நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி திங்கள் 4 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 தேதி வியாழக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: சார்ந்து கொண்டே தனக்கு பொருந்தாத செயல்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது உருவாக்கி கொள்ள வேண்டும். குறள் எண் 867 அதிகாரம் பகை மாட்சி.
1: கொடுத்தும் கொடல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை.
0: தன்னை சார்ந்து கொண்டே தனக்கு பொருந்தாத செயல்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது உருவாக்கி கொள்ள வேண்டும். குறள் எண் 867 அதிகாரம் பகை மாட்சி.
2: குரல் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:55 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் இரா மோகன சுந்தரம் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3 பகுதி இடம்பெறும். இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பகுதியில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் நினைவு தினம் குறித்த சிற்றுரை, குரு அர்ஜன் தேவ் அவர்களின் தியாகதன சிற்றுரை இடம்பெறும்.

0: சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். வழங்குபவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். நகர்வலத்தில் இனிமையான ரயில் பயணம், எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:2 எளிமையின் இலக்கணம், கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். 8:30 திரைகாணம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம். பங்கேற்பவர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணா தேவி அவர்கள். இவையாவும் இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இடம்பெறும் பகுதிகள். 9:00 அரங்கிசை, M.A. சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். M.S. அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம். குருராஜ் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு இடம்பெறும். 12:10 சங்கீத சாரல், எஸ். அஞ்சனி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தூய்மை பாரதம் திட்டம் 2ம் கட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, யோகா பயிற்சியாளர் யோகினி எம். சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம். 10ம் பருவ குழந்தைகளை கையாள்வது பற்றி ஆலோசனைகள் வழங்குகிறார் லக்ஷ்மிபாய் அவர்கள். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் வழங்குபவர் ஃப்ளோரன்ஸ் துரை அவர்கள். பாட்டி வைத்தியம் குறிப்புகள் வழங்குபவர் திலகவதி அவர்கள். அமைப்பு உமா மீனா. வானிலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ். ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜே. ரமேஷ் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு திரு எல். முருகன் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கும் புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 8:30 வரம் தரும் விதைகள் உரை சித்திரம், அமைப்பு எம். ராஜராஜேஸ்வரி. 9:15 செய்தி சுடர், 9:30 நாடகமலர் மாயத்துப்பாக்கி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம். கௌரி, அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்திடவா. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:00 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மூஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவான அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ம் வகுப்பு பொதுத்தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009 கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து

0: கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகா ஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் 1:30 வரம் தரும் விதைகள் உரைச்சித்திரம் கேட்கலாம். அமைப்பு எம் ராஜராஜேஸ்வரி. 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டி 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் இன்று காலை 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோகா அபியாசம். தொடர்ந்து டாக்டர் யு மோகனகுமாரி அவர்களின் உரை இடம்பெறும். 12:00 திரைகாணம். 12:50 மெல்லிசை. 1:10 இசை மலர். என் விசாலாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 சேர்த்து வைத்த செல்வம், இரு எழுத்தாளர்கள் சந்திப்பு. பங்கேற்றுள்ளவர்கள் ஆர்கே நாராயண், டி ஜானகிராமன் ஆகியோர். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து. 3:00 திரைகாணம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா இவை டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசி நிகழ்ச்சியில் பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. ஏழு பத்துக்கு பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், யோகா ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன். அர்ஜுன் ஸ்ரீவத்சவா வழங்கும் உரை. மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் பி கவின் பிரணவி. மியூசிக்கல் டேலண்ட் பி கே திவ்யஸ்ரீயின் பாட்டு கேட்கலாம். ஃப்ரம் ஏர் வேவ்ஸ் டு ஹார்ட்ஸ் ஏ ஹர்ஷித் வருண் வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகாணம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைடு. 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவையாவும் டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை. 11:10 மத்திய அரசின் 12வது நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். இதில் பங்கேற்பவர் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள். 11:45 திரைகாணம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi arrived in Paris last night for the final leg of his visit to France. Upon his arrival in the French capital, Mr. Modi received a warm welcome from members of the Indian community gathered at his hotel. In Paris, PM Modi will attend the Viva Tech 2026 alongside French President Emmanuel Macron. The Viva Tech Summit is Europe's largest technology and startup event, where Mr. Modi is expected to highlight India's growing innovation ecosystem and technological advancements. The Prime Minister is also scheduled to address members of the Indian community during a special diaspora event. Earlier, Prime Minister Narendra Modi called for a safe, inclusive and human-centric approach to artificial intelligence, stressing that the true measure of AI lies not in the power of machines, but in how effectively it empowers ordinary people. Addressing the session on ensuring a safe, rapid and efficient rollout of AI during the G7 summit in Evian, Mr. Modi said artificial intelligence has the potential to transform every aspect of human life. Highlighting the need to protect children in the digital age, the Prime Minister cautioned that while AI can enhance learning and creativity, it can also expose young users to misinformation, deepfakes and exploitation if proper safeguards are not put in place. The G7 leaders adopted 3 key declarations aimed at promoting balanced, durable and resilient growth, securing critical minerals.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: காலம் என்னும் சொல் வடமொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியிலும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்வதையும் செய்து முடிப்பதையும் காலம் தவறாமை என்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் மீது கூறப்பட்ட குறைகளில் ஒன்று, இந்தியர்கள் காலம் தவறாமையை கடைபிடிப்பதே இல்லை என்பதாகும். இந்த குறை இந்தியர்கள் மீது சொல்லப்பட்டவுடன் இந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் சொன்ன குறையில் உண்மை இருப்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தி ஆவார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த குறையை நிவர்த்தி செய்ய காந்தியடிகள் உடனடியாக முயற்சிகள் மேற்கொண்டார். இந்தியர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் காந்தியடிகள். காலம் தவறாமைக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறித்த நேரத்தில் தொடங்குவது மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் முடிப்பதும் காலம் தவறாமைதான். குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டுமென்றால் அனைவரும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பேசுவர். ஒருவர் கூறியதையே

0: மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது தவிர்க்கப்படும். தலைவர்கள் வராவிட்டாலும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில்தான் தொடங்கப்பட வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தின் போது இருமுறை மணி ஒலிக்கப்படும். முதல் மணி அடித்தவுடன் ஒவ்வொருவரும் உணவு கூடத்திற்கு வந்துவிடுவர். இரண்டாம் முறை மணி ஒலித்தவுடன் உணவு கூடத்தின் கதவு சாத்தப்பட்டுவிடும். தாமதமாக வருபவர் ஒரு பந்தி முடிந்தவுடன் அடுத்த பந்தியில்தான் அமர வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். இந்தியர்கள் காலத்தை நேரத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இல்லாமல் தளர்வாக இருப்பதற்கு உளவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தனி மனிதர்களிடையே நிறுவனத்துடனே சமுதாயத்துடனே மிகவும் அணுக்கமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தி விடுகிறோம். அணுக்கமான நெருக்கமான பிணைப்புகளில் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்ற நடைமுறையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிட்டோம். எனவேதான் காலம் தவறாமையை கடைபிடிக்காத பலர் மற்றவர்களின் காலம் தவறாமையும் சகித்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. காலம் தவறாமையை கடைபிடிப்பது என்பது ஒரு பயிற்சி, அது திடீரென வந்துவிடாது. பள்ளிகள், கல்லூரிகள், படிப்பிடை பயிற்சிகள், விளையாட்டுகளில் காலம் தவறாமையை தொடர்ந்து கடைபிடிக்கும் மாணவர்களால் மட்டுமே நாளை பணிகளில் தொழில்களில் காலம் தவறாமையை கடைபிடிக்க இயலும். அமெரிக்காவில் இருந்து வந்த உறவினருக்காக தனது வேலையில் அனுமதி கேட்டு மரியாதைக்காக உறவுக்காக அவருடன் நேரம் செலவழித்தாராம் இந்தியர் ஒருவர். அந்த அமெரிக்க வாழ் இந்தியர் அமெரிக்காவில் யாரும் யாருக்காகவும் காலத்தை வீணாக்குவதில்லை என அமெரிக்க பெருமையை பேசினாராம். அதற்கு அந்த இந்திய நண்பர், அமெரிக்காவில் நீங்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறீர்கள். இந்தியர்களாகிய எங்களிடம் உங்களிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நேரம்தான் இருக்கிறது என்றாராம். காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும், நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. ஆனால் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் நாம் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்தாகவும் வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில். இனி இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. வாணிஜெயராம் பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி திங்கள் 4ஆம் நாள், வியாழக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது.

கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல்நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும்.

0: இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். ஒரு கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50%-க்கு குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்தை கொடுப்பதால் கறவை மாடுகளின் செரிமான தன்மை மேம்பட்டு இந்த நுண்ணீர்களின் எண்ணிக்கை பெறுகின்றது. தீவனத்தின் செரிமானம் அசையுன் வயிற்றில் அதிகரித்து பின்புற குடல் பகுதிகளுக்கு நுண்ணீர்களும் சேர்ந்த செரித்த தீவனம் செல்வதால் அந்த நுண்ணீர்களின் புரதச்சத்தும் அதிக அளவு மாடுகளுக்கு கிடைக்கின்றது. இதனால்தான் மாட்டின் பால் உற்பத்தி அதிகரிக்க வழிவகை செய்கின்றது.
0: ஊட்டச்சத்து குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி ரமேஷ் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடற்பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள்

0: தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இதில் நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம். பங்கேற்பவர் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணா தேவி அவர்கள். இன்று காலை 8:45 இந்த அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடு

0: அவர்களுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனைச் சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றுச் செல்லும் லாரிகளுக்கு நேரக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலாத்தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்கள் ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்

0: அமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009 கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்து நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55.

0: கல் நார் துகள்கள் அதிக அளவில் சேரும்போது நாளடைவில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இவை வெட்டி எடுக்கப்படும் சுரங்கங்களிலும் கல்நார் தகடுகள் செய்யும் தொழிற்சாலைகளிலும் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் கல்நார் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அத்தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் இந்நோய்களால் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. ஏனெனில் கல்நாருடன் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் தங்களை அறியாமலேயே தங்கள் உடை, காலணி, முடி போன்றவற்றின் மூலம் இத்துகள்களை தங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர். அதை சுவாசிக்கும் அவர்கள் குடும்பத்தினரும் பாதிக்கப்படுகின்றனர். கல்நார் கப்பல் கட்டுவதற்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே கப்பல் மற்றும் பிரித்தெடுக்கும் இடங்களில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களும் இந்நோய்களால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் கப்பல் பிரித்தெடுக்கப்படும் போது எடுக்கப்படும் இத்தகடுகள் சரியான முறையில் அப்புறப்படுத்தப்படாமல் தெருக்களில் கொட்டப்படுகின்றன. இதனால் சுற்றுப்புறமும் பாதிப்பிற்குள்ளாகிறது. வீடுகளிலும் பிற இடங்களிலும் மேற்கூரையாக பயன்படுத்தப்படும் ஆஸ்பெஸ்டாஸ் தகடுகளினாலும் இந்நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. கல்நார் வீடுகளில் நெடுநாள் வசிப்பவர்கள் இவை சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன. பொதுவாக கல்நார் நோய்களுக்கு ஆரம்ப நிலையில் எந்த அறிகுறிகளும் இருப்பதில்லை. இப்பாதிப்புக்கு உட்பட்டதிலிருந்து நோய் தீவிரமடைவதற்கான காலம் 15 முதல் 30 வருடங்கள் வரை வேறுபடும். சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படுத்தும் இந்த கல்நார் பற்றி மேலும் தகவல்களை நாளை அறிவோம்.
1: இடம்பெற்றது சூழல்.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓஹோ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

இனி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 21ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 72%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை நகரின் சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதுரை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். இனி

புத்தம் புது காலை. அமைதியான மனமே மிக முக்கியமான மூலதனம். அதுவே எல்லா வெற்றிகளையும் கொண்டு வரும். அமைதியான மனமே மிக முக்கியமான மூலதனம். அதுவே எல்லா வெற்றிகளையும் கொண்டு வரும். சுவாமி விவேகானந்தரின் இந்த சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது.

0: மாலினி 22 பாளையங்கோட்டை படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் விஜய் யேசுதாஸ்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி

0: ஹரிச்சரன் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் நேரம். நேரம் 7:10, புத்தம் புது காலையில். இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை 10 கீழ்கணக்கு என்பவையாம். 10 பாட்டு நூல்களுள் முதலாவதாக விளங்குவது திருமுருகாற்றுப் படை. சங்க இலக்கியத்துக்கு எல்லாம் இலக்கணமாய் விளங்கும் தொல்காப்பியம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என 4 வகை நிலங்களை கூறி குறிஞ்சி நில தெய்வமாக திகழ்பவன் முருகன் என்கிறது. சேயோன் மேய மைவரை உலகமும். முருகன் என்ற சொல்லை முதன் முதலில் நக்கீரர்தான் பாடியுள்ளார். அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக என்பது பாடல் வரி. குறிஞ்சி நல தெய்வமென குறிக்கப்பட்டார் முருகன். ஏன்? மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி எனப்பட்டது. உலகில் முதலில் தோன்றியன மலைகளே. அவை தேய்ந்து தேய்ந்து மணலாக மாறியது என்பர் நிலநூல் அறிஞர். மலை மீது நின்ற தெய்வம் முருகன் என்பதால் ஆதி தெய்வம் ஆனது. உயர்ந்த மலையின் நின்றபடி நிற்கும் முருகன் நிலவுலகம் முழுவதையும் பார்த்து உயிர்கட்கு அருளாட்சி புரிகிறான் என்று உணர்தல் வேண்டும். திருச்செந்தூரில் குன்று உள்ளதா கேட்போர் உண்டு. கடல் அருகே இருந்த குன்றுதான் கோயிலானது. திருச்செந்தூரில் அது சந்தனமலை சந்தனாச்சலம் ஆகும். திருச்செந்தூரின் மூலஸ்தானம் குடவரையாகும். 2 தொகுப்பு நூல்களில் இடம்பெற்ற சிறப்பு திருமுருகாற்றுப் படைக்கு உண்டு. 10 பாட்டு நூல்களில் முதலாவதாக திகழ்வது திருமுருகாற்றுப் படை. பிற்காலத்தில் நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை தொகுத்த போது திருமுருகாற்றுப் படையின் சிறப்பு கருதி 11ஆம் திருமுறையில் இணைக்கப்பட்டது. பிற ஆற்றுப்படை நூல்களை காட்டிலும் சிறப்புக்குரியது திருமுருகாற்றுப் படை. இது நக்கீரர் பாடியது. பிற ஆற்றுப்படை நூல்கள் இப்புவி வாழ்வுக்கு உரிய இன்ப துன்பங்கட்கு காரணமான பொருட்செல்வத்தை மக்கள் பெறுவதற்கு ஆற்றுப்படுத்துகின்றன. ஆனால் திருமுருகாற்று படையோ இக வாழ்வின் துயரங்களில் இருந்து விடுபட்டு நாம் அருட்செல்வத்தை பெற ஆற்றுப்படுத்துகின்றது. திருமுருகாற்றுப்படைக்கு உரை கண்டோர் பரிப்பெருமாள், உரையாசிரியர் பரிமேலழகர், நச்சினார்க்கினியர், பரிதியார் ஆகிய

0: ஐவர் ஆவர். திருமுருகனின் பெருமையை முழுமையாக கண்முன்னே நிறுத்தும் நக்கீரர்தம் திறம்தான் என்னே. உலகம் ஓப்ப வலநேர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு ஓவர இமைக்கும் சேன் விளங்கு அவிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோன் தாள் செருணர் தேய்த்த செல்லுரள் தடக்கை மறுயில் கற்பின் வாழ்நுதல் கணவன். நக்கீரர் முருகனை பற்றி பாடத் தொடங்கும்போது அவனது ஒளியை பற்றி பாடுகிறார். ஒரு சூரியனை சொன்னார். பிற்காலத்தில் பாடிய அருணகிரியார் முருகனின் ஒளி சதகோடி சூரியர்கள் ஒன்று சேர்ந்தார் போன்று திகழ்வது என்றார். அடுத்து முருகனின் திருவடியை பாடுகிறார். கவிஞர்கள் கடவுளை பாடும்போது பாதத்திலிருந்து தொடங்கி கேசம் வரை பாடுவதும் மனிதர்களை பாடும்போது கேசத்திலிருந்து தொடங்கி பாதம் வரை பாடுவதும் மரபு. முன்னது பாதாதி கேசம் பின்னது கேசாதி பாதம் என அழைக்கப்படுவது. உருணர் தாங்கிய மதனுடை நோன் தாள் முருகனை சரண் அடைந்தவர்களை தாங்கி நிற்கும் பாதங்கள் பக்தர்களின் அறியாமையை உடைக்க வல்லது என்பதாம். மதன் எனில் அறியாமை என்பதாம். திருவடிகளை குறிப்பிட்ட நக்கீரர் பின் முருகனின் திருக்கரங்களை சொல்கிறார். செருணர் தேய்த்த செல்லுரள் தடக்கை. முருகனின் திருக்கரங்கள் பகைவரை தேய்த்து அழிக்கக்கூடிய பெரிய கைகள் என்கிறார். அடுத்து மறுநல் கற்பின் வாழ்நுதல் கணவன் என்ற வரி. இவ்வரிக்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் மரத்திற்கு இயலாத அறக்கருணையையும் ஒளி பொருந்திய நுதலையும் உடைய இந்திரன் மகள் தெய்வ யானையின் கணவர் என்கிறார்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை கேட்கலாம். வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். இன்று காலை 8:02 தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதென்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்கவுள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில்

0: தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம், சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும், இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்துள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும், அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும், வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த

0: ஆயிரக்கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. சென்னை மதிய அலைவரிசை, கும்பகோணம் வேலூர் பண்பலை அலைவரிசைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்கிறது.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு
3: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் அவனது ஜீரண சக்தியில்தான் அடங்கியுள்ளது. ஒருவருடைய ஜீரண மண்டலம் சரியாக இருந்தா கடைசி மூச்சு வரைக்கும் எந்த நோயுமே வராது. எல்லா நோய்க்கும் அடிப்படை அஜீரண பிரச்சனை தான். சரியா ஜீரணமாகாத உணவு உடலில் கெட்ட கொழுப்பாக தங்கிவிடும். எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, அதோடு உடலில் அங்கங்கு வலி வருவதற்கு, அதாவது முட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாத்துக்கும் சரியான ஜீரணமின்மையே தான் காரணம். அஜீரண பிரச்சனை இருப்பதால் தான் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், தைராய்டு போன்ற பல குறைபாடுகள் வருகிறதுன்னு கூட சொல்லலாம். கட் வந்து நம்மளுடைய 2வது மூளை அப்படின்னு சொல்றாங்க. செரிமானம் சீராக இல்லைன்னா நரம்பு மண்டல பாதிப்புகள் மூளையினுடைய செயல்பாடுகளில் கூட குறைவு ஏற்படுத்தலாம். இந்த கால செடென்டரி லைஃப் ஸ்டைல்னாலையும் முறை தவறிய, நேரம் தவறிய உணவு வழக்கத்தாலும் நம்மள நிறைய பேருக்கு ஜீரண மண்டலம் ஆரோக்கியமாவே இல்லை. அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டஸ், நெஞ்சரிச்சல் போன்ற வாயு பிரச்சனைகள் ரொம்ப காமனா எல்லா வயதினருக்கும் இருக்கிறத இப்ப நம்ம பாக்குறோம். உணவு உண்டவுடன் சிலருக்கு வயிறு உப்புசம், ப்ளோட்டிங் ஏற்படுவதும் நாம நிறைய கேள்விப்படுறோம். ஜீரணம் சரியா இல்லைன்னா மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் பலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. நாட்பட்ட மலச்சிக்கல் என்ன ஆகும்னா பைல்ஸ்ல கொண்டு போய் விட்டுரும். இது பலருக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு கூட போய்விடும். சிலருக்கு சாப்பிட்டு உணவு செரிமான ஆனதுக்கு அப்புறம் ஏப்பமே வராது. சிலருக்கு தொடர்ந்து ஏப்பம் வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே ஜீரண பிரச்சனையினுடைய ஒரு அறிகுறி. அஜீர்ண பிரச்சனை உள்ளவர உடலில் உள்ள எல்லா நோயும் அப்படியே இருந்துட்டே தான் இருக்கும். கடைசி வர மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இதற்கு தீர்வா நாம நம்ம ஜீரண மண்டலத்தை சரி செய்துட்டோம்னா ஒட்டுமொத்த உடலையுமே ஆரோக்கியமாக்கிடலாம். ஜீரணம் சரியாக நடக்க பல என்சைம்ஸ், நொதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம்ஸ் நமது உடலில் உற்பத்தி ஆகிறது. லிவர் ஒரு முக்கியமான

0: உறுப்பு. ராஜ உறுப்புகள்ல லிவர் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. லிவர் பித்த நீரை உற்பத்தி செய்யும், உற்பத்தி செய்து அதை கேல் பிளாடர்ல பித்த பையில சேமிச்சு வச்சுக்கும். உணவு உட்கொண்ட பின் அந்த பித்த நீரை கேல் பிளாடர்லிருந்து வெளியேற்றி உணவை ஜீரணித்து சிறுகுடல், பின்னர் பெருங்குடலுக்கு அனுப்பி முழுவதும் செரிமானமான பின் உணவில் உள்ள சத்துக்கள் குடலால் உரியப்பட்டு கழிவுகள் மலமாக வெளியேறுகிறது. இதுதான் கரெக்டான ஒரு செரிமானத்துக்கான ஒரு ப்ராசஸ். த்ரிகோண ஆசனம், இது ஒரு சைட் பெண்டிங் ஆசனம். இதனால என்ன ஆகுதுன்னா, லிவர் கேல் பிளாடர் மெரிடியன்ஸ் நன்கு தூண்டப்பட்டு ஜீரணம் ஊக்குவிக்கப்படுகிறது. வக்கராசனம், ஸ்பைனல் ட்விஸ்ட், உட்கார்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் இது. இதன் மூலம் இடுப்பு பகுதி நன்கு வளைக்கப்பட்டு ட்விஸ்ட் ஆகி வயிறு லேசான ஒரு உணர்வு கிடைக்கும். வஜ்ராசனம், ஜீரணத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த வஜ்ராசனம். வஜ்ரம்னா டைமண்ட், உடல் உறுதியாக வைரம் போலாக இந்த வஜ்ராசனா பயிற்சி உதவி செய்யும். செரிமானம் நல்லா நடந்தாலே உடல் வந்து உறுதியாயிடும். உணவு உண்டபின் செய்யக்கூடிய ஒரே ஆசனம் இந்த வஜ்ராசனம். வயிறு காலியாக இருக்கும் போதுதான் பொதுவாக எல்லா ஆசனமும் நம்ம செய்யறோம், ஆனா இந்த வஜ்ராசனா மாத்திரம் வயிற்றில் உணவு இருந்தாலும் நாம் இந்த வஜ்ராசன பயிற்சி செய்யலாம். மண்டி போட்டு இடது கால் பெருவிரல் வலது கால் பெருவிரல் மேல் வைத்து சும்மா கண்ணை மூடி ஒரு 5-10 நிமிஷம் அமர்வதுதான் இந்த வஜ்ராசனம் எனக்கூடிய ஆசனம். இப்படி அமர்ந்தாலே போதுங்க, 5-10 நிமிஷத்துல நம்மளுடைய வயிறு உப்புசம் குறைஞ்சு நல்ல ஜீரணமாகி வயிறு லேசாவதை உணர முடியும். நவுகாசனம், புஜங்காசனம், தனுராசனம் போன்ற பல ஆசனங்கள் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை உதவுவதற்கு உதவுகின்றன. இந்த ஆசனங்கள், நவுகாசனம், புஜங்காசனம், தனுராசனம் போன்றவை வயிற்றை அழுத்தி செய்யக்கூடிய ஆசனங்கள். இவை வயிற்றை அழுத்தி செய்யும் போது இந்த ஆசனங்கள் எல்லாமே செரிமான பிரச்சனைக்கு நன்கு உதவி செய்யும். குடல் ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியம்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இனி இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார், அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார், அதுக்கு என்ன பேருனா உத்தவ கீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு திரும்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது, அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இந்த பாருப்பா உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்கறதுக்கு ஆசைப்படலை, இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான், தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றிருக்கலாம், அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனன் இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரியிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமாக முறையாக அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார், அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன் எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சிட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்கள பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன், அப்பவும் அவங்க என்னை கூப்பிடலன்னு நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான், அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி,

0: நூல்களையும் அரச நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போக மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலையெல்லாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படித்தான் நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பரிசை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபியஸ் பண்ணிவிட்டான், பரிசை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா, என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும் அப்படிங்கிறான்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். உண்மையான அன்பும் தூய்மையான பக்தியும் உள்ள இதயமே இறைவன் விரும்பி உறையும் இடம்.

0: சரஸ்வதி சபதம் படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியிருந்தார் டி எம் சௌந்தரராஜன்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மக்களின் மனதில் என்றும் நிலைத்து நிற்கிறார். ஆண்டுதோறும் ஜூன் 18 அன்று அவரது வீர மரண நாள் அனுசரிக்கப்படுகிறது. லக்ஷ்மிபாய் 1828 நவம்பர் 19 அன்று வாரணாசியில் பிறந்தார். அவரின் இயற்பெயர் மணிகர்ணிகா. சிறு வயதிலிருந்தே குதிரையேற்றம், வாள்வீச்சு, வில்வித்தை போன்ற போர்க்கலைகளில் சிறந்து விளங்கினார். பின்னர் ஜான்சியின் மன்னர் கங்காதர் ராவை திருமணம் செய்து கொண்டு ஜான்சி ராணியாக உயர்ந்தார். 1857 இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் வெடித்தபோது ஆங்கிலேயர்கள் ஜான்சி அரசை கைப்பற்ற முயன்றனர். இதனை எதிர்த்து லக்ஷ்மிபாய் வீரத்துடன் போராடினார். தனது நாட்டையும் மக்களையும் காப்பதற்காக அவர் போர்க்களத்தில் நேரடியாக குதிரை மீது சென்று படைகளை வழிநடத்தினார். அவரது வீரமும் அஞ்சாத மனப்பான்மையும் இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக அமைந்தது. 1858 ஜூன் 18 அன்று குவாலியர் அருகே நடைபெற்ற கடுமையான போரில் லக்ஷ்மிபாய் வீரமரணம் அடைந்தார். இறுதி மூச்சு வரை போராடிய அவர் விடுதலை உணர்வின் சின்னமாக மாறினார். அவரது தியாகம் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் வாழ்க்கை பெண்கள் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும். அவரது வீரமும் தியாகமும் இன்றளவும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உத்வேகமாக விளங்குகின்றன. வீரமரண நாளில் அவரை நினைவு கூறுவதன் மூலம் நாட்டுப்பற்று, தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் ஆகிய பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். என் ஜான்சியை நான் ஒப்படைக்க மாட்டேன் என்ற அவரது உறுதியான மனப்பாங்கு இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒளிவிளக்காக என்றும் திகழும். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் வீரமரணம் ஒரு முடிவல்ல, அது இந்திய சுதந்திரத்தின் விதையாக அமைந்த வரலாற்று சம்பவமாகும்.
1: ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் நினைவு தின சிற்றுரை கேட்டீர்கள். மற்றொரு உரை குரு அர்ஜன் தேவ் அவர்களின் தியாக தின சிற்றுரை.
2: ஐந்தாவது சீக்கிய குருவான ஸ்ரீ குரு அர்ஜன் தேவ்ஜியின் தியாக தினம் ஜூன் 18 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை ஷஹீதி திவஸ் என்கின்றனர். இந்த நாள் மத சுதந்திரம் மற்றும் உண்மைக்காக 1906 அவர் செய்த உன்னத தியாகத்தையும் சீக்கிய மதத்திற்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பையும் போற்றுகிறது. குரு அர்ஜன் சீக்கியர்களின் புனித நூலான ஆதி கிரந்தத்தின் முதல் அதிகாரப்பூர்வ பதிப்பை தொகுத்தார் என்று அறியப்படுகிறது. இதன் காரணமாக குரு கிரந்த் சாஹிப் என்று அறியப்படுகிறது. அவர் அமிர்தசரஸில் உள்ள ஹர்மிந்தர் சாஹிப் புனித தலத்தின் கட்டுமானத்தை நிறைவு செய்து அதற்கு அடிக்கல் நாட்டினார். தரன்தாரன், கர்தார்பூர் மற்றும் ஹர்கோவிந்தர்பூர் உள்ளிட்ட முக்கிய குடியிருப்புகளை நிறுவினார். தங்களது குருவிற்கு நேர்ந்த சித்திரவதையின் போது கடும் வெப்பத்தையும் அவர் தாங்கிக் கொண்டதை நினைவு கூறும் விதமாக இவரை பின்பற்றுபவர்கள் சபீல் என்னும் பாரம்பரிய இனிப்பான குளிர்பானத்தை விநியோகித்து அந்த கோடை நாளை அவர்கள் நினைவு கூறுகின்றனர். இவரை பின்பற்றும் சமூகங்களானது சிறப்பு கீர்த்தனைகளையும் பிரார்த்தனை கூட்டங்களையும் லங்கர்களையும் அதாவது இலவச சமூக உணவு போன்றவற்றை ஏற்பாடு செய்கின்றனர். ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக முதன்முறையாக இந்தியாவிலிருந்து நூற்றுக்கணக்கான சீக்கிய பயணிகள் லாகூரில் உள்ள குருத்வாரா டேரா சாஹிப்பில் இந்த ஆண்டு விழாவை கடைபிடிப்பதற்காக வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். பிபி பானி, ஜேதா சோதி ஆகியோருக்கு மகனாக கோவிந்த்வாலில் குரு அர்ஜன் அவர்கள் மகனாக பிறந்தார். குரு அர்ஜன் அவர்களின் பிறப்பிடமானது குருத்வாரா சௌபாரா சாஹிப் என்ற பெயரில் வழிபாட்டு தலமாக அமைந்து வருகிறது. முக்கிய சீக்கிய பாரம்பரியத்தின் வழியில் குரு அர்ஜன் அவர்கள் 5வது குருவாக அறியப்படுகிறார். ஹர்கோபிந்த் அவர்கள் 6வது குருவாக அறியப்படுகிறார்கள். 1581 அதாவது தனது 18வது வயதில் குரு அர்ஜன் அவர்கள் தனது தந்தை வழி பாரம்பரியத்தை பின்பற்ற தொடங்கினார். குரு அர்ஜன் அவர்களின் தந்தையான குரு ராம்தாஸ் அவர்கள் ராம்தாஸ்பூர் என்ற பகுதியை நிறுவி ராம்தாஸ் சரோவர் என்ற குளத்தை நிர்மாணித்தார். இதனைத் தொடர்ந்து குரு அர்ஜன் அவர்கள் அந்த பகுதியினை மேம்படுத்தி குருத்வாரா ஹர்மிந்தர் சாஹிப் என்ற வழிபாட்டு தலத்தை ஏற்படுத்தினார். இந்த புதிய வழிபாட்டு தலத்தில் 1604 சீக்கியம் சம்பந்தமான புராணங்களை அங்கு பதிப்பித்தார். இதுவே பின்னாட்களில் அம்ரித்சர் என்று பெயர் பெற்றது. இன்று வரை சீக்கியர்களுக்கு புனிதமான வழிபாட்டு தலமாக அது அமைந்து வருகிறது.

0: குரு அர்ஜன் அவர்கள் 2218 பாடல்களை உள்ளடக்கிய குரு கிரந்த் சாஹிப்பை தொகுத்தார். இந்த ஆதி கிரந்தத்தை ஹர்மிந்தர் சாஹிப் புனித தலத்தில் அவர் நிறுவினார்.
1: உங்கள் கவனத்திற்கு பகுதியில் குரு அர்ஜன் தேவ் அவர்களின் தியாகி தின சிற்றுரை கேட்டீர்கள். நேரம் 7:45.
2: நகர்வலம்.
3: இனிமையான ரயில் பயணம்.
4: இன்னைக்கு நாம எல்லோரும் மனசுக்குள்ள நினைச்சாலே ஒரு தனி சந்தோஷத்தை, ஒரு இனிய நினைவை தரக்கூடிய ஒரு அழகான அனுபவத்தை பத்தி தான் ரொம்பவே ஆழமா பேச போறோம். பயணம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு தனி குஷி பிறந்திடும். அதுலயும் ரயில் பயணம் அப்படின்னா சொல்லவா வேணும். தொட்டில் குழந்தையில இருந்து நடக்க பழகிற சுட்டிகள், துள்ளி குதிக்கும் இளைஞர்கள், வாழ்க்கையை ரசிச்ச பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு காந்த சக்தி இந்த ரயில் பயணத்துக்கு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் எத்தனை அதிநவீன சொகுசு வாகனங்கள் வந்தாலும் நீளமான தூரத்தை கடக்க நம்ம மக்கள் பலரோட முதல் தேர்வா இந்த ரயில்கள் மட்டுமே இருக்கு. நம்ம ஊர் ரயில் நிலையத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே உடம்புக்குள்ள ஒரு புது விதமான எனர்ஜி தொத்திக்கும் நேர்களே. அங்கே இருக்கிற அல அலையான மக்கள் கூட்டம், வண்டியன் இன்னும் சில நிமிடங்களில் அப்படின்னு கண்ணீர்னு கேட்கின்ற அந்த அறிவிப்பு ஒலிகள், முடிவே இல்லாம நீண்டுட்டே போற தண்டவாளங்கள், தூரத்துல இருந்து வர ரயிலோட அந்த கம்பீரமான ஹாரன் சத்தம்னு எல்லாமே நம்ம பயண உணர்வை அடியோடு தூண்டி விட்டுடும். நம்ம பெட்டிய தேடி பிடிச்சு நம்ம இருக்கையில போய் உட்கார்ந்த உடனே ஒரு நிம்மதி வரும் பாருங்க, அதுக்கு ஈடே இல்ல. அப்புறம் வண்டி லேசா ஒரு உலுக்கு உலுக்கி மெதுவா அந்த ரயில் நிலையத்தை விட்டு நகர தொடங்கும் போது நாம ஏதோ ஒரு புதிய உலகத்துக்குள்ள நுழையிற மாதிரியான ஒரு மாயாஜால உணர்வு நமக்குள்ள பிறக்கும். நகரத்தோட அந்த பரபரப்பு சத்தம் எல்லாம் மெது மெதுவா மறைஞ்சு இயற்கையோட பேரழகு நம்மை கை நீட்டி வரவேற்க தொடங்கிவிடும். ரயில் பயணத்தோட ஆகச்சிறந்த உலக மகா அழகே அந்த ஜன்னலோர இருக்கதாம். அந்த இருக்கைக்காக குடும்பத்துக்குள்ளயும் நண்பர்களுக்குள்ளயும் நடக்கிற அந்த செல்ல சண்டைகள் தனி அழகு. அங்க உட்கார்ந்து வெளியே பார்க்கும் போது பசுமையான வயல்வெளிகள், வானுயர்ந்து நிற்கிற தென்னை மரங்கள், ஓட்டு வீடுகள் நிறைந்த சின்ன சின்ன அழகான கிராமங்கள், பிரம்மாண்டமான பாலங்கள், துள்ளி ஓடுற ஆறுகள், கம்பீரமான மலைகள்னு இயற்கையோட அத்தனை வர்ணஜாலங்களும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சினிமா படம் மாதிரி விரிய தொடங்கும். நம்ம சின்ன வயசுல ஜன்னல் வழியா ஆசையா பார்க்கும் போது வெளியே இருக்கிற மரங்களும் மின் கம்பங்களும் நம்ம கூடவே போட்டி போட்டுக்கிட்டு பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கிற அந்த காட்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத தேவதை கதை போன்ற கனவுதானே. அதை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதே இல்லை. கார், மோட்டார் சைக்கிள், பேருந்துன்னு சாலை பயணங்கள்ல நாம போகும்போது வண்டிய ஓட்டுறதுலயோ இல்ல சாலையோட அந்த பள்ளம் மேடுகளையோ தான் நம்ம முழு கவனமும் இருக்கும். வண்டி ஓட்டுபவருக்கு மன அழுத்தம் அதிகமாகும். ஆனா ரயில் பயணத்துல அந்த கவலையே இல்லை நேயர்களே. ஓட்டும் பதற்றம் இல்லாம, எந்த ஒரு பயமும் இல்லாம, ரொம்பவே சுதந்திரமா அமர்ந்து காலார நடந்து இயற்கைய மனசார ரசிச்சுக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்ல, இந்த பயணத்துல பலதரப்பட்ட விசித்திரமான அன்பான மனிதர்களை நாம சந்திக்க முடியும். வெவ்வேறு மாநிலம், வெவ்வேறு ஊர், விதவிதமான மொழி, தனித்துவமான கலாச்சாரத்துல இருந்து வர மக்களோட ஒன்னா உட்கார்ந்து பேசி பழகி அவங்களோட ஊர் கதைகளையும் வாழ்க்கை அனுபவங்களையும் பகிர்ந்துக்க ஒரு அருமையான சமூக கூடமா இந்த ரயில் பட்டிகள் அமைது. நிஜமாவே ரயில்ன்றது வெறும் ஊர்களையும் மாநிலங்களையும் மட்டும் இணைக்கல, முன்பின் தெரியாத மனித இதயங்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு உன்னதமான அன்பின் பாலமா இருக்கு. நம்ம நாட்டுல கோடிக்கணக்கான மக்களுக்கு ரயில் தான் ஒரு மிக சிறந்த, பாதுகாப்பான மற்றும் நம்பிக்கையான பொது போக்குவரத்து சாதனமா விளங்குது. விடிய விடிய உழைக்கிற தொழிலாளர்கள், வெளியூர்ல தங்கி படிக்கிற மாணவர்கள், அன்றாட வியாபாரிகள், புது புது இடங்களை தேடி அலைகிற சுற்றுலா பயணிகள்னு எல்லோருக்கும் ரயில் ஒரு வரப்பிரசாதம். இது பொருளாதார ரீதியாகவும் ரொம்பவே பயனுள்ளது நேர்களே. ஏழை எளிய நடுத்தர மக்கள் கூட மிக குறைந்த செலவுல, ரொம்பவே கம்மியான பணத்துல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மைல்களை கடக்க இந்த ரயில் சேவை பெரிதும் கை கொடுக்குது. இதனாலதான் இது சாமானிய மக்களின் சொத்து அப்படின்னு சொல்லப்படுது. ரயில் பயணத்தை வெறும் ஒரு பயண ஊடகமா மட்டும் பார்க்காம, வாழ்க்கையோட ஒரு இனிய அனுபவமாக, ஒரு கொண்டாட்டமாக

0: கொண்டாடி ரசிப்போம். பாதுகாப்பு விதிகளை 100% கடைபிடிச்சு பாதுகாப்பாக பயணிப்போம். இயற்கையையும் சக மனித உறவுகளையும் மனசார நேசிப்போம்.
1: இனிமையான ரயில் பயணம். எழுதியவர் எஸ். கணேசன், வாசித்தவர் மரியம்.
2: ஜன்னலோர ரயில் பயணம் ஒரு வரம்.

0: ஃபைவ் ஸ்டார் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடலை கேட்டீர்கள். புத்தம்போது காலையில் இனி உங்கள் கவனத்திற்காக மற்றும் ஒரு சிற்றுரை. சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்கலாம். வழங்குகிறார் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள்.
1: சுதந்திர போராட்ட வீரராகவும் வழக்கறிஞராகவும் திகழ்ந்தவர் சேலம் விஜயராகவாச்சாரியார். சேலத்தில் 1882 மதக்கலவரம் ஒன்று வெடித்தது. இரு மதத்தவரிடையே கடும் மோதல். ஒரு தரப்பினரின் வழிபாட்டு இடத்தின் வெளியே இன்னொரு தரப்பினர் ஊர்வலம் சென்றபோது வெடித்த கலவரம். அதில் ஈடுபட்ட சிலருக்கு விஜயராகவாச்சாரியார் முன் எப்போதோ வழக்குரைஞராக இருந்திருக்கிறார் என்பதைத் தவிர அவருக்கும் அந்த நிகழ்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் அவரது சுதந்திர வேட்கையை பொறுக்காத ஆங்கிலேய அரசு அவர்தான் கலவரத்தை தூண்டியவர் என்று பொய்க்குற்றம் சாட்டி அவரை சிறையில் அடைத்தது. 10 அந்தமான் சிறையில் இருக்க வேண்டும் என அவருக்கும் இன்னும் 10 தண்டனை வழங்கப்பட்டது. கொதித்தெழுந்த விஜயராகவாச்சாரியார் சிறையில் இருந்தபடியே உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்தார். தன் தரப்பு நியாயம் முழுவதையும் தெளிவாக விளக்கி நீண்ட கடிதம் எழுதினார். அதில் உள்ள நியாயத்தை பார்த்த நீதிமன்றம் அவரை விசாரித்து அவர் மேல் எந்த குற்றமும் இல்லை என விடுதலை செய்தது. தன்னோடு தண்டனை பெற்ற மற்றவர்களுக்காகவும் வாதாடினார் விஜயராகவாச்சாரியார். அனைவருமே விடுதலையானார்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து நியாயம் பெற்ற அவரை சேலத்து சிங்கம் என மக்கள் புகழத் தொடங்கினர். விஜயராகவாச்சாரியார் நீதிமன்றத்தில் வாதாடும் போது அவரது வாதத்திறமையை காணவென்றே மற்ற வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் நீதிமன்றத்தில் கூட்டமாக கூடுவார்கள். சம்பந்தப்பட்ட பிரச்சனையை முதலில் சுருக்கமாக எடுத்துச் சொல்வது,

0: பின் அதை ஒவ்வொரு பகுதியாக அலசுவது, எதிர்த்தரப்பினர் என்னென்ன வாதங்களை வைக்கக்கூடும் என தாமே எடுத்துச் சொல்வது, பிறகு தன் எதிர்வாதங்களை முன்வைப்பது என வாதிடுவதை நேர்த்தியாக செய்வார் அவர். அவர் வாதாடும் தரப்பு வெற்றி பெறுவது உறுதி. கோவை சந்தனமரக் கடத்தல் வழக்கு, கோபி கள்ளக் கையெழுத்து வழக்கு என அவரது வாதத்திறமைக்கு சான்றாக அமைந்த புகழ்பெற்ற வழக்குகள் பல. மூதறிஞர் ராஜாஜி சேலம் விஜயராகவாச்சாரியாரின் ஜூனியர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கினார் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். நேரம் 7:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நம்ம மாநிலத்தில் நிறைய மரங்கள் குறுஞ்செடிகள் இருந்திருக்கு, இப்போவும் ஓரளவுக்கு இருக்கு. மரம் செடி கொடிகள் இருந்தால் அந்த பூமி செழிப்பான பூமி. ஒவ்வொரு வகையான மரங்கள் நிறைய எண்ணிக்கையில் ஓரிடத்துல இருந்தால் அந்த பகுதிக்கு அந்த மரத்தையொட்டிய பேரே வந்துடும் வச்சிருவாங்க. உசில் மரங்கள் நிறைந்திருந்த இடம்தான் உசிலம்பட்டி. இழுப்ப மரங்கள் நிறைஞ்ச பகுதி இழுப்பையூர் இழுப்பூர்னு அழைக்கப்படுது. விழா மரம் அதிகம் இருந்த பகுதி விழாத்தி குளம். வாகை மரங்கள் செழிப்பாக வளர்ந்த பகுதி வாகை குளம் வாகையூர். இன்னும் ஆலங்குளம் அத்தியூர் அரசம்பட்டி தாண்டிக்குடி வேப்பங்குளம் இப்படி பல ஊர் பெயர்களில் மரங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்தந்த ஊர்களிலேயே அந்த மரங்கள் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, அல்லது பல பணிகளுக்காக நாம் மரங்களை வெட்டிட்டோம். பயன் தரும் பலன் தரும் மரங்களுக்கு பதிலாக தைல மரம் சீமக்கருவேல் தூங்கு முஞ்சின்னு விதவிதமான மாற்று மரங்கள் நம்ம பகுதிக்கு வந்துடுச்சு. கார்த்திகேயன் சார், இந்த மாற்று மரங்கள்லாம் வேகம் வேகமாக சீக்கிரமாக வளர்ந்துடும். அது மட்டும் இல்லை, பூமியில் இருக்கும் நீரையும் நல்லா உறிஞ்சிரும். இந்த மரங்கள்லேருந்து காய்கள் பழங்கள்னு எதுவுமே வர்றதில்லை. அதனால் காய் கனிகளை நாடி வரும் பறவைகள் இல்லாமல் போயிடுச்சு. உசில் மரம் வறட்சியை தாங்கி வளரும். வெக்கையான பூமியிலும் இம்மரம் வளர்ந்து மனிதர்களுக்கு நல்ல நிழல் தரும். வேங்கை மரம் இன்னைக்கு அரிதா போச்சு. ஆயுர்வேத மருத்துவத்தில் வேங்கை மரம் பயன்படுத்தப்படுது. அதே போலத்தான் மருத மரம். இழுப்ப மரத்திலிருந்து எடுக்கிற இழுப்ப எண்ணெய் தமிழர் கலாச்சாரத்தில் ரொம்ப காலமாக விளக்கேற்ற உபயோகப்படுத்தப்பட்டது. இப்போது அரிதாக பேசப்படுது. பெரிய கோயில்கள் இருக்கும் இடத்துல 2-3 இழுப்ப மரம் இருக்கும். இழுப்ப எண்ணெய் கொண்டு கோயிலில் விளக்கேற்றுவது சிறப்புன்னு கருதுனாங்க. அதே போல் இடுப்பு வலிக்கும் இந்த எண்ணெய் ஏற்ற மருந்து. தோதகத்தின்னு ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்தில் எந்த பொருள் செய்தாலும் அது காலத்துக்கும் அழியாது. அவ்வளவு சிறப்புகளுடையவை மரங்கள். ஆனால் நம்ம மனித இனம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை மரங்களுக்கு. இவ்வுலகில் தாவரங்கள் இல்லைன்னா மற்ற உயிர்கள் எதுவும் உயிர் வாழ முடியாதுங்கிறத மனித இனம் தெரிஞ்சிருந்தாலும் ஏனோ வளர்ச்சி என்ற பேரில் மரங்களை வெட்டி வீழ்த்துறான். உலகிலேயே அலட்சியத்தாலும் ஆயுதங்களாலும் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரே உயிர் மரங்கள் தான். மரத்தை வெட்டி காகிதமாக்கி பின்பு புத்தகமாக்கி புத்தகத்தின் பின்புறம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு அருமையான வாசகத்தை எழுதி வைக்கிறான் மனிதன். சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சொலவடை சொல்லப்படுவதுண்டு. அதுபோலத்தான் மரங்களை வெட்டுவதும். கார்த்திகேயன் சார், நாம் சுவாசிக்கிறது பிராணவாயுவை. நம்மை சுற்றியுள்ள காற்றுல 1/5 பிராணவாயு இருக்குது. யார் எது மூலம் இது நமக்கு கிடைக்குது? நிச்சயமாக பசுமை போர்வை மூலம்தான். இலவசமாக கிடைக்குது. இந்த நிலை, அதாவது மரங்களை தொடர்ந்து வெட்டுவது நீடித்தால் சுவாசிக்கும் பிராணவாயுக்கும் காசு கொடுக்க வேண்டியிருக்கும். மக்கள் தாவரங்களோடு இணைந்து வாழ்ந்த காலம் போயிடுச்சு. மரம் தனை மனிதன் மறந்தான். மறக்கக்கூடாது என்பதற்காக வீட்டை சுற்றி இடவசதி இருந்துச்சுன்னா அங்கு பயன் தரும் மரங்களை வளர்க்கலாம். வளர்க்கணும். உயரமான மரங்களுக்கு அடியில் சிறிய மரங்கள், அவற்றின் கீழ் புதர் மரங்கள் அல்லது பெரிய செடிகள், அப்புறம் புல் வகைகளை வளர்க்கலாம். முருங்கை கருவேப்பிலை மா பலா நாவல் நெல்லி தென்னை நெட்லிங்கம் மயில் கொன்றை மந்தாரை மகிழமரம் போன்றவற்றை வளர்த்து பசுமை போர்வை உண்டாக்குனாதான் காலம் போகும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நேரம் 8:02.
3: ஆகாஷ்வாணி எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
4: பண்பு என்பதன் அடிநாதமாக திகழ்வது எளிமை. எளிமையின் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த தலைவர்கள் பலருண்டு. அந்த வரிசையில் எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்து காட்டியவர் பெருமைமிகு கக்கன் அவர்கள். கதராடை அணிந்து காலமெல்லாம் வாழ்ந்த தியாகச் சுடர், மனித புனிதர் கக்கன் அவர்கள். பதவிக்கு பெருமை சேர்த்து லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் நேர்மையான சேவைகள் செய்ததன் மூலம் மக்களால் போற்றப்பட்டவர்தான் உத்தமர் கக்கன் அவர்கள். கக்கன் அவர்கள் 1909 June 18 மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தில் பூசாரி கக்கன் குப்பி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தும்பைப்பட்டி திண்ணைப்பள்ளியிலும் மேலூர், கப்பலூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய ஊர்களிலும் தனது பள்ளிப்படிப்பினை முடித்தார். பின்னர் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபடும் நோக்கத்தில் தன்னை வடிவமைத்துக் கொண்டார். காங்கிரசின் முக்கிய பொறுப்பில் இருந்த மதுரை வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் அவர்கள் அரிசன சேவா சங்கம் என்ற அமைப்பில் கக்கன் அவர்களை உறுப்பினராக ஆக்கி சேவை செய்ய பணித்தார். மேலும் ஹரிஜன சேவா சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வந்த இரவு பள்ளிகளின் காப்பாளராகவும் கக்கன் அவர்கள் பணியாற்றினார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்னும் குரலுக்கு ஏற்ப கக்கன் அவர்களின் ஒழுக்கமும் தன்னடக்கமுமே அவரது முன்னேற்றத்திற்கு படிகற்களாக மாறியது. 1932 கக்கன் அவர்கள் ஸ்வர்ணம் பார்வதி என்பவரை சிராவயல் என்ற ஊரில் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரைக்கு வரக்கூடிய தலைவர்களை வரவேற்று அவர்களுடன் இணைந்து பணி செய்யும் வாய்ப்பு கக்கன் அவர்களுக்கு கிட்டியது. 1939 வைத்தியநாத ஐயர் முன்னிலையில் கக்கன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1940 மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தின் காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக கக்கன் நியமிக்கப்பட்டார். 1941 மதுரை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக தன்னை உயர்த்தி

கொண்டார் கக்கன். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கக்கன் அவர்கள் சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார் கக்கன். 1946 அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபையின் உறுப்பினராக கக்கன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். இந்தியா 1947 சுதந்திர காற்றை சுவாசித்தது. 1950 இந்தியா குடியரசு நாடானது. இந்திய திருநாட்டின் முதல் பொது தேர்தலில் மதுரை மக்களவை தொகுதியில் வேட்பாளராக வென்று மக்களவை உறுப்பினரானார் கக்கன். 1954 கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனவுடன் காமராஜர் அவர்கள் வகித்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியில் கக்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன் அவர்கள். காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை மற்றும் ஹரிஜன நலத்துறையின் அமைச்சராக பதவியேற்றார். ஹரிஜன நலத்துறையின் சார்பில் ஏராளமான பள்ளிகளை பட்டியலின மக்களுக்காக ஏற்படுத்தினார் கக்கன். 1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன். இம்முறை காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு விவசாயம், மதுவிலக்கு மற்றும் ஹரிஜன நலத்துறை ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினை பலப்படுத்தும் விதமாக மூத்த தலைவர்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி கட்சி பணியாற்ற தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காமராஜர் அவர்களின் திட்டத்தின்படி காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சி பணியாற்ற சென்றார். காமராஜரை அடுத்து காங்கிரசின் மூத்த தலைவரான பக்தவச்சலம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார். பக்தவச்சலம் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது காவல் பயிற்சி பள்ளிகளையும் இரகசிய காவல் பணித்துறையினையும் ஏற்படுத்தினார் கக்கன். 1967 மற்றும் 1971 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. தேர்தல் அரசியலில் தோல்வியை தழுவினாலும் தன் இறுதி காலம் வரை காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக அபிமானியாக தன்னுடைய அரசியல் பயணத்தினை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். அரசியல் வாழ்வில் தனி மனிதனின் ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பது நல்லது என்ற நெறிமுறைகளை அறிந்திட, தனி மனித ஒழுக்கம் எப்படி அரசியல் பொது வாழ்வில் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள கக்கன் அவர்களின் வாழ்வியல் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இருமுறை அமைச்சர் என பதவிகளில் அமர்ந்திருந்தாலும் அரசு மாளிகை இல்லை, சொகுசு கார் இல்லை, வேலை செய்திட வேலைக்காரர்கள் இல்லை, ஓட்டை குடிசையிலே ஒண்டி வாழும் வாழ்க்கை இருந்தால் மட்டுமே போதுமே என நினைத்து சலனமடையாத உள்ளம், உள்ளத்திற்கு ஏற்ற எளிமை, நேர்மை போன்றவை இவருக்கு கிடைத்த கொடைதான். அமைச்சர் கக்கன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் நாட்களை கணக்கிட்டு துணிகளை எடுத்துச் செல்வது வழக்கம். புதுக்கோட்டை பகுதியில் கக்கன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சுற்றுப்பயணம் முடித்து கொண்டு திரும்பும் பொழுது அன்றைய நாளில் கட்டிக்கொள்ள எடுத்த வேட்டி கட்ட முடியாத அளவிற்கு கிழிந்து இருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓட்டுநரும் காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர் வந்துவிடுவார் என நினைத்து காரை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்தனர். வெகுநேரமாகியும் அமைச்சர் வராததைக் கண்டு காவல்துறை அதிகாரி உள்ளே சென்று பார்த்தபொழுது குளியலறை கதவுகள் மூடப்பட்டிருந்தன. கிழிந்த துணிகளை கண்டு கவலைப்பட்ட கக்கன் அழுக்கு துணிகளை எடுத்துச் சென்று கதவை மூடிக்கொண்டு துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். அமைச்சரின் செயலில் அதிர்ந்து போன அதிகாரிகள் எதுவும் பேசாமல் இருந்தனர். துணிகள் உலர்ந்த பின் கட்டிக்கொண்டு வந்து காரில் ஏறி தன் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். ஒருமுறை கக்கன் அவர்களின் தம்பிக்கு அமைச்சரின் தம்பி என்பதன் அடிப்படையில் அரசு அதிகாரி ஒருவர் வீட்டுமனை பட்டா ஒன்றை கக்கன் அவர்களின் தம்பியின் பெயரில் ஒதுக்கீடு செய்தார். இதனை அறிந்த கக்கன் தன் தம்பியை நேரில் சந்தித்து ஒதுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவினை கிழித்து போடச் சொன்னார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி அழைத்து இந்த வீட்டுமனை பட்டா ஒதுக்கீட்டை ரத்து செய்யும்படியும் ஆணையிட்டார். அண்ணன் மந்திரி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தம்பி வீட்டுமனை ஒதுக்கீடு பெற்றது தவறு, ஒதுக்கீடு செய்து கொடுத்த அரசு அதிகாரி செய்ததும் தவறு என சுட்டிக்காட்டினார். ஏழை எளிய மக்கள் வீடு கிடைக்காமல் சாலை ஓரத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு முடங்கி கிடக்கிறார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்று தம்பிக்கு அறிவுரை கூறினார். அரசு அதிகாரியிடமும் இனிமேல் என் உறவினர்களுக்கு என் உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது எனவும் எச்சரித்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருமுறை அமைச்சராகவும் இருந்த பெருமைமிகு கக்கன் அவர்கள் ஒருமுறை உடல்நலக் குறைவு காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் சாதாரண வகுப்பில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கக்கன். அன்றைய முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் அப்போது மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். கக்கன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க விரும்பினார் எம்ஜிஆர். முன்னறிவிப்பு எதுவுமின்றி கக்கன் அவர்களை பார்த்து நலம் விசாரிக்க

0: மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். உடம்பில் ஒரு துண்டு மட்டுமே போர்த்தி கொண்டிருந்த கக்கனை பார்த்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிர்ச்சி மேலிட்டது. கக்கன் அவர்களின் நிலையை அறிந்து கலங்கிய எம்ஜிஆர், உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என கேட்டார். உங்கள் அன்பு இருந்தால் போதும், நீங்கள் பார்க்க வந்ததே சந்தோஷம் என்றார் கக்கன். விசேஷ வார்டுக்கு மாற்ற சொல்லவா என கேட்டார் எம்ஜிஆர். வேண்டாம் என மறுத்தார் கக்கன். புறப்படும் போது மீண்டும் கக்கனின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு, என்னிடம் என்ன உதவி தேவையாயினும் உடனே தெரியப்படுத்துங்கள், செய்கிறேன் என சொல்லி விடைபெற்று சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு படியினையும், நேர்மையையும் எளிமையையும், மக்களுக்கான சேவையினையும் நோக்கமாக கொண்டு எளியவர்களுக்கு எளியவனாய், தூய அரசியல்வாதியாய், வீரமிக்க போராளியாய் வாழ்ந்த கக்கன் அவர்கள் 1981 டிசம்பர் மாதம் 23 இவ்வுலக வாழ்வை நீத்தார். அரசியலில் தூயவரான கக்கன் அவர்களுக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் பல்வேறு மரியாதைகளை செய்துள்ளது. இந்திய அரசு 1999 கக்கன் அவர்களின் சேவைகளை மனதில் கொண்டு அவர் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இவர் போல் எவரும் உண்டா என்ற வகையில் மிகவும் எளிமையாக அமைச்சர் கக்கன் அவர்கள் வாழ்ந்தார்கள். மீனுள்ள குளத்தை தேடி தவளைகளும், தடாகத்தை தேடி அன்னப்பறவைகளும் தாமாகவே வருவதைப் போல, முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளையும் உடையவர்களை தேடி நன்மையும் புகழும் வந்து சேரும். எளிமையே ஆகச் சிறந்த நற்குணம் என்பது கக்கன் அவர்களது வாழ்வு நமக்கு அளிக்கும் பாடம் எனக் கொள்வோம். எளிமையாய் வாழ்வோம், ஏற்றம் பெறுவோம். எளிமையின் இலக்கணமாம் கக்கன் அவர்களை போற்றுவோம்.
1: இதுவரை எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

வயதில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் குண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம் என்போம். வந்தே

0: round to end the West Asia conflict. And in men's cricket, India beat Afghanistan by 170 runs in the second ODI of the three-match series to take an unassailable 2-0 lead. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் 8:30 ஆகாஷ்வாணி சென்னை மதியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்கிறது புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் திரைகானத்துடன். ஹரிஹரன் ஷாஹுல் அமீத் பாடியுள்ள பாடல் நேருக்கு நேர் படத்திற்காக.

0: ஆகாசவாணி நேரம் 8:45.
1: மனிதனின் அடிப்படை தேவைகள் 3, உணவு, உடை, உறைவிடம். அதே சமயத்தில் மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு அவசிய தேவைகள் என்னென்னு பார்த்தாக்க, சுவாசம், தண்ணீர், உணவு. அதுலேயும் சுவாசம்தான் முதலிடம் வகிக்குது. தண்ணீர் இல்லாமலோ உணவு இல்லாமலோ மனிதன் வந்து சில காலங்கள் வந்து உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இன்றி, சுவாசம் இன்றி மனிதன் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. அந்த வகையில் சுவாசமானது மனித உடலில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துது, சுவாசமானது நமது உடலை எவ்வாறு இயக்குகிறது என்பதை குறித்து நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நம்மக்கிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: பிராணாயாமம் அப்படின்னா என்னங்க மேடம்?
2: பிராணாயாமம் அப்படின்றதுல பிராணம் அப்படின்றது என்னன்னா நம்மளோட உயிர் ஆற்றல், மூச்சு காத்து. அதே இது அயமம் அப்படின்னா நீடித்தல்னு அர்த்தம். பிராணனை பரிமாணத்தை நீடித்தல் இல்லது விரிவுபடுத்துதல், அதை தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலும் மனசையும் ஒருங்கிணைந்து நம்மளோட உயிர் ஆற்றலான சுவாசம் மூலமாக நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான் பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி.
1: பிராணாயாமம் செய்வதற்கும் சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க மேடம்?
2: நம்ம சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் பிராணாயாமம் செய்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு மனிதர் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிடத்தில் 15-20 தடவை சுவாசம், அதாவது இன்ஹலேஷன் ப்ளஸ் எக்ஸலேஷன் நடக்குது. அதே இது பிராணாயாமம் செய்யும்போது அதை நம்ம கட்டுப்படுத்துகிறோம், கண்ட்ரோல் பண்ணுறனால ஒரு நிமிடத்தில் 7-10 வாட்டிக்குள்ளே தான் இந்த சுவாசம் போகுது. இதையும் விட நம்ம செய்ய செய்ய இன்னும் கண்ட்ரோல் பண்ணி 1 நிமிஷத்துக்கு 3-4 வாட்டி கொண்டு வரலாம். இந்த பிராணாயாமம் செய்யும்போது நம்மளோட ஒருங்கிணைந்தல், அதாவது கான்ஷியஸோட நம்மளோட சுவாசத்தை உள்ளே இழுத்து சுவாசத்தை வெளியில் விடுறோம். ஆனால் நம்ம நார்மலாக ப்ரீத்திங் பண்ணும்போது, அதுவும் நம்ம ஒரு மன அழுத்தத்துலேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான அதிக பயத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயோ நம்ம பண்ணும்போது நமக்கு சுவாசம் வேகமாக உள்ளே போகும், சுவாசம் வேகமாக வெளியில் வரும். ஆனால் போதுமானவர்களுக்கு உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதில்ல. பொறுமையாக நிதானமாக பிராணாயாமம் செய்யும்போது உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி இதில் 4 வகைகளை நம்ம இதை பண்ணுறோம். பூரக்கா, அதாவது மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுக்கிறது. ரெச்சக்கா, மெதுவாக சுவாசத்தை வெளியில் விடுறது. அதே மாதிரி சுவாசத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறத கும்பகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிற்சி முறையினால் நம்ம பிராணாயாமம் செய்கிறதுனால உடலுக்கு ஆக்சிஜனோட கெப்பாசிட்டி அதிகமாக கிடைக்குது.
1: பிராணாயாமம் செய்யும்போது பூரகம், ரட்சகம், கும்பகம் அப்படின்னு பல நிலைகளை சொன்னீங்க. ஒவ்வொரு நிலைக்கும் கால அளவு என்பது முக்கியமானதா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பாக கால அளவுகள் முக்கியம்தான். அதுதான் நம்ம பிராணாயாமத்தையே எடுத்துக்காட்டி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது கால அளவுகள் எந்த மாதிரி இருக்கணும்னா, முதன் முதல்ல நம்ம பிராணாயாம பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா 1 வினாடி சுவாசத்தை உள்ளே இழுக்கிறதோ, அதாவது இன்ஹலேஷனும், 1 வினாடி சுவாசத்தை நம்ம பிடிச்சி வைக்கிறதோ அந்தர் கும்பகமும், 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விடுறது எக்ஸலேஷன், அதே மாதிரி 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விட்டு திருப்பி அந்த மூச்சை கட்டுப்படுத்தல், அதான் பகீர் கும்பகம் அப்படின்ற 1:1 ரேஷியோவில் நம்ம செய்கிறோம். அதே இதை நம்ம செய்ய செய்ய காலங்கள் நம்ம பல நாட்களாக செஞ்சோம் அப்படின்னா அதை 4:4 அப்படின்றத கொண்டு வரலாம். கண்டிப்பாக இந்த அளவுக்குள்ளே தான் செய்கிறது நல்லது. நம்ம அதிகமாக செஞ்சாலும் சின்ன சின்ன பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம இதை விட கம்மியாக, இந்த அளவுகளை விட கம்மியாக

0: செஞ்சால் அதை நம்ம நார்மல் ப்ரீத்திங்க்கு சமம் ஆயிரும். அப்படிங்கும்போது உடம்புல சீரான அந்த ஆக்சிஜனோட அதிகமைப்பும் சீரான இரத்த ஓட்டமும் இருக்காது.
1: மனிதனின் ஆயுட்காலம் என்பது மூச்சு காற்றை சீரமைப்பதின் மூலமாக ஆயுளை கூட்டலாம் அப்படிங்கிறாங்க, இது உண்மையா மேடம்?
0: கண்டிப்பாக இது ஒரு உண்மையானது தான். ஆமை பார்த்தோம் அப்படின்னா 2-5 வாட்டி தான் மூச்சை உள்ளே இழுத்து மூச்சை வெளியில் விடுது, ஆனால் அதுக்கு 100க்கு மேலே ஆயுட்காலம். அதே இது நாய்கள் பார்த்தீங்கன்னா 1 நிமிடத்திற்கே 20-50 தடவை வரைக்கும் சுவாச காற்றை உள்ளே இழுத்து வெளியில் விடுது, அதுக்கு ஆயுட்காலம் 10-15 வருஷம்தான். இது கண்டிப்பாக நம்ம சுவாச காற்றை மெதுவாக உள்ளே இழுக்கும் போது நம்ம ரத்தத்தில் வேகமாக நம்மளோட திசுக்கள் வரைக்கும் சுவாச காற்றுல உள்ள ஆக்சிஜன் சென்று அடைகிறனால நமக்கு புது திசுக்கள் உருவாக்கக்கூடிய வழிகளும் செல்லுலார் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஒவ்வொரு திசுக்களும் வயசாகிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். அதனால ஸ்லோவாக நம்ம இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணும்போது இந்த செல்லுலார் ஏஜிங் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுறனால நமக்கு ஆயுட்காலம் நீளமாகும். அதனால பிராணாயாமம் நம்ம செய்கிறது மூலமாக நம்மளோட ஆயுட்காலம் கண்டிப்பாக நீடித்திருந்தது உண்மையான செய்தி தான்.
1: சாதாரணமாக நாம் சுவாசிக்கிற போதும் பிராணாயாமம் செய்யும்போது நாம் சுவாசிக்கிற போதும் உடலில் எந்தெந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்குதுங்க மேடம்?
0: நம்மளோட நுரையீரல் அப்படின்றது ஒரு கொலாஜன் அப்படிங்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய நல்ல விரிஞ்சி சுருங்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளால் தான் உருவாக்கப்படுது. நம்ம சாதாரணமாக மூச்சுக்காற்று உள்ளே இழுக்கும் போது சின்ன சின்னதாக உள்ளே வந்து சுவாச பைகள் இருக்கும், அது பேர் ஆல்வியோலிஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆல்வியோலிஸ் அப்படின்னு சின்னதாக குறுகலாக இருக்கக்கூடிய பலூன் மாதிரி இருக்கக்கூடிய சுவாச பைகளில் நம்மளோட சுவாச காற்று முழுசாக சென்றடைகிறது கிடையாது. அதே இது நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நிதானமாக அதாவது கான்ஷியஸ்னஸோடு நம்ம சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விடுறனால அந்த ஆல்வியோலிஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட ஆக்சிஜன் சப்ளை நம்ம இழுக்கக்கூடிய உள்ளே இழுக்கக்கூடிய சுவாச காற்று சென்றடையும். அப்போ நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கி அதால் இயக்க முடியும். நம்ம பிராணாயாமம் செய்யும் போது டயஃப்ரம் அப்படிங்கக்கூடிய மசில் அதாவது உதர விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட நுரையீரல் பகுதியையும் வயிற்று பகுதியையும் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த சதை பகுதி தான் உதர விதானம். இது நல்லா விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். இது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் போது நமக்கு நுரையீரலில் வைட்டல் கெப்பாசிட்டி அதாவது நம்மளோட மூச்சுக்காத்த பிடிச்சு வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாகும்.
1: வாழ்வியல் முறை மாற்றத்தால் இளம் வயதினர் கூட மாரடைப்பால் பாதிக்கப்படுறாங்க. இதயத்தை பாதுகாப்பதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க மேடம்?
0: இப்போ நம்ம சுற்றி நம்ம வட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாரடைப்புக்காக இருக்கக்கூடிய போஸ்டர் அதாவது விளம்பரங்கள் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா வயது பாரபட்சம் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே மாரடைப்பு வருது. இந்த மன அழுத்தம் தான் இருதய நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றோம், கரெக்டான தூக்கம் இருக்குது, ஆனால் நமக்கு அதுக்கு மேலே மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு மன அழுத்தமும் போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் ஒரு காரணம். இதுக்கு பிராணாயாமம் கண்டிப்பாக உதவுமான்னு கேட்டால் ஆமாம், 100% கண்டிப்பாக பிராணாயாமம் உதவியாக இருக்கும். பிராணாயாமம் செய்யும் போது நம்ம உடம்புல அதுவும் மூளையில் ஒரு சின்ன ப்ளூ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க நீலப்பகுதி, இது எங்கே இருக்கும் அப்படின்னா மூளை தண்டு வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் லோக்கஸ் செருலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இருக்குது. இந்த பகுதி தான் நம்மளோட படபடப்பு, நம்மளோட தூக்கம், நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. பிராணாயாமம் செய்யும் போது சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு 2 நரம்பு வகைகள்லையும் செயல்பாடு இருக்குது. இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா பிராணாயாமம் அதிகமாக தூண்டிவிடும். அப்போ தூண்டி விடும் போது பாராசிம்பத்தட்டிக்கோட வேலை என்ன அப்படின்னா மனசை ஒருங்கிணைஞ்சு உடம்பை ரெஸ்ட்டில் வச்சுருக்கிறது தான். அப்போ இது அதிகமாக தூண்டுதல் இருக்கும்போது கார்டிசால் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் நம்ம உடம்புல கம்மியாக தான் வரும். இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு படபடப்பு இந்த மாதிரி கோபம் இதெல்லாம் அதிகமாக வர வைக்கிறது. அப்போ இந்த கார்டிசாலே சுரக்கிறது தப்பான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரு பாம்போ ஏதோ ஒன்று நமக்கு எதிர்த்தாப்பில் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த கார்டிசோல் தேவை, அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன வரணும், பயம் வரணும், அதுவும் தேவை தான், அதுக்காக செக்ரெட் ஆகிற இந்த கார்டிசோல் ஹார்மோன். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அதிகமாக கார்டிசோல் செக்ரெட் ஆகிறனால தான் சீக்கிரம் மன அழுத்தம், படபடப்பு, பிபி அப்படிங்கக்கூடிய ரத்த அழுத்தம் நோய் வருது. இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் போதே அது கண்டிப்பாக நம்மளோட இருதயத்தை பாதிக்கும். மாரடைப்பு போன்ற இருதய நோய்கள் வந்து வயது வரம்பு இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே சீக்கிரம் வருது.
1: மனித உடல் இயக்கத்தில் நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளின் பங்கு வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் நாளமில்லா மற்றும் நாளமுள்ள சுரப்பிகளை முறைப்படுத்துவதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?

0: பிராணாயாமம் செய்கிறது நம்மளோட நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளை சீரேக்கம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வலிக்குது. எதனால் அப்படின்னா, இந்த ஹார்மோன் ரெகுலேஷன் இதை பண்ணுறதுனால தான் நம்ம உடம்பில் வந்து மெட்டபாலிசம், நம்ம சொல்லக்கூடிய தூங்குறது, எந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிக்கணும், பசி வர்றது, சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே இதுதான் இயக்கிட்டுருக்கு. பிராணாயாமம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்பில் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். அப்போ என்டார்ஃபின் அதிகமாக சுரக்கும் போது நம்ம உடம்புல சீரமைப்பு ஒன்று போல் இருக்கும். நம்ம மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோம், மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்துடுறோம். அதே மாதிரி உடல் உபாதைகள், நமக்கு பயத்தினால் வரக்கூடிய உடல் உபாதைகள் கம்மியாகும். ரெண்டாவது, பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ரத்த ஓட்டத்தில் சுவாசத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜனோட சப்ளை வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ நல்ல ஆக்சிஜன் கிடைச்சாலே ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல திசுக்களை உருவாக்கும். அதாவது நீர் இருந்தால் தான் ஒரு செடி வளருமானா, கண்டிப்பாக அப்படி தான். இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு ஆர்கன் உருவாகுமானா, கண்டிப்பாக கிடையாது. அதுவும் இருதயம், ஹார்ட் அப்படின்றது நம்மளோட பிறந்தது அப்போ, அதாவது நம்ம கரு உருவாகிற அப்பத்துலேருந்து முதல்ல உருவாகிறதே அந்த இதய துடிப்பு, ஹார்ட் பீட்டு தான். நம்ம கடைசியில் எப்போ அந்த இதய துடிப்பு நிற்கிதோ அப்போந்தான் அந்த மனிதர் அந்த உயிரை இழக்கிறான். அப்படி முக்கியமான அந்த ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்புலேருந்து நமக்கு எல்லா செயல்பாடுகளுக்கும் தேவையான ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்தாலே திசுக்கள் வேகமாக வளரும்.
1: ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு தினமும் பிராணாயாமம் எத்தனை நிமிடங்கள் செய்வது நல்லதுன்னு நினைக்கிறீங்க மேடம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிராணாயாமம், யோகா பயிற்சி சொல்லும்போது மக்கள் இப்போ கேட்குறது என்னென்னா, அது எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது, அதுக்கான நேரம் எங்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி தான் கண்டிப்பாக மக்களுக்கு இடையே வருது. முதல்ல நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட உடல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளோட முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். நம்ம பிராணாயாமம் செய்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். நாசிகள் வெளியாக தான் சுவாசம் உள்ளே போகுது, தூசி இந்த மாதிரியான எந்த பொருளும் உள்ளே போயிடக்கூடாது. அந்த இடம் வந்து காற்றோட்டமாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும், முக்கியமாக சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிராணாயாமம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா, 2-3 தடவை செய்யலாம். இது எவ்வளோ கால அவகாசத்தில் செய்யணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 15 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம பிராணாயாமத்துக்கு ஒரு நாளைக்கு செலவழிக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நேரம் இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 15-20 நிமிடமாவது தினமும் பிராணாயாமம் செய்கிறது நல்லது. ஆனால் 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பிராணாயாமம் பயிற்சியை தினமும் செய்யலாம். அது செய்கிறது எப்படி அப்படின்னா, அதுக்கான முறையான பயிற்சி நம்ம முதல்ல எடுத்துக்கிடணும். இதை வந்து ஒரு யோகா இல்லைன்னா இயற்கை மருத்துவர்கிட்டையோ, யோகா பயின்ற ஒரு நல்ல ஆசான்கிட்டையோ கண்டிப்பாக நம்ம இதை கற்று செஞ்சுக்கலாம். பிராணாயாமங்களில் 2 வகைகள் இருக்குது. அதாவது கூலிங் பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க, உடலை குளிர்ச்சி ஆக்கிற தன்மை கொடுக்கறது. அதே மாதிரி ஹீட்டிங் பிராணாயாமா, உடலை சூடுபடுத்தி நம்மளோட மெட்டபாலிசத்தை அதிகமாக்குறதுக்குரிய மூச்சு பயிற்சிகள் இருக்குது. இதுக்கு கீழேயே நிறைய வகைகள் இருக்குது. அதனால் ஒரு முறையான ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
1: யோகாசனம் செய்யும்போது சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னாக்க சில யோகாசனங்கள் செய்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராணாயாமம் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு பயிற்றுனர் அவசியம் தானா, அந்த விவரத்தை சொல்லுங்களே மேடம்.
0: பயிற்றுனருக்கு கீழே செய்கிறது கண்டிப்பாக நல்லது, ஏன்னா இதுலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது. சில உடல் உபாதைகளுக்கு சில பிராணாயாமங்கள் பண்ணக்கூடாது கட்டுப்பாடுகள் இதில் இருக்குது. ஏன்னா பிராணாயாமம் மூலமாக நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாகவும் மாற்றலாம், குளிர்ச்சியாக இருக்கிற உடலை வந்து சூடு தன்மை அதிகரிக்கிற மாதிரி மாற்றலாம். அதனால ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிராணாயாம பயிற்சி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிராமரி அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. பிராமரி பிராணாயாமம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது செய்கிறது மூலமாக இரத்த நாளங்கள் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கும். ஆனால் அதே பிராமரி பிராணாயாமம் அப்படின்றது காது பிரச்சனைகள் இருக்கிறவங்களோ, அதிகமான உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களோ அதை செய்யலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு செய்யக்கூடாது, கட்டுப்பாடு இருக்குது. இந்த மாதிரி எல்லா பிராணாயாமங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறனால அதை ஒரு பயிற்சியாளர்கள் கீழேயும் செய்கிறது தான் ரொம்ப நல்லது.
1: மனித உடலின் சீரான இயக்கத்திற்கு சுவாசம் எந்த வகையில் அவசியம், அந்த சுவாசத்தை முறையாக பிராணாயாமம் மூலமாக எப்படி வந்து நாம் வந்து உடலுக்கு பெறுவது, அதன் மூலமாக நுரையீரல், இதயம், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உறுப்புகளையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக

0: வச்சுக்கிறது அப்படிங்கிற அருமையான பல தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள். நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானது ஒரு நேர்முகத்தில் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றிங்க மேடம்.
1: நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி, ஆகாஷ்வாணி அரங்கிசை. எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். எம்எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். வலச்சி வச்சி பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாளிகா வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆதி தாளம்

நேரம் 9:46 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அருள் செய்ய வேண்டும் ரசிகப்பிரியா ராகம் ஆதி தாளத்தில் கோட்டீஸ்வர ஐயர் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை தற்போது நேயர்களுக்கு வழங்குகின்றோம். நேயர்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்திற்கு அழைத்துச் செல்கிறோம்.

ஆனரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, வணக்கம். ஹிராரேக்னார் அண்ணா ஒன்ஸ் சேட், த பீப்பிள் ஆர் த ட்ரூ மாஸ்டர்ஸ் ஆஃப் த நேஷன். அட் த வெரி அவுட்செட் ஐ கன்வே மை பெஸ்ட் ரிகார்ட்ஸ் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சீட்டட் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த 17th தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, who have been chosen by the people, the real masters of Tamil Nadu, in the recently concluded Tamil Nadu Legislative Assembly elections. As members of this historic assembly, the very heart and intellect of our democracy, I am confident that you will debate on people's needs, enact laws accordingly, and safeguard the welfare of the people. அண்ணல் அம்பேத்கர் ப்ரொஃபவுண்ட்லி ஸ்டேட்டட், ட்ரூ டெமோக்ரசி இஸ் த யூனியன் ஆஃப் ஆல் த்ரீ, இக்வலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஃபார் சச் அ டெமோக்ரசி டு ஃப்ளரிஷ், த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹேவ் ஃபார்ம்லி டிசைடெட் தட் இட் இஸ் பாசிபிள் ஒன்லி அண்டர் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்ரீ ஜோசப் விஜய், லீடர் ஆஃப் த தமிழக வெற்றி கழகம், a party that stands above caste, religion, language, race, and the influence of money, and that holds as its ideological guides Paguthariru, Pagalavan, Panthaiya Periyar, Peruthalavaiyar, Kamarajar, Satta Medithal, Annal Ambedkar, Viramangai, ராணி வெல்லு நச்சியார் அண்ட் மக்கள் சேவாகர் அஞ்சல் அம்மல். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் ராங் ப்ரொனவுன்சேஷன்ஸ். வித் திஸ் கன்விக்ஷன், த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு ஹேவ் பிளேஸ் த கவர்மெண்ட் லேட் பை த தமிழக வெற்றி கழகம் இன் பவர். இன் கீப்பிங் வித் கோட் த சேஞ்ச் அலோன் இஸ் அன்சேஞ்சிங், a transformation never seen before in the political history of Tamil Nadu has come about in the recently concluded Tamil Nadu Legislative Assembly elections. Within just 2 years of the party founding, the historical leader of our times, the Honorable Chief Minister of Tamil Nadu, has formed

ஆங்கிலத்திலே ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை இப்போது தங்கள் முன்னாலே நான் படிக்கின்றேன். மாண்புமிகு

சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே வணக்கம். மக்களே, நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத் தொடரில் இங்கே அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகிய தாங்கள் அனைவருக்கும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கு ஏற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்றார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய ஜனநாயகம் வளர வேண்டுமென்றால் பகுத்தறிவு பகலவன் த.

சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்றார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய ஜனநாயகம் வளர வேண்டும் என்றால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி உயிரநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களால் தான் முடியும் என்று முடிவெடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையிலான அரசினை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியுள்ளார்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு மாற்றம் அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் மக்களின் பேராதரவுடன் தன்னந்தனியாக பல தடைக்கற்களை உழைத்தெறிந்து பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி ஆட்சியை பிடித்திருக்கிறார் சரித்திர நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறுமலர்ச்சி என்பது மாண்புகளை மாய்த்திடும் நஞ்சு அல்ல, மாண்புகளை மாய்க்கும் நச்சுப்பூச்சிகள் அழித்திடும் முறை என்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை, மகத்தான மாபெரும் மிசில் புரட்சியை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தி இமாலய சாதனை புரிந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்திய நாடு சுதந்திரமடைந்த பிறகு தமிழ்நாட்டின் அரசியலில் 1967 ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களும், 1977 ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த வரிசையில் 2026 ஆம் ஆண்டு மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியாக ஏற்படுத்தி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாநில உரிமை, பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு, சமூக நீதி, சம வாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், திருநர் மற்றும் சிறுபான்மையினர் ஆகியோரின் நலன், கல்வி, மருத்துவம் மற்றும் சுகாதாரம் உரிய பிரதிநிதித்துவம் என அனைவரையும் உள்ளடக்கிய ஆட்சி என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு சட்டங்களை இயற்றும் அரசாக, திட்டங்களை தீட்டும் அரசாக, 5.5 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசாக இந்த அரசு விளங்கும். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களாக திகழும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் ஆகியோர் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்கள் வகுத்து தந்த கொள்கைகளை கட்டி காத்து பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியில் ஜனநாயகத்தின் மேன்மையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு நடைமுறைப்படுத்தும். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 ஆண்டுகாலமாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் புதுடெல்லியில் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகளான வான்வழி அமைப்பு மையத்தை சிஏபிஎஸ் கேப்ஸ் ஓசூர் அருகில் நிறுவவும், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வதை தடுக்கவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனே விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை அளித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஒன்றிய அரசிடம் மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டை நிறுவுதல் மற்றும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்குதல் குறித்து கூறினார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற மீண்டும் ஒருமுறை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் வரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படும். அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவதோடு இன்று விடாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்காக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும்.

தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கான நிதி பதிவில் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும். மேலும் தமிழ்நாட்டுக்குரிய நியாயமான நிதிப்பகிர்வை ஒன்றிய அரசிடமிருந்து பெறுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநில உரிமைகளுக்காக போராடுவதற்கும் மாநிலங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி பெரும் முனைப்புடன் இந்த அரசு செயல்படும். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மிக மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஆற்றிய தனது முதல் உரையில் உறுதியளித்தபடி கடந்த கால அரசின் தவறான நிதி நிர்வாகத்தின் மறைக்கப்பட்ட உண்மை நிலையை வெளிக்கொணரும் வகையில் தமிழ்நாட்டின் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கடனின் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்தது. 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளது. இது தற்போது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSDP 28.3% உள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி நபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது. 2024-25 நிதியாண்டில் 48,840 கோடி ரூபாயாக இருந்த மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை 2025-26 நிதியாண்டில் 78,324 கோடி ரூபாயாக ஒரே ஆண்டில் உயர்ந்து மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSDP 2.2% உள்ளது. மொத்த வருவாய் வரவுகளில் கிட்டத்தட்ட 23% வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது. வருவாய் இழப்புகள் மற்றும் வரி வசூல் துறைகளில் நிலவும் திட்டமிட்ட ஊழல் காரணமாக 2021-22 நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 5.93% இருந்த வரி வருவாய் 2025-26 நிதியாண்டில் 5.45% குறைந்துள்ளது. அரசுக்கு நியாயமாக செல்ல வேண்டிய திசை மாறி சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டு வர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதுவரை தடமாறி சென்ற வருவாயை அரசின் கணக்கிற்கு கொண்டு வரும் பொருட்டு மதுபான உற்பத்தியாளருக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை இந்த அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசின் கருவூல கணக்கில் வரவு வராத வருவாய்கள் அனைத்தும் முழுமையாக முறைப்படுத்தப்படும். அரசின் அதிகாரப்பூர்வ கருவூல வருவாயாக நேரடியாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அரசிற்கு ஓர் ஆண்டிற்கு 1,000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய் வரவுகளில் ஏற்படும் அனைத்து இழப்புகளையும் அதேபோல் அரசு பணிகள் மற்றும் இதர அரசு செலவினங்களில் ஏற்படும் இழப்புகளையும் தடுத்து நிதி நிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வர இந்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை இந்த அரசு முழுமையாக நிறைவேற்றும். மிகவும் சவாலான நிதி நெருக்கடியினை தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் வேளையிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முனைப்புடன் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் 3 உத்தரவுகளாக நுகர்வோரின் மின் கட்டணத்தினை குறைத்திடும் விதமாக அரசிற்கு ஏற்படக்கூடிய 1,730 கோடி ரூபாய் செலவில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கவும், மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கவும், மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக திங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினை ஏற்படுத்தவும் ஆணையிட்டுள்ளார். பொது அமைதியை பேணி காப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவதே இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த அரசு மிக கடுமையான, கண்டிப்பான, விரைவான நடவடிக்கைகளை எடுத்து உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை 2,545 புதிய பணியிடங்களுடன் 319 புதிய 4 சக்கர ரோந்து வாகனங்கள், 101 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ரோன்களுடன் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இப்பணியினை மிக சிறப்பாக செய்து முடிக்கும். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் பேரிட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த முந்தைய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முதற் காரணம் மாநிலத்தின் பரவலாக கிடைக்கும் போதைப் பொருள் பழக்கம்தான். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு

கூச்சம் செயல்படும். இதனை செயல்படுத்தும் விதமாக போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பணி அனைத்து மாவட்டங்களை உருவாக்க இந்த அரசு உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுத்து வருகிறது. பொதுமக்களின் நலனில் பெரிதும் அக்கறை கொண்ட இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதற்கட்டமாக வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருந்த 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மூடப்பட்டுள்ளன. கள்ளச்சாராய நடமாட்டம் மற்றும் சட்டவிரோத மது விற்பனையை முற்றிலும் ஒழிப்பதற்கும் இத்துறையில் முழுமையான கண்காணிப்பை ஏற்படுத்துவதற்கும் தேவையான கடுமையான விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலமாக ஆயத்தீர்வை வசூல் மற்றும் மதுபான விநியோகத்தில் உள்ள முறைகேடுகள் தடுக்கப்பட்டு மாநிலத்தின் சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் கனிம வளத்துறையில் மலிந்து கிடக்கும் ஊழல் முறைகேடுகள் காரணமாக கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் பெரும் அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள கனிம வளங்களை திறம்படவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் நீடித்த காலத்திற்கு பயன்படுத்துவதையும் இந்த அரசு உறுதி செய்யும். அரசின் கருவூலத்திற்கு வர வேண்டிய வருவாய் வேறு வழிகளில் திசை மாறி செல்வதை தடுத்து அது முறையாக வந்து சேருவதை உறுதி செய்வதற்காக முறையான ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்கத்தின் மூலம் திட்டமிட்ட சட்டவிரோத கனிம தொழிலும் வரி ஏய்ப்பும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகின்றன. இந்த முயற்சிகளின் வாயிலாக கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க அரசு தீவிரமாக முயன்று வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாய பெருமக்கள், மட்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு விலையில்லாமல் வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதற்கு வழிவகை ஏற்படுவதுடன் மழைநீர் மற்றும் நிலத்தடி நீர் சேமிப்பிற்கும் உதவிகரமாக இருக்கும். இத்திட்டமானது மண் வளத்தை மேம்படுத்தி அதன் மூலம் வேளாண் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை 18,774 ஏரிகள் மற்றும் குளங்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. வேளாண் பெருமக்களுக்கு உதவும் வகையில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் மற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். இதனால் சுமார் 6,000 கோடி ரூபாய் அரசிற்கு கூடுதல் செலவினம் ஏற்படும். வேளாண் துறையை மறுமலர்ச்சி அடைய செய்வதும் வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுமே இந்த அரசின் முதன்மையாக கொள்கையாகும். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உடனடி நிதி உதவிகள் மற்றும் கடன் தள்ளுபடிகள் மட்டுமின்றி முறையான நீர்ப்பாசன மேலாண்மை, நவீன விவசாய தொழில்நுட்பங்கள், குளிர்பதன கிடங்கு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்தல் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளின் நலன்களை காக்கும் முதன்மை சக்தியாக இந்த அரசு செயல்படும். நிர்வாக அமைப்பில் மலிந்து கிடக்கும் ஊழலை வேரோடு அறுத்து நேர்மையான வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இதற்கேற்ப அனைத்து துறை சார்ந்த கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்த புள்ளிகள் எவ்வித ஒளிவு மறைவுமின்றி கடுமையான கண்காணிப்பு வழிமுறைகளுக்கு உட்படுத்தப்படும். கடந்த காலங்களில் நிலவிய முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகளின் தலையீடுகளும் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் கிடைப்பதே உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசின் அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைவாக முடிக்க நாம் ஒன்றிய அரசினை வலியுறுத்துவோம். ஒன்றிய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் தமிழ்நாடு அரசு சமூக நீதி கணக்காய்வினை நடத்தும். 1968 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மும்மொழி கொள்கை நீக்கப்பட வேண்டும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்ற சூழ்நிலையில் அதனையே இந்த அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக பயன்படுத்தவும் உச்ச நீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும் ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும். தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த அரசு

கடுமையாக எதிர்க்கும். தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழிக் கொள்கையை கடைபிடித்தால்தான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்கப்பெற வேண்டிய 3,458 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க முடியும் என்ற ஒன்றிய அரசின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டை திணிப்பதற்கு சமமாகும். மும்மொழிக் கொள்கையை நிறைவேற்றினால்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்து தமிழ்நாட்டுக்குரிய நிதியை உடனடியாக விடுவிக்க ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கல்வியானது பொதுப்பட்டியல் இருப்பதன் காரணமாக நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, மும்மொழிக் கொள்கை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும். உண்மையான கல்வி சீர்திருத்தம் என்பது கல்வி நிறுவனங்களின் தரத்தையும் அதன் கற்பித்தல் திறனை உயர்த்துவதிலே அடங்கியுள்ளது. இதற்கேற்ப மாநிலத்தின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ள தேவையான உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்களை தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நிரப்புவதற்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். அது மட்டுமின்றி உயர்கல்வித்துறையில் பல்வேறு அடிப்படை சீர்திருத்தங்களை இந்த அரசு கொண்டு வரும். இதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி தமிழ்நாடு மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்குவது காவிரி டெல்டா பகுதி. டெல்டா மாவட்டங்களின் பிரதான நீர் ஆதாரமான காவிரி நீரினையே டெல்டா பகுதி விவசாயிகள் நம்பியுள்ளனர். காவிரி நீரை பயன்படுத்துவது தமிழ்நாட்டிற்கு உள்ள உரிமை மிக பழமை வாய்ந்தது. நம்முடைய உரிமையை உச்சநீதிமன்றத்தில் நிலைநாட்டிய பின்பும் காவிரி நீரை பெறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் போராட வேண்டிய நிலை இருக்கிறது. உரிய நீருக்கு பதிலாக உபரி நீர்தான் தமிழ்நாட்டு கர்நாடக அரசால் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மேகதாது திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக அரசு முயன்று வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் வேளாண் உற்பத்தியும் கடுமையாக பாதிப்படையும். இதனை தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாட்டிற்கு நீரை உரிய காலத்தில் பெற்றுத்தரவும் தேவையான சட்ட நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை பாதிக்கும் பல்வேறு சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றனர். பருவமழை, புயல் மற்றும் பிற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டு பாக் வளைகுடா பகுதியில் தங்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் அடிக்கடி கடுமையான துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். அவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதும் அவருடைய மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு நீண்ட காலம் பிடித்து வைக்கப்படுவதும் கணிசமான அளவில் அபராதங்கள் விதிக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண ஒன்றிய அரசை அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். அதே நேரத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதார நிலைத்தன்மையையும் வலுப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். காலநிலை மாற்றத்தினை எதிர்கொள்வதிலும் தமிழ்நாட்டின் வனப்பரப்பு மற்றும் பசுமை பரப்பினை உயர்த்துவதிலும் சதுப்பு நில காடுகள், ஈரநிலங்கள், கடலோர பகுதிகள் என அனைத்து வகையான சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்புகளை பாதுகாப்பதிலும் இந்த அரசு உறுதியாக செயல்படும். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மழைக்காலங்களில் வரும் நீரை சேமிக்கவும் ஏதுவாக ஏரிகள் மற்றும் குளங்கள் பராமரிப்பு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்படும். மேலும் கடலுக்கு செல்கின்ற நீரை தடுக்கும் வகையிலும் மழை நீரினை சேமிக்கும் வகையிலும் தேவையான இடங்களில் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தென் மாவட்ட மக்களின் உயிர் நாடியாக விளங்குவது முல்லை பெரியாறு அணையாகும். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் 2014 ஆணையிட்டதோடு அணையை வலுப்படுத்திய பின் அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது. ஆனால் அணையை வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து அனுமதி மறுத்து வரும் கேரள அரசானது அதற்கு மாறாக புதிய அணையை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும் முல்லை பெரியார் அணைப்பகுதியில் பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அணையின் நீர்மட்டத்தினை உயர்த்தவும் உறுதியான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைக்கவும் அதனை தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி தென் மாநிலங்களில் உள்ள நதிகளை இணைக்கவும் இந்த அரசு தீவிரமாக முயற்சி மேற்கொள்ளும். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடம்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கமேடு, சல்வன் குப்பம் மற்றும் பூம்புகார் ஆகிய தளங்களில் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொள்ளவும், கீழடி, ஆதிச்சநல்லூர் ஆகிய இரு தளங்களுக்கு யுனெஸ்கோவின் உலக

பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரத்தை கிடைக்கவும் இத்தலங்களுக்கு பள்ளி மாணவர்களை கல்வி சுற்றுலா அழைத்து செல்லவும் இது அரசு வழிவகை செய்யும். மேலும் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய பண்பாட்டு தலங்களில் மிக மெய்மை மற்றும் மெய்நிகர் தோற்றம், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகிய தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு தமிழர் நாகரிகம் வீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு அதன் அனுபவம் வழங்கப்படும். இவற்றுடன் இணைந்து மாநிலத்தின் இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பேணி காக்கும் வகையில் ஒரு விரிவான நிலையான சுற்றுலா கொள்கை, சஸ்டைனபிள் டூரிசம் பாலிசி வகுக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு உட்கமைப்பை மேம்படுத்தி தமிழ்நாட்டை உலகளாவிய பாரம்பரிய மற்றும் சூழல்சார் சுற்றுலா தலமாக இந்த அரசு மாற்றும். வரும் 2036 தமிழ்நாட்டை 15 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களின் இலக்குடன் தொழில்கள் வளர வேண்டும், தொழிலாளர்கள் வாழ வேண்டும் என்ற கொள்கையில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும். இதன்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்க தேவையான அனுமதியினை ஒற்றை சாதன முறையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். இதன் மூலம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி அடைவதோடு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். மாநிலத்தின் பொருளாதார நிலைத்தன்மையையும் தொழில்துறை வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் நோக்குடன் முந்தைய தொழில் கொள்கைகளின் தொடர்ச்சியை பேணுவதோடு தற்கால மற்றும் வருங்கால தேவைகளை கருத்தில் கொண்டு ஒரு புதிய தொழில் கொள்கையை அரசு வகுத்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களது முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு ஊக்கத்தொகை திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும். அனைத்து துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒற்றை சாதன முறை, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் முழுமையான டிஜிட்டல் தளமாக மேம்படுத்தி எவ்வித நிர்வாக தாமதமின்றி அனைத்து அனுமதிகளையும் விரைந்து வழங்கி தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சூழலை இந்த அரசு மேம்படுத்தும். பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் ஒன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் ஏற்படுத்தப்படும். இந்த ஆணையத்தின் மூலம் 700 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அல்லது 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு விரைந்து தொழில் தொடங்க அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வறுமை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதே இந்த அரசின் முதன்மையான குறிக்கோள். வறுமையை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்வதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த அரசு ஏற்படுத்தி தரும். இந்தியாவில் நகரவாதத்தில் முன்னோடியா மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. வரும் 2031 நகர்ப்புற சிறப்பிற்கான இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சியும் தங்களது குடிமக்களுக்கு உயர்தர வாழ்க்கையை உறுதி செய்யும் வகையில் தூய்மையான குடிநீர் விநியோகம், நவீன நகர்ப்புற கட்டமைப்பு, பசுமையான மற்றும் தூய்மையான சூழல், டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் நிலையான பொருளாதார வாய்ப்புகளை அடுத்த 5 ஆண்டுகளில் வழங்கும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப குறித்த நேரத்தில் எவ்வித ஒழிவு மறைவின்றி தேர்வாணையங்கள் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு முறைப்படி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் அரசு பணி கனவு மெய்ப்படும். செயற்கை நுண்ணறிவிற்கு தனி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் வரம்பை செயற்கை நுண்ணறிவையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தியுள்ளது. அரசு துறைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு சிறந்த மின்னாளுமை இ கவர்னன்ஸ் சேவைகளை வழங்கவும் இத்துறை செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்த துணை புரியும். தமிழ்நாடு அரசு சமூக நீதியை காப்பதில் உறுதியுடன் இருந்து தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. மேலும் சிறுபான்மையினர் அரணாக திகழும் அரசு சிறுபான்மையினரின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் என்றும் உறுதுணையாக இருக்கும் இந்த அரசு. ஒரு உண்மையான மதசார்பற்ற சமூக நீதி அரசாக திகழும் என்பது எனக்கு ஐயமில்லை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான உயர்தர பள்ளி கல்வி, உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள், வீடு மற்றும் உட்கடை வசதிகள், திறன் மேம்பாடு, பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதார மேம்பாடு என அனைத்து வகையிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக நீதியினை நிலைநாட்டும் அரசாக இந்த அரசு திகழும். மாற்றுத்திறனாளிகளின் நலனை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக

பாதுகாப்பினை உறுதி செய்யும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு அரசு திகழும் டிஜிட்டல் மற்றும் உட்கட்டமைப்பில் மாற்றுத் திறனாளிகளுக்கு சமமான அணுகல் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படும். மாற்றுத்திறனாளிக்கான 4% இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்தவும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். எதிர்கால ஒலிம்பிக் வெற்றியாளர்களை உருவாக்கவும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி விளையாட்டு ஆற்றல் மையமாக நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஒலிம்பிக் உயர்திறன் மையங்கள் ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்க இந்த அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்மையங்கள் உலக தரத்திலான பயிற்சி, உட்கட்டமைப்பு, உயர்தர பயிற்சி, நவீன விளையாட்டு, அறிவியல் வசதிகள், செயல்திறன் பகுப்பாய்வு மற்றும் முழுமையான விளையாட்டு மேம்பாட்டு சேவைகள் வழங்கும். திருநர் கன்னியத்துடன் வாழ வழி செய்யும் விதமாக அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கவும் சுய உதவி குழுக்கள் அமைச்சிடவும் வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பு பெற்றிட துணை புரிந்தும் வீட்டு வசதி வசதிகளை உருவாக்கிடவும் இந்த அரசு உறுதுணையாக இருக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக கோயில்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை இந்த அரசு மேற்கொள்ளும். கோயில் சொத்துக்கள், நிலங்கள் மற்றும் அறக்கட்டளை வருவாய்கள் அனைத்தையும் முழுமையாக தணிக்கை ஆடிட் செய்வதற்கும் கணக்குகளை வெளிப்படையாகவும் கணினி மயமாகவும் கொண்டு வருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். முந்தைய காலங்களில் நிலவி வந்த நிர்வாக முறைகேடுகள் முற்றிலும் களையப்பட்டு கோயில்களில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் அதன் புனிதமான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த அரசால் உறுதி செய்யப்படும். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அரசு ஊழியர்கள், இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலன்களை தொடர்ந்து பாதுகாக்கப்படும். அவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியினை மேலும் ஊக்குவித்துவிடவும் மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடவும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் இவ்வரசு செயல்படுத்தும். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன், உலக தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சிறந்த மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரமான கட்டமைப்பு மற்றும் மக்கள் நல அரசு, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் என 10 தூண்களை உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையாக இது இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை தந்து அதன் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய இந்த அரசு செயலாற்றும். இந்த அரசால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் மாநிலத்தின் நிதி நிலையை சீரமைத்து வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் படைபலம், பணபலம், அதிகார பலத்தை மீறி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இம்மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இந்த கடமையை நிறைவேற்ற சட்டமன்ற உறுப்பினராகிய நீங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாமன்றத்தில் நடைபெறும் விவாதங்களில் கலந்து கொண்டு அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குவீர்கள் என்பது எனக்கு ஐயமில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்றார் போல அனைவருக்குமான அரசாக, மக்களுக்கான அரசாக, வெறுப்பு வெறுப்பின்றி நேர்மையாக, வெளிப்படையாக, ஒளிவு மறைவின்றி இந்த அரசு செயல்படும். தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம். மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்க பாடுபடுவோம். அரசின் இந்த முயற்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றிய உரை நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை இதுவரை கேட்டீர்கள். தொழில்நுட்பம் டி.ஆர். வாணி வரலட்சுமி, எம். பிரசாத், எஸ். நடராஜன் ஆகியோர். நிகழ்ச்சி அமைப்பு பி.சி. பொன்சந்திரன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 11:15. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் பாரதி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்தர் பாடியுள்ள பாடல்.

0: முரட்டு காலை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம். அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள். அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல். சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

நேரம் 11:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி டிக் டிக் டிக் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் ஜென்சி பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

நேரம் 11:51. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் இனி அடுத்த வாரிசு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: இடம்பெற்றது தேன் சிந்தும் நேரம். நேரம் 12 மணி. ஆகாஷவாணி சென்னை மதியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் சில வரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்தை கொடுப்பதால் கறவை மாடுகளின் செரிமான தன்மை மேம்பட்டு இந்த நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை பெறுகின்றது. தீவனத்தின் செரிமானம் அசையுன் வயிற்றில் அதிகரித்து பின்புற குடல் பகுதிகளுக்கு நுண்ணுயிர்களும் சேர்ந்த செரித்த தீவனம் செல்வதால் அந்த நுண்ணுயிர்களின் புரதச்சத்தும் அதிக அளவு மாடுகளுக்கு கிடைக்கின்றது. இதனால்தான் மாட்டின் பால் உற்பத்தி அதிகரிக்க வழிவகை செய்கின்றது.
6: கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜி ரமேஷ் அவர்களின் கருத்துக்கள்.
4: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
7: இன்னைக்கு சம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்த்து

பாட்டா வலிக்குது, இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல், எஸ் அஞ்சனி அவர்களின் வீணை இசை கேட்கலாம், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தூய்மை பாரத திட்டம் 2வது கட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, யோகா பயிற்றுநர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம். 10 பருவ குழந்தைகளை கையாள்வது பற்றிய ஆலோசனைகள் வழங்குபவர் லட்சுமிபாய் அவர்கள். டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் வழங்குபவர் ஃபிளாரன்ஸ் துரை அவர்கள். பாட்டி வைத்திய குறிப்புகள் வழங்குபவர் திலகவதி அவர்கள். அமைப்பு உமா மீனா. 2:15 திரைகானம் கேட்கலாம். மாலை 5:30 திரைகானம், முன்னதாக 2:55 வானிலை.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் மாலை 6:10 இடம்பெறும். 6:40 மனதில் நின்றவை. 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் ரகுராஜா அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை ஒலிபரப்பாகும். 8:05 தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு திரு எல் முருகன் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கும் புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு ஒலிபரப்பாகும். 8:30 வரம் தரும் விதைகள் உரைச்சித்திரம், அமைப்பு எம் ராஜராஜேஸ்வரி. 9:15 செய்தி சுடர். 9:30 நாடகமலர், மாய துப்பாக்கி நாடகம் எழுதியவர் எம் கௌரி. அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா, இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi is set to hold a series of high-level meetings with leading French business leaders in Paris today as part of efforts to deepen the India-France economic and industrial cooperation. More from our correspondent.
3: The Prime Minister will begin discussions with Saint-Gobain Chairman and CEO Benoit Bejean, with talks expected to focus on green manufacturing and sustainable infrastructure. He is also scheduled to meet CEO of Alstom to explore cooperation in smart mobility and rail modernization. In the technology sector, the Prime Minister will interact with Mistral AI co-founder and CEO Arthur Mensch on artificial intelligence, innovation and responsible AI governance. The meetings will conclude with CMA CGM Group Chairman and CEO Rodolphe Sade, where discussions are expected on maritime trade, port modernization, and resilient global supply chains. These engagements underline the growing economic partnership between India and France. For Akashvani News, this is Mahesh Sopade, Paris.
2: The Prime Minister will also attend the Viva Tech Summit alongside French President Emmanuel Macron. The summit is Europe's largest technology and startup event, where Mr. Modi is expected to highlight India's growing innovation ecosystem and technological advancements.

0: பகல் 1:10 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இசை மலர் நிகழ்ச்சியில்
1: மாதர் தீன் குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும்.
0: என் விசாலாட்சி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: மக்கள் பேசும் மழலையில் உள்ளாய்.
0: இந்நிகழ்ச்சி பகல் 1:10 எஃப்எம் கோல்டில், மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில்

0: பி சர்க்குருநாதன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு இவ்விரு நிகழ்ச்சிகளும் எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன.
1: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம். மரம் போல்வர், மக்கட்பண்பில்லாதவர்.
2: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான்.
1: ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்கள்ல ஒன்னா பூமி இருக்கலாம், ஆனா அந்த கோளுக்குள்ள ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை

வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்.

0: 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இதுதொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தவேக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தவேக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தின்

0: நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நிலையான சுற்றுலாக் கொள்கை வகுக்கப்படும், தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்படும், முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும், விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிஹா 22-20, 21-15 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 21 வரை பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் நாளை முதல் 21 வரை தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெலிசை பாடல்கள் கேட்கலாம். என் எஸ் சிதம்பரம் இயற்றிய பாடல் முதலில், டி ஆர் பாப்பா இசையமைப்பில் பாடியவர் ஏ எம் ராஜா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. நேரம் 1:10, ஆகாஷ்வாணி.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் 2 கட்டத்தை குறித்து. தூய்மை, சுத்தம், சுகாதாரம் ஆகியவற்றின் இந்திய பரிணாமம் தொன்மகால ஞானத்தையும் தற்கால முன்னெடுப்புகளையும் கொண்டு பின்னப்பட்ட ஓர் அழகான ஜவுளியை போன்றது. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து சமகால நாடு தழுவிய இயக்கங்கள் வரையுள்ள புத்தாக்கமான கழிவறை கட்டமைப்புகள் பொது சுகாதாரம் மற்றும் தூய்மையை மேம்படுத்தும் ஒரு தவ பயணமாகும். வரலாற்று புத்தாக்கங்கள் பல இருந்தாலும் பாரத நாடு சுகாதார சவால்களை குறிப்பாக ஊரக பகுதிகளில் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இது கோடான கோடி மக்களின் சுயமரியாதைக்கான சவாலும் கூட. 2014 வெறும் 39% மக்களே சுகாதாரமான கழிவறைகளை கொண்டிருந்தனர். இதனால் அதிகம் பாதிப்படைந்தது பெண்களும் குழந்தைகளும் தான். இந்த சவால்களை மேற்கொள்ளவும் பாரதத்தின் குடிமக்களின் சுயமரியாதையை மீட்டெடுக்கவும் கொண்டுவரப்பட்ட திட்டமே தூய்மை பாரதம் திட்டமாகும். 2014 அக்டோபர் 2 அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்த வெளியில் மலம் கழித்தல் அல்லாத தேசமாய் இந்தியாவை மாற்றிட மக்கள் சக்தியை ஆதாரமாக கொண்டு தூய்மை பாரதம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2019 தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 150th பிறந்த தினத்தையொட்டி 600,000 கிராமங்கள் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத கிராமங்களாக அறிவிக்கப்பட்டன. 2014 முதல் 2019 வரை இத்திட்டத்தின் முதல் கட்டம் செயல்படுத்தப்பட்டது. முதல் கட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து 2 கட்டம் 2020-21 முதல் 2020

2025-26 வரை தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் திறந்த வெளியில் மலம் கழித்தல் அல்லாத நிலையை தக்கவைக்கும் முன்னெடுப்புகள் செயல்படுத்தப்படுகின்றன. அதாவது சம்பூர்ண ஸ்வச்சதா என்ற நிலையை அடைதல். கூடவே திட மற்றும் திரவ கழிவுகள் மேலாண்மை, அனைத்து கிராமங்களையும் இந்த கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலைக்கு உயர்த்துதல் இதன் நோக்கமாகும். இந்த இரண்டாம் கட்டத்தின் முக்கிய நோக்கங்களை அறிந்து கொள்வோமா? கிராமங்களில் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையை தக்க வைத்தல், திடக்கழிவு மேலாண்மை, திரவ கழிவு மேலாண்மை, பார்த்தாலே புலப்படும் தூய்மை ஆகியனவாகும். இரண்டாம் கட்ட திட்டத்திற்காக ₹1.40 லட்சம் கோடிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. தகவல் மேலாண்மை கட்டமைப்பு மூலம் கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையின் முன்னேற்றம் கண்காணிக்கப்படும். இதன் கீழ் உள்ள கிராமங்கள் லட்சிய நோக்கமுடையவை, ஆஸ்பைரிங், தகுதியை உயர்த்தி கொண்டவை, ரைசிங், மாதிரி கிராமங்கள், மாடல் வில்லேஜஸ் என்று மூன்று விதமாக பிரிக்கப்பட்டுள்ளன. இம்மூன்றில் உயரிய நிலையான மாதிரி கிராமங்களில் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலை தக்க வைக்கப்பட்டிருக்கும், திட மற்றும் திரவ கழிவுகளை அகற்றும் கட்டமைப்புகள் இருக்கும், பார்த்தாலே புலப்படும் தூய்மைக்கு சான்றாக குறைவான குப்பைகள், மிக குறைந்த அளவில் தேங்கியிருக்கும் சுகாதாரமற்ற நீர், பொது இடங்களில் நெகிழி குப்பை கிடங்குகள் இல்லாமை கூடுதல் திறந்த நிலை மலம் கழித்தல் அல்லாத நிலையை உறுதிப்படுத்தும். தகவல் கல்வி மற்றும் கருத்து பரிமாற்ற செய்திகள் பொது வழியில் புலப்படுதல் ஆகியவை இருக்கும். புறம் தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று உரைக்கும் வள்ளுவ பெருமான், புறம் தூய்மை நீரால் அமையும் என்பதில் உடல் சுத்தமல்லாது சுற்றுச்சூழலின் சுத்தத்தையும் அவர் வலியுறுத்துகிறார். சுத்தம் சோறு போடும் என்ற தமிழ் மரபின் பிள்ளைகள் நாம். அதன் வழியே நடந்து பாரதத்திற்கு பெருமை சேர்ப்போம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் கிராமங்களுக்கான தூய்மை பாரதம் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை குறித்து.

வார சிந்தனை. சந்தோஷங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் தான் சந்தோஷமாய் இருப்பதில்லை. பணத்தாலும் பல வசதிகளாலும் கிடைக்கப் பெறாத எத்தனையோ சந்தோஷங்கள் துளியளவு அன்பினால் கிடைத்து விடுகிறது. உங்கள் வயது என்பது உடலுக்குத்தான், மனதுக்கு அல்ல. மனதை இளமையாக வைத்து பாருங்கள், மரணம் வரை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. இந்த ஆழமான சிந்தனை வரிகளை மனதில் இருத்தி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் யோக பயிற்சியாளர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம், பதின்பருவ குழந்தைகளை கையாளும் வழிமுறைகள் குறித்து லட்சுமிபாய் அவர்களுடன் நேர்முகம், டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் சொல்லித்தருகிறார் ஃபிளாரன்ஸ் துரை அவர்கள், பாட்டி வைத்தியம் பற்றி பேசுகிறார் திலகவதி அவர்கள். நம் விருந்தினர் வரும் ஜூன் மாதம் 21 தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட இருக்கும் இந்த நிலையில், தூத்துக்குடியில் பல ஆண்டுகளாக யோகா

0: பயிற்சியாளராக பிரபலமான ஒரு நிறுவனத்தை நடத்தி வரும் யோக பயிற்சியாளர் யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. வாருங்கள், அவருடைய அனுபவத்தை நாம் கேட்போம்.
1: நீங்க ஒரு யோக ஆசிரியை, நீங்க குறைந்தது ஒரு 10-15 பேருக்கு வேலை வாய்ப்பையும் நீங்க வழங்கியிருக்கீங்க. உங்களோட யோகா நிறுவனம் பல்வேறு இடங்களில் பல கிளைகளை பரப்பி இன்றைக்கு வந்து அது விஸ்தாரமாக மக்களுக்கு ஒரு சேவை செய்வதற்காக அது பரவி கொண்டிருக்கிறது. அதற்காக வாழ்த்துக்கள். உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நீங்களே சொல்லுங்கள் மேடம்.
2: என் பேர் சண்முகப்பிரியா. எனக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சைனஸ் ப்ராப்ளம், அதாவது 24 மணி நேரத்தில் பாதி நேரம் நான் வந்து தும்மிக்கிட்டே தான் இருப்பேன். நைட்டு ஒரு 12-1 மணிக்கு எழுந்திரிச்சு தும்ம ஆரம்பித்தா 1 மணி நேரம் வந்து அந்த தும்மல் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அந்த வியாதியில் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்தில் என்னோடய அம்மா வந்து என்னை வந்து என்னோடய தாத்தா அவங்கக்கிட்ட போய் யோகா கற்றுக்கிறதுக்காக என்னை அனுப்புனாங்க. ஸோ அப்போ நான் போய் அங்கே யோகா கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த யோகா கற்றுக்கிட்ட ஒரு 2-3 நாள்லேயே வந்து எனக்கு என்னோடைய அந்த மூச்சில் மாற்றம் தெரிஞ்சதை நான் கவனித்தேன். என்னோடய வியாதி வந்து 90% சரியாக இருக்கிறத நான் கவனித்தேன். அதனால் எனக்கு அதில் ஒரு இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால் நான் அந்த யோகா மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு எனக்கு. அப்போது என்னோடய தாத்தாட்ட நான் அதை கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படி தான் எனக்கு யோகா ஆசனங்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, காலப்போக்கில் நான் யோகா எனக்காக தான் நான் அதை பண்ணினேன். நிறைய பேரை நான் என் லைஃப்பில் பார்க்கும்போது அவங்க சில பிரச்சனைகளால் அவஸ்தப்பட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். முதல்ல நான் வந்து ஒரு அம்மா, அவங்களுக்கு பக்கவாதத்தில் அவங்களோட கை வந்து வரலை அப்படின்னு சொல்லி அந்த அவங்க பையன் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து நான் அவங்களுக்கு வந்து அதை ஏன் யோகா பண்ணால் சரியாயிரும், அப்போ எனக்கு ஒரு 13 வயது தான் இருக்கும், ஸோ அந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு யோகா பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். எனக்குள்ள அதை அவங்களுக்கு அவங்க செஞ்சால் சரியாயிடும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுனால நான் அவங்கள அதை செய்ய வச்சேன். அவங்களுக்கு கை வந்து ஒரு 30-32 நாளில் சரியானதை அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்தாங்க, சுற்றி உள்ளவங்களும் பார்த்தாங்க. அவங்க எல்லாரும் என்னை ரொம்ப பாராட்டி சில பரிசுகள்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடைஞ்ச சந்தோஷம் வந்து எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அப்படி தான் நான் அந்த யோகா வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். சில குழந்தைகள் வந்து என்ன மாதிரி வீசிங்கில் கஷ்டப்படுற சில குழந்தைங்களை நான் பார்த்தேன். நான் பஸ்ஸில் போகும்போது கூட அந்த குழந்தைங்களுக்கு பஸ்ஸில் வச்சு சில ஆசன வழிமுறைகளை அவங்களுக்கு நான் செய்ய வச்சேன். அந்த குழந்தைங்கள சும்மா சர்வாங்காசனம், ஹலாசனம் அந்த விஷயங்களை சும்மா பிடிச்சு தூக்கி நிப்பாட்டினதுக்கே அவங்களுக்கு நிறைய மாற்றம் இருந்ததாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. திரும்ப என்னை தேடி அவங்க வர ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் என்னால் சரி பண்ண முடியுன்ற மாதிரி அதை ஒரு திமிராக கூட அப்போ செஞ்சேன்னு சொல்லலாம். இப்போ அது வந்து யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு தவறான விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனால் வந்து நான் அதை அப்போது அந்த மாதிரி எல்லாருக்கும் அதை பண்ணி பார்த்தேன். நிறைய வந்து குழந்தை இல்லாத தம்பதியர், எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருந்தாங்க, 24 மணி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, என்னைய வந்து விவாகரத்து பண்ணுறதா என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ, எனக்கு குழந்தை இல்லை அதனால வந்து உங்க விவாகரத்து பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படின்னாங்க. எனக்கு யோகா பண்ணால் குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வந்து அப்போது வந்து யோகா பண்ணால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. அதை வச்சுட்டு தான் நான் அவங்களுக்கு சொன்னேன். அவங்க ஒத்துக்கிட்டாலும் அவங்களுடைய கணவர் வந்து ஒத்துக்கல. எனக்கு அப்போ ரொம்ப சிறு வயது அப்படிங்கிறனால அந்த ரெண்டு பேர்ட்டையும் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவங்கள நான் கட்டாயப்படுத்தி பண்ண வச்சேன். ஒரு 3 மாதங்களில் அவங்க வந்து கருத்தரிச்சாங்க. அந்த குழந்தைக்கு என்னோடய பேர் வச்சாங்க. அதான் என்னுடைய மாற்றத்துக்கு நடந்த முதல் ஒரு ஸ்டெப்புன்னு நான் சொல்லுவேன். அந்த ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் கொடுக்குது. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை என் வாழ்நாளில் நான் அனுபவித்ததே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அந்த ஃபேமிலி முழுசும் என்னை கொண்டாடினதையும் நான் பார்த்தேன். அவங்களுக்குள்ள அந்த விஷயங்கள் சரியாகி அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தையை நான் கையில் வாங்கும்போது எனக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சி தான் என்னை இந்த வாழ்க்கை முறைக்குள்ளே கொண்டு வந்தது.
1: ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. முறையாக ஒரு யோகா பயிற்சி பள்ளியை நீங்கள் எப்போது தொடங்குனீங்க?
2: நான் வந்து என்னுடைய நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபராக தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு நான் வந்து இதில் வந்து நடக்க முடியாதவங்கள நடக்க வச்சது, பக்கவாதத்தில் சரி பண்ணது, பெட்ரிட்டனாக இருந்தவங்களை எந்திக்க வச்சது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்தது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு என்னை

0: இருக்கவங்களுக்கு நான் செஞ்சதுனால அவங்க நிறைய மக்கள்கிட்ட இதை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வந்து என்னை தேடி நிறைய மக்கள் வர ஆரம்பித்தாங்க. என்னுடைய நான் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து அவங்க நிறைய டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. டிஸ்டர்ப் மீன்ஸ் அவங்க என்கிட்ட வந்து அன்பால் என்கிட்ட வந்து அவங்க கேட்கும்போது எனக்கு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியல. அப்புறம் என்னோடய வேலையை வந்து அது கெடுக்கிற மாதிரி இருந்ததுனால ரெண்டு மூணு இடங்கள்லேருந்து நான் வேலையை விட்டு நீக்கப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த வேலையை செய்ய முடியாமல் போன காரணத்தினால நானாக இதுக்குள்ளே வரல, அவங்களா என்னை வந்து ஆக்குனதாக தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு தகுதியா அப்படிங்கிறத என்னை கேட்டு பார்க்கும்போது அப்போ இது வந்து போதாது, இந்த வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் போதாது, இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தேடி ஓட ஆரம்பித்தேன். என்னையை தேடி வர்றவங்க அதிகமாக அதிகமாக நான் இந்த யோகாவை வந்து தேடி ஓட ஆரம்பித்தேன். தேடி ஓட ஆரம்பித்தாலும் என்னை அது தேட விடாமல் எனக்கு நிறைய குருமார்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துது. நான் வந்து 50க்கும் மேலே உள்ள குருமார்களை அந்த நேரத்திலே நான் சந்திக்க நேரிட்டது. அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள், நான் என்னோடய வயசு காலங்கள் இளமை காலம் அந்த நேரத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தை தாண்டி எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இருந்த ஆர்வத்தையும் நான் கவனித்தேன். அந்த ஆர்வம் மூலிமா அவங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அதிகமாக அதிகமாக இந்த என்னை சுற்றி இருக்கிற இந்த மக்களுக்கு என்னால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் எதுவாக இருக்க முடியும்னு நான் யோசித்து பார்த்தேன். இதுதான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இதுக்குள்ளே வரும்போது எனக்கு சில வாழ்வாதாரங்கள் தேவைப்பட்டது அப்படிங்கிறனால குரு தட்சிணையாக தான் ஆரம்ப கட்டத்தில் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. நான் எந்த விஷயத்துக்காகவும் அவங்கக்கிட்ட பேரம் பேசியோ எந்த காசு இவ்வளோ வேணும் அந்த மாதிரிலாம் நான் வாங்கினதில்லை. எனக்கு அவங்களா கொடுத்த அந்த விஷயங்களை நான் அப்படி கொண்டு போனேன். ஸோ இந்த விஷயத்துக்குள்ள நான் வந்தப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன்றது மட்டும் உண்மை.
1: என்னுயிர் தோழிகளுக்காக யோகினி எம் சண்முகப்பிரியா அவர்கள் என்ன சொல்கிறார் கேட்போமா?
0: என்னுயிர் தோழிகளே, என்னுயிர் தோழிகளுக்கான சில பதிவு. ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியம் பெரும்பாலும் அந்த வீட்டின் பெண்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தே அமைகிறது. ஒரு பெண் உடலாலும் மனதாலும் வலிமையாக இருந்தால் ஒரு குடும்பம் வலிமையாக இருக்கும். எனவே பெண்களுக்காக சில யோக பதிவுகள். இது தனிநபர் நலம் மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் நலன். ஒரு பெண் உயிர்ப்பாக இருக்கும்போது அந்த குடும்பம் முழுமையாக உயிர்ப்பாக இருக்கும். பெண்கள் வந்து 24 மணி நேரமும் அடுத்தவங்களுக்காக மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தையும் உங்களோட உடல் உழைப்பையும் மனசையும் அவங்களுக்காகவே நீங்கள் செலவு பண்ணுறீங்க. உங்களுக்குன்னு சில விஷயங்களை நீங்கள் எப்போ வந்து மேம்படுத்தி கொள்கிறீங்களோ அப்போது அடுத்தவங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள் இன்னும் அவங்களுக்கு நன்மையாக முடிகிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்குள்ள நீங்கள் வந்து மலராத வரைக்கும் அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மலர்ச்சியும் நீங்கள் செய்கிற செயல்களில் எதிர்பார்க்க முடியாது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் நேசிக்க முடியும். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மலர்ச்சியை நீங்கள் அனுபவித்ததுக்கப்புறம் அந்த மலர்ச்சி அந்த குடும்பத்துடைய முழுமையான ஒரு மலர்ச்சியாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக இந்த யோக முறைகள் நிறைய இருக்குது. இந்த ஆசனங்கள் உடலை வந்து பக்குவப்படுத்தக்கூடியது. உங்களுடைய உடல் வந்து ஃபெக்சிபிலிட்டியாக இருக்கும்போது, உங்களோட உடல் வந்து நெகிழ்வுத்தன்மையாக இருக்கும்போது தான் உங்களுடைய மூச்சு வந்து சரியாக இருக்கும். உங்களோட மூச்சு சரியாக இருக்கும்போது தான் உங்களோட பேச்சு சரியாக இருக்கும். உங்களோட பேச்சு சரியாக இருந்தால் தான் உங்களோட எண்ணங்கள் சரியாக இருக்கும். உங்களோட எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் எண்ணம் போல் வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். ஸோ அப்போது அந்த ஆசனங்கள் செய்யும்போது உங்களுடைய மனமும் உடலும் இணையிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் உங்களோட இணைஞ்சிருக்கும் போது தான் உங்களோட குடும்பத்தோடு நீங்கள் இணையும் போது இந்த ரெண்டு இணைவும் வந்து சரியான ஒரு இணைவாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த இணைவில் வந்து ஒரு நறுமணம் இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்குமே வித்தியாசம் இருக்குது. ஆனந்தம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாட்டியும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க. மகிழ்ச்சின்றது ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மகிழ்ச்சியை மட்டும்தான் நம்ம வந்து எல்லா நேரமும் அனுபவிக்கிறோம். நான் அவங்களுக்கு இது செஞ்சிட்டேன், உங்களுக்கு நான் இது செஞ்சு கொடுத்தேன், அதனால் நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனந்தம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறது. அந்த ஆனந்தம் தான் வெளியில் இந்த

0: மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாக்கும். அதனால் உங்களுக்குள்ள ஆனந்தம் வர்றதுக்கு நீங்கள் தினமும் உங்களுக்காக சில மணித்துளிகள், சில மணி நேரங்களை உங்களுக்காக நீங்கள் கட்டாயமாக செலவு பண்ணணும். விலங்குகளும் பறக்குது, அதோட சர்வைவலுக்காக, அதோட உணவுக்காக அலையுது, உணவை சேமிக்குது, சாப்பிடுது, குழந்தை பெற்றுக்குது, செத்து போகுது. நம்மளும் என்ன பண்ணுறோம் அதே மாதிரி, நம்ம சாப்பிட்றோம், குழந்தை பெற்றுக்கிறோம், குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், செத்து போகிறோம். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம பெண்களாகிய நம்ம என் தோழிகளை நம்ம மறந்துடுறோம். ஸோ இதை தாண்டி உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த யோக வழிமுறைகள், பிராணாயாமா, தியான முறைகள் இருக்குது. இதை நீங்கள் கையாளும் போது அதன் மூலியமாக உங்களோட மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஆரோக்கியம் உங்களை சுற்றி அழகாக பரவுறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து முழுமையாயிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருந்தால் அந்த தெருவு நல்லாயிருக்கும். அந்த தெருவு நல்லா இருந்தால் ஊர் நல்லாயிருக்கும். ஊர் நல்லா இருந்தால் உலகமே நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் சுயநலமாக இருக்க கற்றுக்கணும். சுயநலம்ன்றது உங்களோட சுயத்தை நீங்கள் நலமாக வச்சுக்கிறது. இந்த சுயத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சில ஆசன முறைகள், தியான முறைகள்லாம் உங்களுக்கு ஒரு வழியை வந்து கொடுக்கும். உங்களோட மனநிலையும் சமநிலைப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி நீங்கள் அந்த மனநிலை சரியாகிறத நீங்கள் ஒரு தடவை அதை அனுபவிச்சிங்கன்னா எப்பவுமே நீங்கள் இதை கைவிட மாட்டீங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது யோக பயிற்சியாளர் யோகினி எம் சண்முக பிரியா அவர்களுடன் நேர்முகம். இதில் அவருடன் பங்கேற்றவர் சுப்புலட்சுமி அவர்கள்.

0: மனம் மலரட்டும். பதின்பருவ குழந்தைகளை கையாளும் வழிமுறைகள் இன்று சிக்கலானதாக இருக்கிறது. பெற்றோர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகிறார் உளவியல் ஆலோசகர் லக்ஷ்மிபாய் அவர்கள்.
1: இப்போ வந்து இது மீம்ஸ் உலகம் ஆகிடுச்சு. யாரை எப்படி ஃபோட்டோ எடுத்து கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் என் குழந்தையை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வளர்த்தோன்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமோ இல்லை ஒரு திருப்பி வந்து இப்படி சொல்லாதேன்னு தன்னையே வந்து காத்து கொள்ளக்கூடிய விஷயமே வராமல் போயிடும். நான்கு பேர் நான்கு விதமாக சொன்னாலும் தன்னால் எதுவும் சாதிக்க முடியும், அவங்க அப்படி சொன்னால் சொல்லிக்கட்டும், நான் அதை நம்பலை அப்படின்னு அவங்க தைரியமாக இருக்கணும். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை பெற்றோர்கள் தான் கொடுக்கணும். என் பிள்ளையை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாதுகாத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர்கள் அதெல்லாம் படிக்கவே மாட்டாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா குழந்தைகளுடைய பாதுகாப்பு. அவங்க வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு. இப்போ ரெண்டு மூணு குழந்தைகள் இருக்கும்பொழுது அண்ணன் தம்பியை பார்த்துக்கொள்வான், அக்கா தம்பியை பார்த்துக்கொள்வான், இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் தனியாக இருக்கும்பொழுது அவங்க எங்கேயாவது பக்கத்து வீட்டிலையோ இல்லை தூரத்துலேயோ எங்கேயோ விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை நிறையா நேரம் ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் குழந்தைகள் வாயை திறந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியற, எனக்கு என்ன நடந்தது, என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்ல தெரியணும். அவங்களுக்கு வந்து ஆண்னா யாரு, பெண்ணுனா யாரு, ஆண் உறுப்பு என்ன, பெண் உறுப்பு என்ன, மாதவிடாய்னா என்ன, பக்கத்தில் பக்கத்தில் பேசிக்கொண்டால் என்ன, காதல் என்றால் என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக பெற்றோர்கள் சொல்லணும். ஏன் அப்படின்னா யாரோ ஒரு மூன்றாவது மனிதர் ஒரு ஃபோனில் தவறான விஷயங்கள் காட்டுவதோ தவறாக நடந்து கொள்வதோ இல்லையா, நீ இங்கே வா அங்கே வான்னு கூப்பிடுவதோ ஒரு வேகத்தில் அந்த குழந்தை சரின்னு சொல்கிறோம். தெரிஞ்சவங்களாகவே கூட இருக்கும், நமக்கு தெரியாதவங்க தான் குழந்தைங்க கிட்ட தவறாக நடந்து கொள்வாங்கன்னு இல்லை, நமக்கு ரொம்ப தெரிந்தவர்களே கூட அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். அப்போது வாயை திறந்து நம்ம பேசுறது அம்மா கிட்ட சொன்னால் அம்மா கேட்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நீங்கள் தான் கொடுக்கணும். அப்போ குழந்தைகள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, ஸோ பண்ணக்கூடாத விஷயம் அப்படின்னு பார்த்தா அதிக கவனம் எல்லா விஷயத்துலேயும் அந்த குழந்தைகள் மேலே கொடுக்கக்கூடாது. உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க குழந்தைங்களுக்கு புரியும், நம்மளும் நம்மளை நல்லா பார்த்துக்கணும், சின்ன சின்ன வேலையாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இதான் இதை நீ பண்ண, இந்த கர்ச்சீஃபை நீ துவச்சிக்கிறியா அப்படின்னு. ஸோ பங்கிட்டு சாப்பிடுவதிலிருந்து எல்லா விஷயத்தையும் அந்த அதிக கவனம் கொடுக்குற பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் குழந்தைகளுக்கு தரணும். அதாவது ஓவர் கண்டிப்பு இருக்கிற பிள்ளைங்கள் கண்டிப்பு சில விஷயத்துக்கு நோ அப்படின்னா முடியாது அப்படின்னா முடியாதுன்னு இருக்கலாம். ஆனால் அதற்கு அடுத்தே மற்ற விஷயங்களில் கொஞ்சம் இறங்கி வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைனா உங்களோட பயத்துக்காகவும் அப்பா சொன்னாங்கங்கிறதுக்காகவும் ஒரு பழக்கத்தை பழகுவாங்களே ஒழிய அது நல்ல விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. அடுத்து ஒரு கவனமே கொடுக்காத பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க தயவு செய்து ஃபோன் அது வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் தூர வச்சுட்டு ஒரு தினமும் ஒரு 10 நிமிஷமாவது தன்னோட குழந்தைகளோட செலவழிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள் முன்னாடி சண்டை போட்டா கூட நாங்கள் சேர்ந்துக்கவும் செய்வோம், நாங்கள் சேர்ந்து எல்லாம் செய்கிறோம் பத்தியா உனக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உறவுகளோட முக்கியத்துவத்தை சொல்லணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. குழந்தைங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, குழந்தைங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை கொடுங்கள். எல்லாரும் சொல்லுவோம் பெரியவங்களுக்கு தான் மரியாதை கொடுங்க, இல்லை குழந்தைங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னா அவங்கள வாங்க போங்கன்னு கூப்பிட சொல்லலை. அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய காதாக இருங்க, அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம், பட் கொஞ்சம் கேட்டுக்கோங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. தட்டி கொடுங்க, தடவி கொடுங்க. டச்சுங்கிறது அந்த குழந்தைகளுக்கு, அதாவது தொடுதல் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். மடியில் வச்சுக்கிறது, ஒரு குறிப்பிட்ட வயது வரை மடியில் வச்சுக்கிறது, அப்புறம் பிறகு தட்டி கொடுப்பது, தலைக்கோதி கொடுப்பது, ஒரு எப்பயாவது ஊட்டி விடுவது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதற்காக எப்போதும் ஊட்டிக்கிட்டே இருந்தா குழந்தை புதுசா ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடுமா, நீங்க அதுலயும் கவனம் செலுத்தணும். அடுத்து ஓரளவு நல்லா ஊக்குவிக்கணும் அவங்கள. நீ 5 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டியேன்னு திட்டுறது ஓகே தான், அடுத்து 3 சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருந்தா 2 தான் போயிருக்கு, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு அந்த ஒரு வளர்ச்சியை கூட நம்ம பாராட்டினோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை மதிக்கிறது என்பது அவர்கள் சொல்வதை கேளுங்கள், அவர்களிடம் தொட்டு பேசுங்கள், நிறைய ஊக்கம் கொடுங்கள் அவங்களுக்கு. எல்லா குழந்தையும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதிரி அழகான குழந்தைகள், ரொம்ப எல்லாருமே எல்லா குழந்தைகளும் ஸ்பெஷல் தான். ஸோ எந்த குழந்தையையும் ரொம்ப கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க, எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி நான் சொன்னேன் இல்லையா,

0: அதில் 1098 10 9 8 அப்படிங்கிற குழந்தை கா எண் அது. அதாவது ஒரு பிரச்சனை என்றால் அந்த எண்ணுக்கு அழைத்து பேசலாம் அந்த குழந்தைகள். பெற்றோரே ஆனாலும் திரும்ப திரும்ப அடிப்பதோ, தவறான வார்த்தை பிரயோகிப்பதோ, இருட்டு அறையில் போட்டு வைப்பதோ, அவர்களோட படிப்பை நிறுத்துவதோ, 18 வயதுக்கு முன்னையே கல்யாணம் பண்ணி கொடுப்பதோ, இது எல்லாம் அவங்க அழகாக ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதையெல்லாம் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க.
1: பதின்பருவ குழந்தைகளை கையாளும் வழிமுறைகள் குறித்து பெற்றோர்களுக்கு ஆலோசனை வழங்கியவர் உளவியல் ஆலோசகர் லக்ஷ்மிபாய் அவர்கள். அறுசுவை அரங்கம். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு விருப்பமான டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் செய்வது பற்றிய குறிப்புகளை தருகிறார் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் சமையல்ல பார்க்க போறது காளான் பட்டர் பீன்ஸ் ரோல்ஸ். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது நம்ம எல்லாமே நைட்டே வெட்டி வச்சுக்கிட்டோம்னா காலையில நமக்கு கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். சப்பாத்தி வட்ட வட்டமாக நாங்கள் சப்பாத்தி மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் காளான், நறுக்கிய காளான் வந்து 1 கப்பு, அவித்த பட்டர் பீன்ஸ் விதைகள் வந்து 1/2 கப்பு, நறுக்கிய வெங்காயம் வந்து 1/4 கப்பு, தக்காளி நறுக்கியது 1/4 கப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 பேஸ்ட்டு 1 கரண்டி, கரம் மசாலா பொடி 1/2 கரண்டி, மிளகாய் பொடி 1 கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 கரண்டி, எண்ணெய் வந்து 1 கரண்டி, அரைச்ச தேங்காய், தேங்காயை கொஞ்சம் அரைச்சி 1 கரண்டி, தேங்காயை அரைச்ச விழுது இல்லைன்னா தேங்காய் பால் எதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி கரம் மசாலா போட்டு அது பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு விழுத போடணும். வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு காளான நல்லா கழுவணும். நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துட்டு அந்த காளான நல்லா ஃபைனாக சின்னதாக வெட்டி அதையும் பட்டர் பீன், வேக வச்ச பட்டர் பீன்ஸையும் போட்டு வதக்கிட்டு அதில் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து நல்லா வதக்கும் போது லேசாக தேங்காய் விழுத, அரைச்ச விழுத போடலாம் இல்லைனா தேங்காய் பால் போடலாம். எல்லாமே எதுனாலுமே போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்த உடனே லேசாக கொஞ்சம் மல்லி இலையை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்டி விட்டோம்னா கட்டியாக இருக்கும். இதை வந்து சப்பாத்திக்கு நடுவில் வச்சு ரோல்ஸ் மாதிரி செஞ்சு அதை பாதியாக கட் பண்ணி அப்படியே டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி, குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் குறிப்புகள் தந்தவர் ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். நலம் நம் கையில். அன்றாடம் பயன்படுத்தும் பொருள்களை கொண்டே நாம் மருத்துவ செலவை எப்படியெல்லாம் குறைக்கலாம் என்று கற்றுத்தருகிறார் திலகவதி அவர்கள்.
3: பள்ளி பருவத்தில் மாலை நேரங்களில் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் வேளையிலே பயங்கர பசியோடு வருவோம். அப்போது அம்மா செய்து தரும் எள்ளுருண்டை, கடலை உருண்டைகள் சிலவற்றை வயிற்றுக்குள் தள்ளியதும் புது உற்சாகத்துடன் வீட்டு பாடங்களை சுறுசுறுப்புடன் செய்வோம். எள்ளை மண் சட்டியில் இட்டு மணக்க மணக்க வறுத்து அதனுடன் பனை வெல்லமும் சேர்த்து இடித்து உருண்டையாக்குவார்கள். நிலக்கடலை உருண்டையும் அவ்வாறே செய்வார்கள். இரண்டிலுமே குழந்தைகள் போஷாக்குடன் வளர்வதற்கான சத்துக்கள் நிறையவே இருக்கின்றனவாம். எள்ளில் கால்சியம், இரும்பு, காப்பர், சிங்க் முதலிய நிறைய சத்துக்கள் இருப்பதாக இன்றைய ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. எஃகு போன்ற எலும்பையும் இரும்பை ஒத்த தசையையும் உருவாக்கிட தேவையான சத்துக்களும் நினைவுத்திறனை மேம்படுத்தும் சத்துக்களும் எள்ளில் நிறைய இருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றதாம். இதை உணர்ந்துதான் இன்றைய இளைய தலைமுறையினர் விரும்பி சாப்பிடும் பீஸா, பர்கர், ரொட்டி, சாலட் வகைகளுக்கு எள்ளு சேர்த்து அலங்கரிக்கின்றார்கள். பெண்களுக்கு ஏற்படும் மாதவிலக்கு தொல்லைகளுக்கும் எள்ளு நல்ல மருந்தாகும். கருப்பு எள்ளை வேக வைத்து வடிகட்டிய நீரை குடித்தால் மாதாந்திர தொல்லை

0: வலிகள், வயிற்று வலி சரியாகிவிடும். எள்ளு ஊற வைத்த நீரை பருக முட்டு வலியும் நீங்கும். எள்ளை வெல்லத்துடன் சேர்த்து இடித்து பொடியாக்கி அதனுடன் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டால் பைல்ஸ் தொல்லை உள்ளவர்களும், அதாவது மூல நோய் உள்ளவர்களும், அல்சர் தொல்லை உள்ளவர்களும் இதனால் குணமடைவார்கள். மலச்சிக்கல்லும் மறைந்து போகும். பருவம் எய்த தாமதமாகும் பெண் குழந்தைகளுக்கு தினமும் எள்ளு 2 தேக்கரண்டி எடுத்து வேக வைத்து வடிகட்டி கொடுத்து வந்தால் விரைவில் பூப்படைவார்கள். கர்ப்பிணி பெண்களும் இரத்தப்போக்கு அதிகம் உள்ள பெண்களும் கண்டிப்பாக எள்ளை தவிர்க்கவும். சமையலுக்கு நாம் பயன்படுத்தும் நல்லெண்ணெய் எள்ளிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் தான். நல்லெண்ணெய் அதன் பெயருக்கு ஏற்றாற்போல நல்ல மருத்துவ குணங்களை உள்ளடக்கியுள்ளது. வாரம் ஒரு முறை உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்து வர உடல் சூடு தணியும். உடலும் நல்ல மெருகுடனும் புது தெம்புடனும் இருக்கும். வாயில் புண் இருந்தாலும் 1 கரண்டி நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி தினமும் கொப்பளித்து வர வாயும் பல்லும் சுத்தமாகி வாய்ப்புண்ணும் மறையும். சிறு குழந்தைகளுக்கு மூக்கில் சளி ஒழுகி அதை துடைத்து துடைத்து புண்ணாக்கி சிவந்து போயிருந்தாலும் நல்லெண்ணெய் தொட்டு வைக்க குணமாகிவிடும். வாய்ப்புண் அதிகமாக இருந்தால் கசகசாவை அரைத்து அதனுடன் தேங்காய்ப்பால், சர்க்கரை சேர்த்து நெய் ஊற்றி கிளறி அல்வா பதத்தில் இறக்கிய பின் தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிட்டு வர குடலில் புண் இருந்தாலும் ஆறி வாய்ப்புண்ணும் ஆறிவிடும். அஜீரணம், மந்தம், புளித்த ஏப்பம் இருந்தால் ஓமம் சுக்கு லேகியம் சாப்பிட சரியாகும். ஓமம் சுக்கு காயம் இவைகளில் தலா 50 கிராம், சீரகம் 25 கிராம் எடுத்து அவைகளை தனித்தனியாக வறுத்து தூளாக்கி கொண்டு 200 கிராம் கருப்பட்டியை பாகு காய்ச்சி எடுத்து அதனுடன் நல்லெண்ணெயும் 100 கிராம் சேர்த்து சிறு தீயில் வைத்து கைவிடாமல் கிளறவும். சட்டியில் ஒட்டாத பதம் வரும் வரை கிண்டி இறக்கி வைத்து கொள்ளவும். விருந்து சாப்பாடு என்று சாப்பிட்டு அஜீரணம் இருந்தால் இந்த லேகியத்தில் 1 தேக்கரண்டி எடுத்து சாப்பிட மந்தம் பசியின்மை நீங்கி ஜீரண சக்தி அதிகரிக்கும். இந்த லேகியம் 1 மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கும். வாந்தி எடுத்து குமட்டல் இருந்தால் 1 நெல்லிக்காய் துண்டு அல்லது 1 நார்த்தை துண்டு எடுத்து வாயில் போட்டு மென்று வர குமட்டல் நிற்கும். தினமும் 1 நெல்லிக்காய் சாப்பிட்டால் மேனியும் எழில் வரும், நோய் எதிர்ப்பு சக்தியும் பெருகும். தினமும் 4 அல்லது 5 துளசி இலைகளை மென்று தின்று வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலில் அதிகரிக்கும். துளசி இலை சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் சளி இருமல் தொல்லைகள் நீங்கும். கேச பராமரிப்பிற்கும் நமது சமையலறையிலேயே மருந்து உண்டு. துவரம்பருப்பை இரவில் ஊற வைத்து காலையில் அரைத்து எடுத்து தலையில் தடவி 1/2 மணி நேரம் ஊற வைத்து பிறகு குளித்தால் கேசம் கண்டிஷனர் இல்லாமலேயே பளபளக்கும். மண்பாண்டத்தில் உணவு வகைகளை சமைப்பதால் உணவின் சுவையும் மனமும் அதிகரிக்கும், ஆரோக்கியமும் பெருகும். இந்த பாட்டி வைத்தியத்தை பின்பற்றி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்.
1: பாட்டி வைத்தியம் குறிப்புகளை வழங்கியவர் திலகவதி அவர்கள்.

0: என் தொழில். அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. நடப்பு கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம், கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTECH ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTECH பவுல்ட்ரி டெக்னாலஜி, பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTECH டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 23rd. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர், அயல்நாட்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் July 17. தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு போதைப் பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கள்ள சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும். வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது, தென்மாநில நதிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் உலகளாவிய பாரம்பரிய சூழல்சார் சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை

0: அரசு ஏற்படுத்தி தரும் தூய்மையான குடிநீர் விநியோகம், நகர்ப்புற கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், நிலையான பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும், தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக வரி வருவாய் 5.45% குறைந்ததாக கூறினார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்த ஆளுநரை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனிடையே பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்விதமான வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க எவ்வித நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
1: 19/6/2026 வெள்ளிக்கிழமையும், 20/6/சனிக்கிழமை விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23/3 தொடர்கிறது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 இன்றைக்கு தான் 10 மணிக்கு வைத்தோம். மைய நாட்கள் தான் 9:30 கூடும். குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்கிற காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தரவில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பாரிஸில் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் இதில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமது ஐரோப்பிய நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தொழில் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்ப உள்ளார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில், நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேரோடு பயங்கரவாதம் களையப்பட்டு வளர்ச்சித் திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பல்முனை பாதுகாப்பு செயல்பாடு திட்டங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான பண விநியோகத்தை முடக்கியது. வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுத்ததால் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. 2026 நக்சல் தீவிரவாத

0: இல்லாத நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்ற உள்துறை அமைச்சரின் உறுதிமொழிக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் மாவோயிஸ்ட் தொடர்புகளை தகர்த்தெறியும் வகையில் முனைப்பு இயக்கங்களை மத்திய அரசு செயல்படுத்தியது. சத்தீஸ்கட் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மத்திய அரசின் சீரிய வளர்ச்சி திட்ட முயற்சிகளால் நக்சல் தீவிரவாதம் தகர்க்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் உறுதியான நடவடிக்கைகளால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு அப்பகுதிகளில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அமைதியுடனும் இறையாண்மையுடனும் வாழ்கின்றனர். இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர் திரு எஸ் தனபால் எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
1: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விரைவான வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக 2026 ஆம் ஆண்டில் இதுவரை 26 நக்சல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களின் முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் மூலம் அவர்களின் செயல்பாட்டு திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளால் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் சாலை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாகியுள்ளது.
2: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும் 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவேயை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தை பெற்றதை தொடர்ந்து இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பு ஆகும். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 8:05 தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன் அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சி இரவு

0: 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 2:30 கேட்கலாம் சேர்த்து வைத்த செல்வம்.
1: தாய்மொழியில் தான் எழுத முடியும், வேறு மொழியில் அயல் மொழிகளில் எழுத முடியாது. நான் தமிழர்னா தமிழில் தான் எழுத முடியும், தெலுங்கில் எழுத முடியாது அல்லது இங்கிலீஷில் எழுத முடியாதுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இங்கிலாண்டிலே பிறந்து வளர்ந்துருந்தால் சின்ன குழந்தையிலேருந்து எழுதலாம், ஏன்னா அந்த ஜனங்களுடைய மொழி அவர்கள் பேச்சு வழக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது. இங்கிலீஷில் எழுதுறதுனால ஏதாவது அறிக்கை எழுதுறது, ரிப்போர்ட் எழுதுறது, இந்த மாதிரி தான் எழுத முடியும். படைப்பிலைக்கு எழுத முடியாதுன்னு ஒரு அபிப்பிராயம்.
0: ஒலிக்களஞ்சிய நிகழ்ச்சியாக சேர்த்து வைத்த செல்வம் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 2:30 ஒலிபரப்பாகும் இரு எழுத்தாளர் சந்திப்பு. பங்கேற்றவர்கள் ஆர் கே நாராயண், டி ஜானகிராமன் ஆகியோர்.
2: இலக்கியத்தில் ஒரு விதமான சாஸ்திரமும் சொல்ல முடியாது. இது இப்படிதான் சில பேர் சொல்லுவா, அது இருந்தால் தான் எழுத முடியும்பா. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு தியரி. நான் எழுதின்னு இருக்கேன்னு தோன்றது வழிய இங்கிலீஷில் எழுதுறேங்கிற அபிப்பிராயம் நீங்கள் சொன்னப்புறந்தான் எனக்கு இப்போ மனசுக்கு வருது.
0: நிகழ்ச்சியை முழுமையாய் கேட்கலாம் 2:30 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில்.

குலேப காவலி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். நேரம் இப்போது 2:30. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து குக்கு திரைப்படத்தின் பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் கல்யாணி நாயர், பிரதீப் குமார்.

நேரம் 2:45. நொடி திரைகாணத்தில் தொடர்ந்து அலாப் ராஜு மேகா பாடிய பாடல். படம் 30 உன் கற்பனைகள்.

திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி 13 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியப்பட்டி 9 சென்டிமீட்டர், கோவில்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 7 சென்டிமீட்டர், தண்டராம்பேட்டை, கல்லணை 5 சென்டிமீட்டர், திருப்புவனம், காவேரிப்பாக்கம், பவானி, கொடைக்கானல், பெண்ணாகரம், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அன்னவாசல், பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், கருமந்துறை, காரைக்குடி, விருதுநகர், காரியாக்கோவில் அணை, அம்முண்டி, ராணிப்பேட்டை, வளத்தி, மாரண்டஹள்ளி, கொடைக்கானல், படகு குழாம், கலவை, பொதுப்பணித்துறை, கோழிப்போர் விளை, மணல்மேடு, சேந்தமங்கலம், குளச்சல், திருத்தணி, சோழவந்தான், திருத்துறைப்பூண்டி, தஞ்சை பாபநாசம், வாலாஜா, ஆத்தூர், குறுங்குளம், கஞ்சனூர், மேட்டூர், சிவகாசி, ஆண்டிப்பட்டி, தக்கலை, கும்மிடிப்பூண்டி, நேமூர், இல்லுப்பூர், கீழ்பெண்ணாத்தூர், சாத்தியார், பெரியப்பட்டி, கள்ளிக்குடி, கங்கவல்லி, திருவெண்ணைநல்லூர், கீழ்ப்பாடி, தலைவாசல், வாடிப்பட்டி, மடம்பூண்டி, நாகப்பட்டினம், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். அரக்கோணம், வீரகனூர், ஆற்காடு, திருத்தணி, நிலக்கோட்டை, சிட்டம்பட்டி, பாம்பாரணை, லப்பைக்குடிக்காடு, செங்கம், குமாரபாளையம், நத்தம், திருப்பாலப்பந்தர், நாலுமுக்கு, கொடுமையான்மலை, அம்மூர், வாலாஜா ரயில்வே சந்திப்பு, நத்தம், செம்மேடு, பொன்னையாரணை, ஊத்தங்கரை, பாலாறு அணைக்கட்டு, சிங்கம்புணரி, அரூர், திருக்காட்டுப்பள்ளி, பள்ளிப்பட்டு, தானியமங்கலம், பாப்பிரெட்டிப்பட்டி, கொள்ளிடம், பெலாந்துறை, வீரபாண்டி, பள்ளிக்கரணை, மின்னல், அடையாமடை, நிலக்கோட்டை, செஞ்சி, ஊத்து, சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, கடவனூர், எறையூர், வல்லம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், தஞ்சாவூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால்

பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. 3 மணி ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குறளமுதம் கேட்போம்.

0: சார்ந்து கொண்டே தனக்கு பொருந்தாத செயல்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது உருவாக்கிக் கொள்ள வேண்டும். குறள் எண் 867 அதிகாரம் பகை மாட்சி.
1: கொடுத்தும் கொடல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை.
0: தன்னை சார்ந்து கொண்டே தனக்கு பொருந்தாத செயல்களை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது உருவாக்கிக் கொள்ள வேண்டும். குறள் எண் 867 அதிகாரம் பகை மாட்சி.
2: குரலமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவிழா வருவது திரைகானம். முதல் பாடல் ஜெயம் கொண்டான் படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி.

அடுத்து வரைக்கும் பாடலை பாடியிருப்பவர் ஹரிச்சரண். பாடல் இடம்பெற்ற படம் ராஜபாட்டை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் இனி தம்பி வெட்டோத்தி சுந்தரம் படத்திற்காக ஒலிப்பது மதுபாலகிருஷ்ணன் பின்னி கிருஷ்ணகுமார் பாடியுள்ள பாடல்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

0: மூக்குத்தி கடுகா கணிந்த காய்த்தாட்டம் நீதானா.
1: திரைகாலத்தின் நிறைவாக தேவி ஸ்ரீ பிரசாத் குரலில் ஒலிக்கும் பாடல் வேங்கை படத்திலிருந்து.

ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ரகுராஜா. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து, இது குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் மாண்புமிகு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா குறித்த வானொலி தொகுப்பு இடம்பெறும். எட்டு 8:30 வரம் தரும் விதைகள் உரைச்சித்திரம் அமைப்பு எம் ராஜராஜேஸ்வரி. 9:15 செய்திச்சுடர். 9:30 நாடக மலர் மாய துப்பாக்கி நாடகம் எழுதியவர்

கௌரி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. நேர்களே, 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 எஃப்எம் கோல்டில் 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், யோகா ஃபார் எவ்ரி ஜென்ரேஷன், அர்ஜுன் ஸ்ரீவஸ்தவா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரிஸ் சொல்பவர் பி கவின் பிரணவ், மியூசிக்கல் டேலண்ட் பி கே திவ்யஸ்ரீ பாட்டு ஃப்ரம் ஏர் வேவ்ஸ் டு ஹார்ட்ஸ், ஏ ஹர்ஷித் வருண் வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைடு, 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 7 மணி முதல் 9 மணி வரை 19 காலை இதில் காந்தி அஞ்சலி, தமிழமுதம் வழங்குபவர் இரா மோகன சுந்தரம் அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன், 7:35 உங்கள் கவனத்திற்கு. கலவரங்களின் போது நிகழும் பாலியல் வன்புணர்வுகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை, 7:45 நகர்வலத்தில் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவோம் எனும் தலைப்பில் எஸ் கணேசன் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு, இது குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 9 மணிக்கு அரங்கு செயல் திருப்புலி வனம் இ உத்தரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை, திருவற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவில், இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். 11:02 இலக்கியம் பேசுவோம், சோழர் காலத்திய செப்பேடுகள், பங்கேற்பவர் முனைவர் ஏ ஜீவா அவர்கள், உரையாடுபவர் பொன்சந்திரன். 12:10 சங்கீத சாரல், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஸ்ரீலட்சுமி எஸ் பட் அவர்கள் வாயிலின் தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1:10 இன்னுயிர் தொழில், இதில் தேன்கோடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குழந்தை அனிதா, நலமாய் வளமாய் உரை வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், கதையரங்கம் வழங்குபவர் ஜோனால், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi today held a series of high-level meetings with leading French business leaders in Paris as part of efforts to deepen India-France economic and industrial cooperation. Speaking to Akashvani after the meetings, top executives highlighted the growing opportunities in India and announced plans for deeper engagement with the country. Our correspondent covering the Prime Minister's visit reports that discussions focusing on manufacturing, artificial intelligence, sustainability and maritime infrastructure.
2: Saint-Gobain chairman and CEO Bernard Bazin said India is emerging as a major manufacturing and export hub for the Asia-Pacific region. He highlighted the company's investment in low-carbon technologies and energy-efficient building solutions to support India's net-zero goals. Mistral AI CEO Arthur Mensch said the company is keen to strengthen support for Indian languages, expand AI research partnerships and explore greater collaboration on sovereign AI. He also indicated plans to expand the company's presence in India.

0: CM is CGM Chairman and CEO Rodolf Sade said, India is rapidly developing as a hub for green shipbuilding. He welcomed company's decision to build 6 LNG-powered vessels in partnership with Indian shipyards and said discussions with the Prime Minister also covered logistics, ship recycling and deep seaport development. The meetings underscored growing economic and technology cooperation between India and France. This is Mahesh Sopre, Akashwani News, Paris, France.
1: The Prime Minister also met CEO of Alstom, Martin Sean. In a social media post, the Ministry of External Affairs said that the discussions between them focused on opportunities in mobility and railway modernization. Prime Minister Narendra Modi is attending the Viva Tech 2026 alongside French President Emmanuel Macron this evening. He will lead a series of high-level engagements at the summit, culminating in a highly anticipated keynote address that highlights India's skyrocketing global digital footprint. We now go over live to listen to the Prime Minister's address.
2: For physical documents in India anymore, such as your driving license or vehicle registration certificate. Another example is the Gati Shakti platform. Thanks to technology, we have integrated more than 1,600 geographic data layers on a single GI-based map. We have created an integrated, data-driven, whole-of-government planning platform for infrastructure.
1: The Viva Tech Summit is Europe's largest technology and startup event, where Mr. Modi is expected to highlight India's growing innovation ecosystem and technological advancements. The Prime Minister is also scheduled to address members of the Indian community during a special diaspora event. Education Ministry today said that 52 Indian institutions are featured in the QS World University Rankings 2027. IIT Delhi remains India's highest ranked institution at 118th globally, while IIT Delhi, IIT Bombay and IIT Madras are among the world's top 200 universities. Education Minister Dharmendra Pradhan expressed happiness that India's global academic footprint continues to expand. Union Education Minister Dharmendra Pradhan today chaired a high-level review meeting to assess preparations for the NEET UG re-examination scheduled on Sunday. During the meeting, Minister stressed the need to maintain the highest standards of integrity, transparency and efficiency in the examination process. He directed all concerned authorities to remain vigilant and ensure all necessary arrangements for the free and fair conduct of the re-examination. India's Meenakshi Hooda advanced to the quarterfinals of the World Boxing Cup 2026 in Guiyang, China today. Meenakshi secured a convincing 5-0 victory over Poland's Natalia Kuchevska in the women's 51kg round of 16 bout. 4 Indian boxers will be in quarterfinal action tomorrow. And that is the end of this news bulletin.
3: Neram 6 mani 10 nimidam.
4: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
5: வந்தியத்தேவன் உறக்கத்தில் உளறியதை பற்றி அந்த கொல்லன் வந்தியத்தேவனிடம் கூறிய பிறகு, ஐயோ என்ன உளறினேன்?
6: நீ இளவரசரை பழையாறைக்கு வரும்படி வற்புறுத்தினாயா? அவர் பழுவேட்டரையர் கட்டளைப்படி சிறைப்படுவேன் என்றார். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னாய் தம்பி. பழையாறை இளைய பிராட்டியை குறித்து கூட ஏதேதோ சொன்னாய். ஜாக்கிரதை அப்பனே, ஜாக்கிரதை.
5: வந்தியத்தேவன் வெட்கி தலை குனிந்தான். இளைய பிராட்டியை குறித்து அனுச்சிதமாக ஏதாவது பேசிவிட்டோமோ என்று பீதி அடைந்தான். இனிமேல் தூங்குவதாயிருந்தால் தனி அறையில் கதவை தாளிட்டு கொண்டு தூங்க வேண்டும். அல்லது மனித சஞ்சாரமில்லாத காட்டிலோ பாலைவனத்திலோ மலை குகையிலோ தூங்க வேண்டும்.
6: தம்பி, சுழற்காற்றில் நீ எப்படி அகப்பட்டு கொண்டாய்? எப்படி தப்பிப்பிடைத்தாய்?
5: நான் ஏறி வந்த கப்பல் இடிவிழுந்து கடலில் மூழ்கிவிட்டது. முறிந்த

0: காய்மரத்தை பிடித்து கொண்டு வெகுநேரம் மிதந்தேன். பிறகு ஓடக்கார பெண் ஒருத்தியின் உதவியால் தப்பி கரையேறினேன்.
1: இளவரசரும் ஒருவேளை அவ்விதம் தப்பி பிழைத்திருக்கலாம் அல்லவா?
0: கடவுள் சித்தமாயிருந்தால் தப்பி பிழைத்திருக்கலாம்.
1: நேற்றிரவு நீ எங்கே தங்கினாய்?
0: கோடிக்கரையிலேதான். கடற்கரையோரத்தில் பழுவேட்டரையர் பரிவாரங்கள் ஒரே கூட்டமாயிருந்தன. ஆகையால் குழகர் கோவிலில் சிறிது நேரம் படுத்து தூங்கினேன். பொழுது விடுவதற்குள் புறப்பட்டு விட்டேன்.
1: அதனால் தான் உனக்கு இளவரசர் பற்றிய செய்தி தெரியவில்லை போலிருக்கிறது.
0: நீர் தெரியப்படுத்தியதற்காக வந்தனமையா. நான் பழையாறைக்கு கூடிய சீக்கிரம் போக வேண்டும். பழுவேட்டரையரின் பரிவாரத்திடம் சிக்காமல் போக வேண்டும். எந்த வழியாக போவது நல்லது?
1: பழுவேட்டரையர் தஞ்சாவூர் ராஜபாட்டையில் போகிறார். நீ முல்லையாற்றங்கரையோடு போனால் பழையாறையை அடையலாம்.
0: நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே குதிரை குழம்புக்கு கவசம் அடித்துக் கொடுத்தால் நல்லது.
1: இதோ
0: என்றான் கொல்லன். வளைத்து காய்ச்சியிருந்த இரும்பை சுத்தியினால் அடிக்கத் தொடங்கினான்.
1: இது பெரிய பழுவேட்டரையருக்கு, இது சின்ன பழுவேட்டரையருக்கு, இந்த அடி சம்புவரையருக்கு, இது மழவரையருக்கு
0: என்று சொல்லிக்கொண்டே அடித்தான். இதிலிருந்து அந்த சிற்றரசர்கள் பேரில் நாட்டு மக்கள் எவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒருவாறு வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். குதிரை குழம்புக்கு லாடம் அடித்து முடிந்தது. செய்து கொடுத்த வேலைக்காக கொல்லனுக்கு காசு தர வந்தியத்தேவன் எத்தனித்தான். கொல்லன் அதை பெற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டான்.
1: நீ நல்ல பிள்ளை என்பதற்காக செய்து கொடுத்தேன், காசுக்காக செய்து தரவில்லை
0: என்றான். வந்தியத்தேவன் மறுபடியும் கொல்லனுக்கு நன்றி கூறி விடைபெற்று கொண்டு புறப்பட்டான். புறப்படும் சமயத்தில் கொல்லன்,
1: தம்பி, பழையாறைக்கு நீ எதற்காக போகிறாய்
0: என்று கேட்டான். ஐயா, நீங்கள் என்னை பற்றி அதை பற்றி ஒன்றும் கேட்காமல் இருந்தால் சரி, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றான் வல்லவரையன். கொல்லன் சிரித்துவிட்டு,
1: அப்பனே, நீ துரிதமாக கெட்டிக்காரனாகி வருகிறாய். தூங்குகிற போதும் இவ்வளவு ஜாக்கிரதையாயிரு
0: என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்பினான். வந்தியத்தேவன் மறுபடியும் பிரயாணம் தொடங்கிய போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிவிட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்தி மயங்கி இருள் சூழ்ந்து வந்தது. இதற்குள் முல்லையாற்றங்கரையை வல்லவரையன் பிடித்து விட்டான். அதற்கு மேல் ஆற்றங்கரையோடு போக வேண்டியதுதான். வழி விசாரிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. முன்னிருட்டு வேளைதான். ஆனால் வானத்தில் ஆயிரங்கோடி நட்சத்திரங்கள் ஒளிச்சுடர்களாக விளங்கின. முல்லை நதியின் கரைகளில் மரங்கள் அதிகமில்லை. சிறிய சிறிய புதர்கள் தான் இருந்தன. ஆகையால் வழி கண்டுபிடித்து போவதற்கு வேண்டிய வெளிச்சங்கள் விண்மீன்கள் தந்தன. வானத்தில் ஜொலித்த நட்சத்திரங்களோடு போட்டியிடுவது போல ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் நதிக்கரை புதர்களை சுற்றி வட்டமிட்டு விளையாடிக் கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் உற்சாகம் ததும்பியது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. நாடெல்லாம் இளவரசரை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது அவனுக்கு மட்டும் அவர் பத்திரமாயிருக்கிறார் என்ற செய்தி தெரிந்திருந்தது. இளவரசரிடம் சோழ நாட்டு மக்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஓரளவு தெரிந்து கொள்ள முடிந்தது. மந்திரவாதி ரவிதாசனை அவன் மறுபடியும் ஏமாற்ற முடிந்ததை நினைத்து குதூகலமாயிருந்தது. இதையெல்லாம் விட குந்தவை தேவியை சீக்கிரத்தில் பார்க்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு எல்லையில்லாத மனக்கிளர்ச்சியை அளித்தது. விருமனேயா பார்க்கப் போகிறான்? இளைய பிராட்டி கூறிய காரியத்தை செய்து முடித்துவிட்டு பார்க்கப் போகிறான். அந்த காரியத்துக்கு ஏற்பட்ட தடங்கல்களையெல்லாம் நினைத்து அவற்றையெல்லாம் தான் எதிர்த்து வெற்றி கொண்டதையும் எண்ணி அவன் பெருமிதமடைந்தான். நாளை மாலை இந்த நேரத்திற்குள் இளைய பிராட்டியை சந்தித்து விடுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆஹா, அந்த சந்திப்பை குறித்து எண்ணும் போதே அவனுக்கு மெய் சிலிர்த்தது. நட்சத்திரச் சுடர்களால் விளங்கிய வானமும் மின்மினி பறந்த பூமியும் சலசலவென்ற சப்தத்துடன் ஓடிய முல்லையாற்று வெள்ளமும் மந்த மந்தமாக வந்த குளிர் பூங்காற்றும் வந்தியத்தேவனை பரவசமடையச் செய்தன. வானமும் பூமியும் ஒரே ஆனந்தமயமாக அவனுக்கு அச்சமயம் தோன்றின. பழைய காதல் பாட்டு ஒன்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தான் வாய்விட்டு உற்சாகமாக பாடுவதற்கு தகுந்த இடம்தான் இது. சுற்றுப்புறமெங்கும் மனித சஞ்சாரமே கிடையாது. ஏன், பட்சிகள் கூட கூடுகளிலே சென்று அடங்கிவிட்டன. அவன் பாடுவதற்கு தடை என்ன இருக்கிறது? இதோ அவன் பாடிய பாட்டு. யாரை மனத்தில் நினைத்து கொண்டு பாடினான் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? வானச் சுடர்களெல்லாம் மானே உந்தனைக் கண்டு மேனி சிலிர்க்குதடி, அங்கே மெய்மறந்து நிற்குதடி, ஏனோ உந்தன் குரல்தான்

0: தென்றலோ உன் வாய்மொழிகள், மீனொத்த விழிமலர்கள் கண்டால் வெறி மயக்கம் தருவதேனோ. வந்தியத்தேவன் இப்படி பாடி முடித்தானோ இல்லையோ, அவனுடன் போட்டி போடுவது போல தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின. அதே சமயத்தில் மனித குரலில் கலகலவென்று சிரிக்கும் சப்தம் கேட்டது. வந்தியத்தேவன் சிறிது மிரண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய கை உடைவாளில் சென்றது. புன்னை மரம் ஒன்றின் கரிய நிழலிலிருந்து ஓர் உருவம் வெளிப்பட்டது.
1: தம்பி, உன் பாட்டு பிரமாதம், நரிகளின் பேட்டிகானம் அதைவிட பிரமாதம்
0: என்று கூறிவிட்டு தேவராளன் மீண்டும் சிரித்தான். அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தேவராளனை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிறிது துணுக்குற்றது. கடம்பூர் அரண்மனையில் தேவராளன் விரியாட்டம் ஆடியதும் அப்போது அவன் கூறிய மொழிகளும் நினைவுக்கு வந்தன. நடுக்கடலில் சுழற்காற்று குமுறிக் கொண்டிருந்த வேளையில் ரவிதாசனும் தேவராளனும் சொன்ன செய்திகளும் ஞாபகத்துக்கு வந்தன. அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்று கண்டுபிடிப்பது கடினம். ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு மர்மமான பயங்கரமான சதியில் சதி செயலில் ஈடுபட்டவர்கள் என்பது நிச்சயம். அவர்களில் ஒருவனிடம் இந்த சமயம், அதுவும் இந்த நிர்மானுஷ்யமான இடத்தில் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்தான். அவனிடமிருந்து தப்பி குதிரையை வேகமாக தட்டிவிட்டு கொண்டு போய்விடலாமா என்று ஒரு கணம் எண்ணினான். அந்த எண்ணத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். தூரத்தில் தீயின் வெளிச்சம் தெரிந்தது. அது சுடுகாடாய்த்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு மண்ணுடல் தீக்கிரையாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மண்ணுடலில் உயிர் இருந்த காலத்தில் எத்தனை எத்தனை ஆசாபாசங்களால் அலைபுரண்டிருக்கும், எத்தனை இன்ப துன்பங்களை அது அனுபவித்திருக்கும். அரை நாழிகை நேரத்தில் மிச்சம் இருக்கப் போவது ஒரு பிடி சாம்பல்தான். உலகில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அடைய வேண்டிய கதி அதுவேதான். மன்னாதி மன்னர்களும் சரி, ஏழை பிச்சைக்காரனும் சரி, ஒரு நாள் அக்னிக்கு இரையாகி பிடிசாம்பலாகப் போக வேண்டியவர்களே. திகில் வந்தது போலவே திடீரென்று விட்டுப் போய்விட்டது. இந்த வேஷ வஞ்சகக்காரனுக்கு பயந்து எதற்காக ஓட வேண்டும்? ஏதோ இவன் சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறான். இதை கேட்க வைக்கலாமே. ஒருவேளை கொல்லன் உலைக்களத்தில் தான் நுழைந்தபோது அங்கிருந்து பின்பக்கம் சென்று மறைந்து கொண்டவன் இவன்தான் போலும். அந்த அதிசயமான வாள் கூட இவனுடையதாக இருக்கலாம். அதன் கைப்பிடியில் அருகில் மீனின் சித்திரம் இருந்ததல்லவா? இவனுடன் கொஞ்சம் பேச்சு கொடுத்தால் புதிய செய்தி ஏதேனும் தெரியக்கூடும். ஆகையால் குதிரையை மெதுவாகவே செலுத்தினான் வல்லவரையன். முதன் முதலில் புதிது புதிதாக லாடம் அடிக்க பெற்ற அந்த குதிரையும் நடப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டதாக தோன்றியது. அதை விரட்டி அடிக்க மனம் வரவில்லை.
2: இங்கே எப்படியப்பா திடுதுப்பென்று வந்து முளைத்தாய் என்று கேட்டான் வல்லவரையன்.
1: நான் அல்லவா அந்த கேள்வியை கேட்க வேண்டும். உன்னை நடுக்கடலில் கப்பல் பாய்மரத்தோடு கட்டிவிட்டு வந்தோமே, நீ எப்படி தப்பித்தாய் என்றான் தேவராளன்.
2: உனக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியும் என்று நினைத்தாயோ?
1: எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்பா. மந்திரத்தில் உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது பற்றி எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய மந்திர சக்தியினால் நீ இங்கே தனியாக போய்க் கொண்டிருப்பாய் என்று நானும் அறிந்து கொண்டேன். அதனால்தான் நான் முன்னாலே வந்து காத்திருந்தேன்.
2: ஏன் காத்திருந்தாய்? என்னிடம் உனக்கு என்னப்பா காரியம்?
1: நீயே யோசித்துப்பார், அல்லது மந்திர சக்தியினால் கண்டுபிடி.
2: உங்களுடைய ரகசியங்களை நடுக்கடலில் என்னிடம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ரகசியங்களை நான் மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். யாரிடமும் சொல்லப் போவதில்லை.
1: அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை. எப்போது நீ அந்த ரகசியங்களை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கிறாயோ, அப்போது உன் நாக்கு துண்டிக்கப்படும். நீ வாய் பேச முடியாதவனாகி விடுவாய்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: உறையூர் கம்மாள தெருவுல ஒரு வீடு. வீரபத்ர ஆச்சாரியங்கிற முதியவர் தம் பேத்தி வள்ளிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் கொல்லுப்பற்றையில வாளும் வேலும் சூலமும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பட்டணத்திலையும் கம்மாள தெருவு தான் எப்பவும் ஜே ஜேன்னு இருக்கும். இப்ப கொல்லு வேலை குறைஞ்சு போயிட்டதால இந்த தாத்தா தோழிகளை வச்சு ஜோசியமும் பார்த்துக்கிட்டு இருக்கார். இது ஆசிரியரின் பார்த்திபன் கனவு நாவல்ல ஒரு காட்சி. இப்ப வந்தியத்தேவன் வந்திருக்கிற கொல்லுப்பற்றையில இதே நிலை. வாழையும்

0: வேலையும் கேட்பார் இல்ல, பழைய படைக்கருவிகளை விற்கிறதுக்காக வர்றாங்கிறார் இந்த பெரியவர். மாற்றுத் தொழிலா எதை செய்யறாருன்னு தெரியல, ஆனா தன்னை தேடி வர்றவங்களிடம் ரொம்ப அன்பா நடந்துக்கிறார். மீன் உருவம் பொறிக்கப்பட்ட வாழை வாங்கிக்கிட்டு போக வந்தவன் என்ன கூலி வேணும்னு கேட்டபோது, கூலி வேணாம், பழுவூர் இளையராணிக்கு என் காணிக்கையா இருக்கட்டும்ங்கிறார். இதை தூக்க காலத்துல கேட்டுக்கிட்டு இருந்த வல்லவரையன் இதன் தொடர்ச்சியா துண்டு துண்டா கண்ட கனவுகளை பார்த்தோம். கனவு காட்சிகளுக்கு வந்தியத்தேவன் குரலும் கொடுக்கவே கதவை சாத்தி குதிரையும் கொல்லைப்புறத்துக்கு கொண்டு போய் கட்ட ஏற்பாடு பண்ணிடுறார். பாவம் அரியா பிள்ளை, பகல்ல இப்படி தூங்குறவன் ராத்திரி எப்படி தூங்க மாட்டான்? மெல்ல விசாரிக்கிறார். நல்லாவே விழிச்சுக்கிட்ட அந்த பிள்ளை மிக மிக கவனத்தோட பதில் சொல்றான். சில தொடர்களை பார்க்கலாமா? முல்லையாறு காவேரியின் கிளை, வெண்ணாற்றிலிருந்து பிரிஞ்சு கோரையாற்றோடு இணைஞ்சு முத்துப்பேட்டை வரை பாமணி ஆறு பாயுதுன்னா, முல்லையாறு கோவை ஆற்றுக்கு குறுக்கே பாய்ந்து ஓடும் சிற்றாறு. மின்மினி பூச்சி, வண்டு வகையைச் சேர்ந்த இந்த பூச்சியை கண்ணாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. இதன் உடல்ல லூசிஃபரன் என்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது வினை புரியும் போது வெப்பம் இல்லாத ஒளி வெளிப்படும். இதே போல சில வகை ஆழ்கடல் மீன்களுக்கும் ஒளிரும் தன்மை உண்டு. ஆசா பாசங்கள், இதன் பொருள் ஆசையாகிய கட்டு, அதாவது ஆசையும் பாசமும்ங்கிற சமமான அம்சங்கள். தமிழில உம்மைத்தொகை, வடமொழி இலக்கணப்படி இதன் அமைப்பு துவந்த்வ சமாசம், சமமான பொருள்கள் கொண்ட ரெண்டு சொற்களின் சேர்க்கை. அப்பனே, வேகமா கெட்டிக்காரன் ஆயிட்டு வர, தூங்கும்போதும் ஜாகிரதையாயிருன்னு பெரியவர் விடை கொடுத்து அனுப்பினார். தற்றைக்கெல்லாம் தேவரானிடம் சிக்கிக்கிறான்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், வெண்ணை தாண்டி வருவாயா படத்தில் விஜய் பிரகாஷ் ஜூசன் பிளாசே பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: மோடி ஹர் பரிவார் கோர் மே பிஜ்லி பனாக்கர் வஹி பிஜ்லி பேச்சர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹ்தா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியை இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி

0: நாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி, ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ரேடியோ.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக்கா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதும் இல்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை

0: எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும், மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சாப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,37,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் மாலை 6:41. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சி முதல் பாடல் அலைபாயுதே படத்திற்காக ஹரிஹரன் கிளின்டன் பாடியிருப்பது.

0: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை,
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
3: 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. அடுத்த 5 ஆண்டுகளில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் என்ற தலைப்பில் செயல்படுத்தப்படும் 10 அம்சங்களை ஆளுநர் இன்று தமது உரையின் மூலம் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு 1வது சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. இன்று காலை சரியாக 9:59 மணியளவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், பேரவைச் செயலர் திருமதி சாந்தி ஆகியோர் முறைப்படி அழைத்து வந்தனர். பேரவைத் தலைவர் உரை தொடங்கும் முன்பாக தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஆளுநர் தமது ஆங்கில உரையை வாசிக்க தொடங்கினார். மக்களே, நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்று தெரிவித்த பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை சுட்டிக்காட்டிய ஆளுநர், தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகிய அனைவரும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கேற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பார்கள் என்று தாம் உறுதியாக நம்புவதாக ஆளுநர் தெரிவித்தார். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்ற அண்ணல் அம்பேத்கரின் கருத்துக்களை மேற்கோள் காட்டி பேசிய ஆளுநர், அப்படிப்பட்ட ஜனநாயகம் மலர வேண்டும் என்றால் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால்தான் முடியும் என்று முடிவெடுத்து அவரை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 1960

1977-ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா, 1977-ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோர் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது போல 2026-ஆம் ஆண்டில் மாபெரும் சரித்திர புரட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னந்தனியாக ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டியிருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகள் பலவற்றை வலியுறுத்தியதாக அவர் கூறினார். வான்வெளி அமைப்பு மையத்தை ஓசூர் நகரின் அருகில் நிறுவவும், மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்கவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்ததுடன் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒசூர், கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதலை வழங்குதல், நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வருவதுடன் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்கு சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் மாநில அரசின் கடன் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்திருப்பதாகவும், இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது என்றும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய திசை மாறிச் சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கையை தொடங்கியிருப்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கவும் மற்றும் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணையிட்டிருப்பதையும் ஆளுநர் உரை சுட்டிக்காட்டியுள்ளது. பொது அமைதியை பேணி பாதுகாப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கனிம வளத்துறையில் மலிந்து கிடக்கும் ஊழல் முறைகேடுகள் காரணமாக கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் பெருமளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரசின் கருவூலத்திற்கு இதன் மூலம் வரவேண்டிய வருவாய் வேறு வழிகளில் திசை மாறிச் செல்வதை தடுத்து அது முறையாக வந்து சேர்வதை உறுதி செய்வதற்காக ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்கத்தின் மூலம் சட்டவிரோத கனிம தொழிலும் வரி ஏய்ப்பும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படுவதாகவும், கனிம வளத்தின் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்கவும் அரசு தீவிரமாக முயற்சி எடுத்து வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகத்திற்கு விலையில்லாமல் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேளாண் பெருமக்களுக்கு உதவுகின்ற வகையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும், மற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் வரையிலும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதை ஆளுநர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைந்து முடிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும், இந்த கணக்கெடுப்பு பணிகள் முடிந்தவுடன் தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கான கணக்கு ஆய்வினை நடத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரையிலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த இருமொழி கொள்கையே இந்த அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று தெரிவித்த அவர், சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக பயன்படுத்தவும், உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும் மத்திய அரசை இம்மாநில அரசு வலியுறுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நீண்டகாலமாக நிரப்பப்படாமல் உள்ள தேவையான உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்களை தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நிரப்புவதற்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். பாக் நீரிணை பகுதியில் தங்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களை இலங்கை கடற்படை அதிகாரிகள் கைது செய்வதும், அவர்களுடைய மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டிய ஆளுநர், இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசை மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை தடுக்கவும், அந்த பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும், அதைத் தொடர்ந்து அணையின் நீர்மட்டத்தை 150

0: இரண்டு அடி வரை உயர்த்தவும் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஆளுநர் கூறினார். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கும், கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களுக்கு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் எனும் அங்கீகாரம் கிடைக்கவும் அரசு வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநில அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் ஆளுநர் உரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர் ஆகியோர் நலனை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும், இந்த வகையில் உண்மையான மதச்சார்பற்ற சமூக நீதி அரசாக மாநில அரசு திகழும் என்பதில் தமக்கு ஐயமில்லை என்றும் ஆளுநர் தெரிவித்தார். இந்தியாவின் முன்னணி விளையாட்டு ஆற்றல் மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒலிம்பிக் உயர்திறன் மையங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன், உலகத்தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சிறந்த மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரமான கட்டமைப்பு, மக்கள் நல அரசு, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம், இந்த 10 செயல்களை உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களை அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு செயல்படுத்தும் என்பது உள்ளிட்ட பல்வேறு துறை அறிவிப்புகளும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேரவைக்கு இன்று வருகை தந்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சரை விமர்சிக்கும் வகையில் கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்திருந்தனர். பின்னர் ஆளுநரின் ஆங்கில உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தமிழில் வாசித்தார். இதையடுத்து தேசிய கீதத்துடன் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் முடிவுற்றன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற செப்டம்பர் 17 நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து துறைகளும் முழு ஒருங்கிணைப்புடன் செயல்படுவது தொடர்பான முன்னேற்பாட்டு ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு ரமேஷ், திருக்கோவிலில் நடைபெற்று வரும் அனைத்து திருப்பணிகளும் ஜூலை மாத இறுதிக்குள் நிறைவு பெற வேண்டும் என்றார். யாகசாலை அமைத்தல் மற்றும் யாக கால பூஜைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் உரிய காலத்தில் தொடங்கப்பட்டு திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் எளிதாக தரிசனம் செய்யும் வகையில் தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், கூட்ட நெரிசலை திறம்பட கட்டுப்படுத்த காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் கூட்ட மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருக்கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற அவர், மாநகராட்சி மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தேவையான இடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். சுகாதாரத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அன்னதானம் வழங்க விரும்புவோர் உரிய அனுமதி பெற்று உணவு பாதுகாப்பு துறையின் சான்றிதழ் பெற்ற பின்னரே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பராமரிப்பற்ற பட்டா நிலங்களில் பரவலாக வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய உத்தரவின்படி மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் மாநகராட்சி பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தின் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதியில் அமைந்துள்ள கண்மாய், குளம், ஏரி, ஆறு, கால்வாய், ஓடை உள்ளிட்ட நீர்நிலை அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பிற அரசு நிலங்கள், மேலும் பராமரிப்பற்ற தனியார் பட்டா நிலங்களில் தானாக வளர்ந்து பரவியுள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி பகுதியான பொன்மேனி,

0: ஊரணி, கோச்சடை, தத்தநேரி பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் வட்டத்தில் விளாச்சேரி, கண்மாய், திருநகர், வயலூர், வைரவநத்தம் ஆகிய இடங்களில் நீர்நிலை மற்றும் நீர்நிலை அல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் மற்றும் தனியார் பட்டா நிலங்களில் சீமை கருவியாலை மரங்கள் வளர்ந்துள்ள பரப்பு, இதுவரை அகற்றப்பட்ட பரப்பு மற்றும் அகற்றப்பட வேண்டிய பரப்பு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் அரசு பொருட்காட்சி 2026 அமைச்சர்கள் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் மற்றும் திரு ராஜ்மோகன் ஆகியோர் துவக்கி வைத்து பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அமைக்க அரங்குகளை பார்வையிட்டதுடன் பயனாளிகளுக்கு ரூபாய் 72 லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மதுரை தமுக்கம் மைதானத்தில் துவக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியில் அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றில் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தினந்தோறும் இன்னிசை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் அரசு பொருட்காட்சியினை பொதுமக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்க கூடுதல் பேருந்து வசதிகள் ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாதன் தாஸ் அவர்களின் பிறந்த தினம் மதுரையில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தியாகி விஸ்வநாதன் தாஸ் நினைவில்லத்தில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தமிழ்நாடு அரசு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரரும் தலைசிறந்த நாடக கலைஞருமான தியாகி விஸ்வநாதன் தாஸ் 1886 ஜூன் 16 பிறந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாழ்ந்து வந்த அவர் தேசபக்தி பாடல்கள் மற்றும் நாடகத்தின் மூலமாக பொதுமக்களிடம் தேசப்பற்றை ஊக்குவித்தார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு 29 சிறை சென்றுள்ளார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகி விஸ்வநாதாஸ் அவர்களின் மாண்பை உலகறை செய்யும் நோக்கில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நினைவில்லம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அன்னாரது பிறந்த நாளான ஜூன் 16 அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர், 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவரும் உயர்கல்வி வாய்ப்பு இழக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார். ஒவ்வொரு மாணவரின் உயர்கல்வி சேர்க்கை நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும், மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகளில் விண்ணப்பித்துள்ளனர், எந்த கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர், இன்னும் சேர்க்கை பெறாத மாணவர்கள் யார், அதற்கான காரணங்கள் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுவுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சார் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார் அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை

0: பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரஹலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ் குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமை அன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளில் இருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள

0: இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ் குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000க்கும் மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவ திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைகால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண்வளத்தை மேம்படுத்துங்கள். கோடைகாலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, குளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுங்கள். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியது. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி விழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மக்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மக்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மக்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களை பெரும்பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்ப வெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், இரசாயன உரங்கள், ஆலைக்கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கும். இரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு

0: வரப்படுவதாகவும் 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. பயிர் சாகுபடி முறைகளில் அளவிற்கு அதிகமான இரசாயன உரங்களை பயிருக்கிடும்போது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடும். இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்றுவிடும். இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடும். எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 58 முதல் 80% ஈரப்பதமும் தேவைப்படும். புழு வளர்ப்பு முறையில் நல்ல காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்து கொள்ள முடியும். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
2: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
1: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

0: மருதாணி, இங்க பார்ப்புள்ள, நாளைக்கு நீ ஊருக்கு போகும்போது மறக்காம இந்த பைய எடுத்துக்கிட்டு போ.
1: என்னக்கா வச்சிருக்கீங்க அந்த பையில?
0: அதுல ஊறுகாய் பாட்டில் வச்சிருக்கேன், கூடவே பருப்பு பொடியும் ஒரு டப்பால நெய்யும் ஊத்தி வச்சிருக்கேன். கொண்டுகிட்டு போ. என்ன?
1: ஆமாக்கா, நெய்ய எங்க வாங்கினீங்க?
0: நாம ஏன் புள்ள நெய்ய வெளியில வாங்க போறோம்? நம்ம கிட்டதான் நாலஞ்சு கறவை மாடு இருக்கே, அது கிட்டேந்து கிடைக்கிற பாலை மதிப்பூட்டி நெய்யா நான் மாத்தி வச்சிருக்கேன்.
1: அப்படியாக்கா? அக்கா, நம்ம பண்ணையில இருக்கிற கறவை மாடுகள்ல பால் உற்பத்தி அதிகமா இருக்கா? ஏன் கேக்குறேன்னா, எங்க மாமியாரும் சொல்லுவாங்க, நம்ம தொழுவத்துல இருக்கிற கறவை மாடுகள்லாம் முன்ன மாதிரி பால் வரதே இல்லைன்னு. என் அத்தை கிட்ட கேட்டேன், ஏன் அத்தை என்னாச்சுன்னு. அத்தை சொல்றாங்க, இப்பெல்லாம் மாடுகள் சரியா தீவனம் எடுக்க மாட்டேங்குதுன்னு.
0: மருதாணி, அவங்க சொல்றதும் சரிதான், மாடுகளுக்கு சத்தான தீவனத்தை கொடுக்கலனா எப்படி உடல் ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கும் சொல்லு? ஆரோக்கியமா இருந்தாதானே பால் வரத்து நமக்கு அதிகமா இருக்கும்.
1: ஆமாக்கா, மேய்ச்சல்ல இருந்த நம்ம மாடுகளை பார்த்தேன், எல்லாம் நல்ல ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருந்தது. அதோட மாடுகளை பார்த்தா பளபளப்பா இருக்கு.
0: ஆமா மருதாணி, முன்னாடிலாம் நாங்க இலை தழை புல் வகைன்னு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா இப்பெல்லாம் ஊட்டச்சத்து நிறைஞ்ச

0: தீவனத்தை அதோட சேர்த்து கொடுக்குறோம். இப்படி நாங்கள் மாடுகளை பார்த்து பார்த்து பராமரிக்கிறதால மாடுங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சு திடகாத்திரமா இருக்கு. நோய்களும் எளிதில் எதுவும் வரதில்லை.
1: அடடா, கேட்கவே ஆச்சரியமா இல்லை இருக்கு. ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படிக்கா இம்புட்டு விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க தீவனங்களை பற்றி?
0: மருதாணி, ஒரு காலத்தில் எனக்கும் கால்நடைகளை எப்படி பராமரிக்கணும், என்ன மாதிரியான தீவனத்தை கொடுக்கணும்னு தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம வாழ்வாதாரமாக இருக்கிற கால்நடைகள் மூலமாக நாம் எப்படி வளர்ச்சி அடையணும்னு பல பயனுள்ள தகவல்களை நம்ம ஊர் சமுதாயக்கூடத்தில் கூட்டம் போட்டு சொல்கிறாங்க. நாங்களும் பல முறை அந்த கூட்டத்தில் போய் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ண வேலைகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு அது மூலமாக நல்ல லாபமும் எடுக்கிறோம்.
1: அடடா, நம்ம ஊர்லயே நம்ம கால்நடைகளுக்கு தேவையான விவரங்களா?
0: ஆமா மருதாணி, இப்ப கூட அங்கன ஒரு கூட்டம் நடக்க போகுது. நானும் அங்கதான் போக போறேன். நீயும் வா, உனக்கு அது நிச்சயம் உதவியா இருக்கும்.
1: கண்டிப்பாக்கா, வாங்க இப்பவே அங்க போவோம். வெண்பாக்கா, என்ன கூட்டத்துக்கு இம்புட்டு பேர் வந்திருக்காங்க?
0: ஆமா பிள்ளை, எல்லாரும் நம்மள போல கால்நடைகளை வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வமா உள்ளவங்க. இவங்க சொல்ற தகவல்கள் அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு தான் இங்க வந்திருக்காங்க.
1: ஆமா, இப்ப யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்கக்கா?
0: இருமருதானி சொல்றேன். கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
2: அன்பார்ந்த பணியாளர்களே, தனுவாத் கிராண்ட் ஊட்டச்சத்து இந்த கறவை மாடுகளுக்கானது. இந்த ஊட்டச்சத்தானது கறவை மாடுகளின் அசையூன் வயிற்றில் உள்ள நுண்ணுயிர்களுக்கான ஊட்டச்சத்தாக விளங்குவதால் கறவை மாடுகளின் செரிமானத்தன்மை மேம்பட்டு உடல் நலனை பேணி காப்பதுடன் பால் உற்பத்தியையும் அதிகரிக்கின்றது. எனவே முதலில் இந்த மாடுகளின் செரிமான மண்டலம் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். மாடுகள் உண்ணும் அடர்த்தீவனம், உலர் மற்றும் பசுந்தீவனம் ஆகியவை செரிமானமாகும் முறை நம் மனிதர்களின் செரிமான முறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஏனெனில் மாட்டின் வயிறானது மொத்தம் 4 பகுதிகளை கொண்டது. இதில் முதல் வயிற்று பகுதி அசையூன் வயிறு என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு மாடுகள் உண்ணும் தீவனங்கள் அதில் காணப்படும் நுண்ணுயிர்கள் செரிமானப்படுத்துகின்றன. இவ்வகை நுண்ணுயிர்கள் மாடுகள் உண்ணும் தீவனத்தை செரிமானப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த நுண்ணுயிர்களும் வயிற்றின் பின்புற குடல் பகுதிக்கு சென்று அவையும் செரிக்கப்படுவதால் மாட்டின் பால் உற்பத்திக்கு தேவையான புரதச்சத்தை அளித்து பால் உற்பத்தி பெருகுவதற்கு வழிவகை செய்கின்றது. இவ்வகை நுண்ணுயிர்களும் ஒரு உயிரினம் என்பதால் அவை உயிருடன் இருப்பதற்கு மற்றும் இவற்றின் வளர்ச்சிக்கும் நுண்ணூட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. இவற்றின் விளைவாகவே இந்த ஊட்டச்சத்தை இப்பொழுது இந்த கால்நடை உணவு நிலையத்தில் கண்டுபிடித்துள்ளனர். இந்த தனுவாஸ் கிராண்ட் எனும் ஊட்டச்சத்து, தனுவாஸ் என்பது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தை குறிக்கின்றது. இந்த ஊட்டச்சத்தை வடித்த கஞ்சி சார்ந்த தீவனத்தில் சேர்ந்து அளிக்கும் பொழுது இந்த ஊட்டச்சத்து அந்த நுண்ணீர்களுக்கு தேவையான நுண்ணிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்றது. இது ஒரு நீர்த்த கரைசலான மருந்தாக கிடைக்கின்றது. இந்த ஊட்டச்சத்து நம் மாடுகளுக்கு அளிக்கும் தீவனத்தில் இல்லாத நுண்ணூட்டச்சத்துக்களை கொண்டது. இந்த ஊட்டச்சத்தை அளிப்பதனால் கறவை மாடுகளின் அசையூன் வயிற்றிலுள்ள நுண்ணுயிர்கள் பெருகி எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. இந்த நுண்ணுயிர்கள் அதிகரிப்பதால் அது கெடுதலை எதை விளைவிக்காது. அந்த நுண்ணுயிர்கள் அந்த மாடுகளுக்கு நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் ஆகும். இந்த நுண்ணுயிர்கள் தான் மாடுகளுக்கு கொடுக்கப்படும் தீவனத்தை செரிமானம் செய்கின்றன. இந்த தனுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்தை கொடுப்பதால் இந்த நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை பெறுகின்றது, தீவனத்தின் செரிமானமும் அதிகரிக்கின்றது. தீவனத்தின் செரிமானம் அசையூன் வயிற்றில் அதிகரித்து பின்புற குடல் பகுதிகளுக்கு நுண்ணுயிர்களும் சேர்ந்த செரித்த தீவனம் செல்வதால் அந்த நுண்ணுயிர்களின் புரதச்சத்தும் அதிக அளவு மாடுகளுக்கு கிடைக்கின்றது. இதனால்தான் மாட்டின் பால் உற்பத்தி அதிகரிக்க வழிவகை செய்கின்றது. பொதுவாகவே கறவை மாடுகளில் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டு. அது என்னவென்றால் வயிற்று அமில நோய். பண்ணையாளர்கள், விவசாயிகள் அந்த அதிக தானிய பொருட்களையும் தானிய உபப்பொருட்களையும் தொடர்ந்து தீவனமாக கொடுத்தால் அந்த அசையூன் வயிற்றில் கார அமிலத்தன்மை பாதிக்கப்பட்டு அமில நோய் உருவாக வாய்ப்படலாம். அவ்வாறு ஏற்படும் அந்த அமில நோயை தடுப்பதில் இந்த கிராண்ட் ஊட்டச்சத்து மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. பொதுவாகவே அதிக அளவு மாவுச்சத்து பொருட்களை உண்ணும் போது அசையூன் வயிற்றில் காணப்படும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் நொதிக்க செய்து அதிக அளவு லாக்டிக் அமிலம் மற்றும் குறைந்த அளவு எளிதில் ஆவியாகக்கூடிய கொழுப்பு அமிலங்களை உருவாக்குகின்றது. இதன் விளைவாக அசையூன் வயிற்று கார அமிலத்தன்மையின் அளவு 5.5 கீழே மிகவும் குறைந்து அந்த லாக்டிக் அமிலம் உற்பத்தியானது

அசியூன் வயிற்றில் உள்ள இரத்த குழாய் வழியாக இரத்தத்திற்கு சென்று இரத்தத்தின் கார அமிலத்தன்மை பாதிக்கப்பட்டு குடலில் அதிகளவு நீர் சுரக்கும். அப்படி சுரக்கும் பொழுது சாணம், வெளியேறும் சாணமானது தளர்ந்த மாதிரி உருவாகின்றது. அதாவது கெட்டியாக சாணம் இருக்காது, தளர்ந்த சாணத்தை அந்த கறவை மாடுகள் வெளியேற்றும். மேலும் இரத்தம் எடுத்து செல்லும் பிராணவாயுவின் அளவும் குறைந்து மாடுகள் மூச்சு வாங்குவதை நீங்கள் காணலாம். தீவனத்தின் செரிமானம் குறைந்து விடுவதால் உடல்நலமும் பாதிக்கப்படுகிறது, பால் உற்பத்தி மற்றும் பாலின் தரமும் குறைந்து விடுகின்றது. இந்த தன்வாத் கிராண்ட் ஊட்டச்சத்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த மிகுந்த தீவிர அசியூன் வயிற்று அமில நோயை கட்டுப்படுத்தும் ஒரு முக்கிய பொருளாக இருக்கின்றது. இந்த தன்வாத் கிராண்ட் ஊட்டச்சத்தில் காணப்படும் நைட்ரஜன், தாமிரம், கோபால் மற்றும் கந்தகம் ஆகியவை நன்மை செய்யும் நுண்ணுயிர்களுக்கு தேவைப்படும் சத்துக்களை கொடுத்து மாவுப் பொருட்களின் எரிசக்தியை பயன்படுத்தி நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகமாக்குகின்றது. எனவே அந்த நான் ஏற்கனவே சொன்ன லாக்டிக் அமிலம் உருவாவதை தடுத்து அதிக அளவு தானிய வகை மாவுப் பொருட்களை பயன்படுத்தி நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் பெருக்கத்தை ஊக்கப்படுத்தி தீவனத்தின் செரிமானத்தை அதிகமாக்குகின்றது. இதன் மூலம் அசையூன் வயிற்றின் கார அமிலத்தன்மையை சீர் செய்து மாடுகளை அறிகுறிகளிலிருந்து பாதுகாத்து பால் உற்பத்தியை அதிகமாக்குகின்றது. இந்த ஊட்டச்சத்தின் பயன்பாடுகள் என்ன என்று பார்த்தால், இந்த ஊட்டச்சத்து கொடுப்பதால் செரிமானத்தை அதிகப்படுத்துவதால் மாட்டுடைய பசித்தன்மை, அதாவது உணவு உட்கொள்ளும் திறனை அதிகரிக்கின்றது. எனவே மாடுகளின் உடல் ஆரோக்கியம் பேணி காக்கப்பட்டு அவற்றின் தோலின் தன்மையும் பளபளப்பாக இருக்கின்றது. அதிக அளவு தானியங்களை மாவு வகைகளாவோ அல்லது வேக வைத்தோ கொடுக்கும் பொழுது அசியூன் வயிற்றில் பிரச்சனைகளை உருவாக்கி மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயை உண்டாக்குவதை இந்த ஊட்டச்சத்து தடுக்கின்றது. இந்த மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு ஏற்படும் மூச்சு வாங்குதலை, அந்த இழைப்பு என்று சொல்வார்களே, இழைப்பு எடுப்பதை சரி செய்கின்றது. மேலும் இந்த மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகள் வெளியேற்றும் சாணத்தின் தன்மையை கெட்டியாக மாற்றுகின்றது. அதாவது தளர்ந்த சாணம் கெட்டியான சாணமாக மாற்றப்பட வாய்ப்புண்டு. மேலும் இந்த மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு 4 கால் குழம்புகளுக்கு மேல் வீக்கம் காணப்படும். அதனால் கால் குழம்புகளில் மையம் கொண்ட வரி வரியான திட்டுக்கள் இருக்கும். இந்த வீக்கத்தால் மாடுகள் நடக்கும் பொழுது தள்ளாட்டம் ஏற்படும். இந்த ஊட்டச்சத்தை கொடுப்பதால் கால் குழம்புகளின் மேல் காணப்படும் வீக்கம் மறைந்து மாடுகள் சீராக நடக்க ஏதுவாக அமைகின்றது. இன்னொரு மிக முக்கியமான நன்மை பயன்பாடு என்னவென்றால், இந்த மித தீவிர அசையூன் வயிற்று அமில நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளுக்கு இந்த ஊட்டச்சத்தை அளிப்பதால் பருவத்திற்கு வராத மாடுகளில் சில மாடுகள் பருவ சுழற்சிக்கு வந்துவிடும். இந்த பயன்களை தவிர மிக முக்கியமாக ஒரு மாட்டிற்கு நாளொன்றிற்கு 500 மில்லி, அதாவது 1.5 லிட்டர் முதல் 700 மில்லி வரை பால் உற்பத்தி அதிகரிக்க இந்த ஊட்டச்சத்து உதவி செய்கின்றது. இந்த ஊட்டச்சத்தை எந்தெந்த நிலையில் செயல்படுகின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கறவை மாடுகள் கன்று ஈன்று 7 மாதத்துக்குள் இருக்க வேண்டும். அந்த பருவத்தில் இருக்கும் கறவை மாடுகளில் இந்த ஊட்டச்சத்து சிறந்த பயன் கொடுக்கும். கறவை மாடுகளின் பால் உற்பத்தியும் 10 லிட்டருக்குள் இருக்க வேண்டும். அதாவது இதை நம்ம வந்து ஒரு அதிக பால் கொடுக்கும், 15 லிட்டர் 20 லிட்டர் பால் கொடுக்கும் கலப்பின பசு மாடுகளில் இந்த ஊட்டச்சத்தினுடைய பயன் குறைவாகவே இருக்கும். கறவை மாடுகளுக்கு அளிக்கும் தீவனம் கழநீர் அல்லது புளித்த தண்ணீர் அல்லது நீச்சத் தண்ணீர் அல்லது வெறும் தண்ணீர் ஆகியவற்றுடன் கலந்து குடிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீர்த்த கரைசலாக இந்த ஊட்டச்சத்தை ஒரு தண்ணீர் கலந்து கொடுக்க வேண்டும். கன்று ஈன்று 7 மாதம் வரையுள்ள பால் தரும் சினை மாடுகளுக்கும் இந்த ஊட்டச்சத்தை கொடுக்கலாம். மேலும் சில பண்ணையாளர்கள் 4 மாடுகளுக்கு குறைவாக 2-3 வைத்திருக்கும் பண்ணையாளர்களுக்கு அந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும் கறவை மாடுகளில் இந்த ஊட்டச்சத்தை கொடுக்கும் பொழுது அது மிகுந்த பயனளிக்கும். கறவை மாடுகளுக்கு இந்த ஊட்டச்சத்தை வழங்குவதில் சில வழிமுறைகள் உண்டு, அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தன்வாத் கிராண்ட் ஊட்டச்சத்தானது கறவை மாடுகளுக்கு மட்டுமே ஆனது, மனிதர்களுக்கானது அல்ல. இந்த குழந்தைகளுக்கு எட்டாத இடத்தில் இந்த ஊட்டச்சத்தை வைக்க வேண்டும். இந்த ஊட்டச்சத்து கறவை மாடுகள், வளர்ந்த கறவை மாடுகளுக்கு மட்டுமே, கன்றுகளுக்கு அளிக்கக்கூடாது. ஒரு பாட்டிலில் 600 மில்லி தன்வாத் கிராண்ட் ஊட்டச்சத்திற்கும் அதை காலை 10 மில்லி மாலை 10 மில்லி என்று தினமும் 20 மில்லி கொடுத்து வந்தால் ஒரு மாட்டிற்கு ஒரு பாட்டில் ஊட்டச்சத்து 30 நாட்களுக்கு வரும். இந்த ஊட்டச்சத்தை உள்ள பாட்டிலை நன்றாக குலுக்கிய பிறகு பின்னரே பயன்படுத்த வேண்டும். மாடு உண்ணும் போது ஒரு முறை இந்த ஊட்டச்சத்து கலந்த தீவனம் உறவித்த அரிசி கஞ்சி அல்லது புளித்தண்ணீர் அல்லது கலநீர் ஆகியவற்றை நன்கு கலக்கிவிட வேண்டும். இந்த மருந்தை ஊட்டச்சத்தை உபயோகப்படுத்த முடித்த பின் காலி பாட்டிலை, அந்த குடுவையை மாடுகளின் அருகாமையில் போடக்கூடாது. பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல் அவசியம். இந்த ஊட்டச்சத்து மருந்து இருக்கும் குடுவையை அறை வெப்பநிலையில் பாதுகாக்கலாம். தயாரிக்கப்பட்ட தினத்திலிருந்து 6 மாதங்கள் வரை இந்த ஊட்டச்சத்தை பயன்படுத்தலாம். இந்த ஊட்டச்சத்து மருந்தானது ஒரு பாட்டில் 600 மில்லி அளவு இருப்பது 100 ரூபாய்க்கு கிடைக்கின்றது. மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் மற்றும் கால்நடை உணவு நிலையம் காட்டுப்பாக்கம் ஆகியவற்றை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.

0: என்ன மருதாணி, கறவை மாடுகளுக்கான கிராண்ட் ஊட்டச்சத்து குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊட்டச்சத்தியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஜே ரமேஷ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கு இருந்த சந்தேகமெல்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கேட்டுக்கிட்டேங்க்கா, எல்லா விவரங்களையும் தெளிவா கேட்டுக்கிட்டேன். இப்ப எல்லாம் புரியுது கால்நடைகளுக்கு தீவனத்தோட பங்கு எம்பிட்டு முக்கியம்னு.
0: நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம எப்படி ஊட்டச்சத்து உள்ள உணவா எடுக்கிறோமோ அது மாதிரிதான் நம்ம கால்நடைகளும் ஆரோக்கியமா வளர ஊட்டச்சத்து உள்ள உணவா கொடுக்கணும்னு இவங்க சொன்னதை கேட்டியா?
1: கேட்டுக்கிட்ட வெண்பக்கா, நல்லாவே கேட்டுக்கிட்டேன். நாளைக்கே ஊருக்கு போனதும் முத வேலையா அத்தை கிட்ட இதை பத்தி எடுத்து சொல்லி இங்க பண்ணையில இருக்கிற கால்நடைகளை நல்ல தடகார்த்தமா வளர்க்க போறேன்.
0: சரி மருதாணி, அப்ப நம்ம புறப்படுவோம். உங்க மாமா இந்நேரம் பண்ணையில இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. நாம போய் சமையல் வேலைகளை பாப்போம். அதோட வேற நீ காலையில நேரத்துக்கு ஊருக்கு கிளம்பணும்.
1: ஆமாக்கா, அதுவும் சரிதான். வாங்க வாங்க.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். கொள்ளுப்பயிரின் மருத்துவ குணங்களும் சாகுபடி தொழில்நுட்பங்களும் குறித்து தெரிந்து கொள்வோம். கொள்ளுப்பயிரை ஆங்கிலத்தில் ஹார்ஸ் கிராம் என்று அழைப்பர். ஏனென்றால் இது குதிரையின் முக்கிய தீவனமாகும். அது மட்டுமின்றி தென்னிந்திய உணவில் இடம்பெற்ற முக்கிய பயறு வகையாகும். கொள்ளு குறைந்த மழையளவு உள்ள பகுதிகளிலும் 20 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் நன்கு வளரக்கூடியது. இப்பயிர் வறட்சி மற்றும் உப்புத்தன்மையை தாங்கி வளரக்கூடியது. இது அனைத்து பருப்பு வகைகளை காட்டிலும் மலிவானது. கொள்ளுப்பயிர் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் திறன் கொண்டுள்ளது. இதனை பசுந்தாள் உரமாகவும் மூடு பயிராகவும் பயன்படுத்துவதால் மண்ணின் வளத்தை பாதுகாக்கலாம். இது இந்தியாவில் 0.32 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 1 ஹெக்டேருக்கு சராசரியாக 326 கிலோ உற்பத்தி செய்யப்படுகிறது. மாநில வாரியாக சாகுபடி செய்யப்படும் பரப்பளவில் கர்நாடகா முதலிடமும் அதனைத் தொடர்ந்து சத்தீஸ்கரும் உள்ளது. அதேபோல் உற்பத்தியில் தெலுங்கானா முதலிடமும் அதனைத் தொடர்ந்து பீகாரும் உள்ளது. தமிழ்நாட்டில் 0.92 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் 0.68 லட்சம் டன் உற்பத்தி மற்றும் 1 ஹெக்டேருக்கு 742 கிலோ உற்பத்தி செய்யப்படுகிறது. மாவட்ட வாரியான பரப்பளவில் கிருஷ்ணகிரி முதலிடமும் இதனைத் தொடர்ந்து தர்மபுரியும் வேலூரும் உள்ளன. கொள்ளின் மருத்துவ குணங்களை அறிந்து கொள்ளலாம். கொள்ளு மருத்துவ குணமிக்க உணவாகும். கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு என்பது பழமொழி. கொழுப்பை கரைப்பதில் கொள்ளு பெரும் பங்கு வகிக்கிறது. உடலில் உள்ள நச்சுத்தன்மையை போக்குகிறது. சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு அசைவ உணவுகளின் மூலம் கிடைக்கின்ற உயர்ந்த புரதத்தை அள்ளி கொடுக்கும் ஒரே தானியம் கொள்ளு. மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் காய்ச்சல், சளி மூலம் தொண்டை தொற்று ஆகியவற்றை கட்டுப்படுத்த மற்றும் உடல் உறுப்புகளை பலப்படுத்த கொள்ளு பயன்படுகிறது. இது ஆயுர்வேதத்தில் சிறுநீரக கற்களை குணப்படுத்தவும் பயன்படுகிறது. ஆல்கஹால் காரணமாக ஏற்படும் இரைப்பை வியாதியை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. கொள்ளும் அரிசியும் கலந்து செய்யப்படும் கஞ்சி பசியை தூண்டுவதுடன் தாதுவை பலப்படுத்தும். நம் உடல் எடையை குறைக்க இது பயன்படுகிறது. கொள்ளை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அந்நீரை அருந்த சளித்தொல்லை நீங்கும். வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல் போன்றவற்றையும் கொள்ளு நீர் குணப்படுத்தும். மேலும் இதில் அதிகளவு மாவுச்சத்து உள்ளது. கொள்ளுப்பருப்பை முளைக்கட்டியும் வறுத்தும் சாப்பிடலாம். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம். கொள்ளை அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மானாவாரி பயிராக பயிரிடலாம். இது ஜூன் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தீவன பயிராகவும் விதைக்கப்படுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கோ 1, பையூர் 1, பையூர் 2 ஆகிய ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கொள்ளு அனைத்து வகையான மண் வகைகளிலும் பயிரிட ஏற்றது. இது தென்னிந்தியாவில் செம்புரை மண்ணில் பயிரிடப்படுகிறது. நிலம் தயாரிப்பது எவ்வாறு? நிலத்தை புழுதிப்பட நன்கு உழ வேண்டும். விதை அளவு மற்றும் இடைவெளியை தெரிந்து கொள்வோம். பொதுவாக கொள்ளு கை விதைப்பு மூலம் தூவ வேண்டும். இந்த முறைக்கு விதை அளவு ஹெக்டேருக்கு 40 கிலோ வரை தேவைப்படும். வரிசை விதைப்பு முறையில் 20 கிலோ விதை தேவைப்படுகிறது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டரும் பயிருக்கு பயிர் 10 சென்டிமீட்டரும் இருக்க வேண்டும். விதை நேர்த்தி எவ்வாறு செய்வது? 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டைஆக்சைடு அல்லது 2 கிராம் திரம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா உயிர் பூஞ்சான கொல்லி கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். 1 ஹெக்டேருக்கு தேவையான விதையுடன் ரைசோபியம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஒவ்வொன்றும் 200 கிராம் என்ற அளவில் அரிசி கஞ்சியுடன் சேர்த்து விதை நேர்த்தி செய்யலாம். உர மேலாண்மையை அறிந்து கொள்வோம். விதைப்பதற்கு முன் அடி உரமாக ஹெக்டேருக்கு 12.5 டன் தொழு உரம் அல்லது மக்கிய உரம் இட வேண்டும். இதைத் தவிர ஹெக்டேருக்கு தழைச்சத்து 12.5 கிலோ, மணிச்சத்து 25 கிலோ மற்றும் சாம்பல் சத்து 12.5 கிலோ கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்களையும் அடி உரமாக இட வேண்டும். களை கட்டுப்பாடு எவ்வாறு? 25 முதல் 30 நாட்களுக்குள் களை கொத்து மூலம் ஒருமுறை களை எடுக்க வேண்டும். அறுவடை காலம் வினையியல் முதிர்ச்சி அடைந்த விதைகளை கொண்ட காய்கள் மஞ்சள் கலந்த மரப்பட்டை நிறத்தினை கொண்டு இருக்கும். 70 முதல் 80% காய்கள் முற்றியவுடன் சரியான நேரத்தில் பயிரை அறுவடை செய்தல் வேண்டும். காய்கள் நன்கு காய்ந்த பிறகு அறுவடை செய்தல் வேண்டும். காய்கள் முதிர்ச்சி

0: பெய்யும் தருணத்தில் மழை அல்லது அதிக ஈரப்பதம் கொண்ட தட்ப வெப்பநிலை இருப்பின் காய்களின் நிறம் அடர்மரப்பட்டை அல்லது கருப்பு நிறமாக மாறும். இதனால் விதையின் தரம் பாதிக்கப்படும். கொள்ளு விதை அல்லது தானியமாக சாகுபடி செய்யும் போது ஹெக்டேருக்கு 500 முதல் 600 கிலோ வரை விதை உற்பத்தி செய்யலாம். தீவன பயிராக நட்டு 45வது நாள் கழித்து அறுவடை செய்யும் போது 2 முதல் 5 டன் வரை உற்பத்தி கிடைக்கும். விதை 70 முதல் 80% முதிர்ச்சி அடைந்த பிறகே அறுவடை செய்ய வேண்டும். விதை 10% ஈரப்பதத்திற்கு உலர வைத்த பிறகே சேமிக்க வேண்டும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கொள்ளு பயிர் மானாவாரி பயிராக சிறு மற்றும் குறு விவசாயிகளால் சாகுபடி செய்யப்படுகிறது. மேலும் இப்பயிர் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் நன்கு வளரக்கூடிய தன்மை கொண்டது. பயறு வகை பயிர்களின் மருத்துவ பயன்கள் கொண்ட கொள்ளை நாமும் சாகுபடி செய்து பயன்பெறுவோம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி வி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சி காட்டிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவர

0: திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமுமின்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் லியோடி நோட்ரஸ் லியூஸ் ரோலன் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செல்லோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:05:25.
2: ஆகாஷ்வாணி

0: மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு.
1: இவ்விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அகில இந்திய வானொலியின் தெற்கு மண்டல கூடுதல் தலைமை இயக்குனர் எம் வாசுகி மற்றும் சென்னை அகில இந்திய வானொலியின் துணை தலைமை இயக்குனர் ராமபத்ரம் வெங்கடேஷ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். தொடர்ந்து அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் ராஜீவ்குமார் ஜெயின் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் குறித்து பேசுகையில்,
2: It is indeed a very special day today to be able to organize this function. I am very much thankful to Dr. Sridhar for giving us this occasion to celebrate, and I am very proud on behalf of Akashvani to felicitate Dr. Sridhar, and I am thankful to Honorable Minister for gracing the occasion today. Dr. Sridhar belongs to radio. So probably he is the man, if you think of radios, somebody's name comes to your mind, probably he is the person. So it is my pleasure, privilege and a duty to felicitate my on behalf of this station and on behalf of the organization on being conferred such a great Padma Shri. It is a recognition for all of us. That is what we feel. Recognition not only for you, it is a recognition for all of us who seek a role model in you. So I wish you all the very best. May you live longer, longer and longer and keep guiding us. So once again, I extend my best wishes, and I also

0: thank the author to bring out the collections in the book, which to some of us, not me, of course, some of my younger colleagues may not look like innovations at all. Let me be very frank, because those were the things some 30 years back, 40 years back. So you can imagine what was the level of technology 40 years back. Innovations basically should be looked into from the perspective of the time and the availability of technology and the acceptability of the idea at that time. An idea 40 years back may be innovative for that particular time, might not look very innovative right now because things have changed. So the book also must be read in that perspective.
1: தொடர்ந்து இணையவழி சிறப்புரையில் டிஜிட்டல் ஊடக ஆலோசகர் சுபோ சென்குப்தா, இந்திய மக்கள் தொடர்புகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்குனர் பேராசிரியர் கே ஜி சுரேஷ் சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற தலைப்பில் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்கள் எழுதிய நூலின் சிறப்புகள் குறித்து அட்சயம் வெளியீட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஏ சந்திரசேகரன் அவர்கள் இணைய வழியில் மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் என் சுந்தரம் அவர்கள் கூடியிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுச்சேவை ஒளிபரப்பின் சிறப்புகளையும் சமூக வானொலியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் புத்தகம் உருவான பின்னணி மற்றும் அதன் நோக்கம் குறித்தும் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியிட மீடியா ஃபார் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷிஷ் திவாரி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் குறித்தும் சமூக வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் குறித்தும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் பேசுகையில்,
2: தொண்ணூறு ஆண்டுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆகாஷ்வாணி 90th ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை ஆகாஷ்வாணி 88th ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சென்னை ஆகாஷ்வாணியில் சென்னை ஆகாஷ்வாணியினுடைய ஒரு எம்ப்ளாயாக, ஆகாஷ்வாணியினுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஆகாஷ்வாணிக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு அவரை பற்றின ஒரு புஸ்தகத்தை வெளியிடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல திரு ஸ்ரீதரன் அவர்கள், பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், பல இன்னோவேஷன்களுக்கு சொந்தக்காரர். அவர் மத்திய அரசாங்கத்தால், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தால் அவருடைய சேவைக்கு ஒரு பெரிய கௌரவம், அந்த கௌரவத்தை பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கின்ற அந்த பெருமை தமிழனாக ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற ஆகாஷ்வாணியினுடைய குடும்பமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அதேபோல் திரு ஆஷிஷ் திவாரி அவர்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு முதல் காப்பியை வாங்கியிருக்கிறாங்க, திரு ஸ்ரீதன்ஜி அவங்க எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கிறாங்க, திரு சுதர்சன் அவர்கள் ஹெட் ஆஃப் த ப்ரோக்ராம் நன்றி உரை சொல்ல இருக்கிறாங்க, மோடிஜி அவர்களுடைய தமிழ் குரலை நாம் கேட்டிருப்போம் இவருடைய இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும். இந்த அருமையான நிகழ்ச்சி இன்னோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற அந்த அழகான புத்தகத்தை டாக்டர் என் சுந்தர் அவர்கள், ரொம்ப மூத்தவர், நிறையா யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டராக இருந்திருக்கிறார், பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பது எப்படி 1970களில் எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு புதுசாக இன்னோவேஷனை வந்து நாம் அறிமுகப்படுத்தினாலே பல கேள்விகள் வரும், பல க்வெஸ்சன்ஸ் வரும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம். ஆனால் அதையெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அதை அழகாக நம்மளுடைய புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் திரு சுந்தரம் அவர்கள். டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸில். அப்போ அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கும் பொழுது இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக, கிட்டத்தட்ட இன்றைக்கு 1000-க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி ரேடியோஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதையே அந்த கம்யூனிட்டி ரேடியோவை முதல்

0: முதல்ல ஆரம்பித்தது நம்ம ஸ்ரீதர் ஐயா அவங்க தான். அதே நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கம்யூனிட்டி ரேடியோக்கள் இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஸ்வல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் 2025 நடந்தது நம்ம மும்பையில். 2 நாட்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அதில் கம்யூனிட்டி ரேடியோக்காக ஒரு நிகழ்ச்சி இருந்தோம். அதில் ஐயா டாக்டர் ஸ்ரீதர் அவர்களில் பாராட்டினது நமக்கு பெருமை. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றது ஒரு பெரிய, ஏதாவது டிவி ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான், கடைசி மனிதனுக்கும் அந்த நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில் காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் ஒரு தலைசிறந்த பணியை ஆற்றிருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள். எப்படி மெட்ரோமேன் ஸ்ரீதரன் நம்ம சொல்கிறோமோ, கம்யூனிட்டி ரேடியோனுடைய மேன் நம்மளுடைய ஸ்ரீதரன் அவர்கள் நமக்கு அந்த அளவுக்கு கம்யூனிட்டி ரேடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் சுந்தரம் அவர்கள் இந்த நூலில் இன்னும் சில சாதனைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திரு மெல்வின் டி மெலோ அவங்க தயாரித்த லைன்ஸ் ஆஃப் கிர் ஃபாரஸ்ட், இது ஒரு வானொலி ஆவண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்படி சிங்கங்கள் கிர் ஃபாரஸ்டில் ரியலாக அந்த சிங்கங்களுடைய உருமலை வந்து நமக்கெல்லாம் கொடுத்தது, அதுக்கு வந்து 1960 ஒரு பெரிய தலைசிறந்த விருதையும் கிடைத்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, அதை பற்றியும் கூட நம்மளுடைய சுந்தரமையா அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் திரு ஆர் மகாதேவன் அவர் தயாரித்த வெற்று ஒளி அல்ல மழலை ஒளி, குழந்தைகளினுடைய ஒளி, குழந்தைகளினுடைய சைகை, குழந்தைகளினுடைய ஒளியை பற்றி அவருங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீதர் ஐயா அவங்க இரண்டு பேருடைய நட்பு, அந்த சுந்தரம் ஐயா அவங்க ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய நட்பு நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஏன்னா அவர் சேலத்துக்காரர், இவர் கோயம்புத்தூர்காரர், நான் நாமக்கல்காரன். மூணு பேரும் ஒரே இடத்துல சந்தித்து இந்த புஸ்தக வெளியீட்டுக்கும் அவருக்கு பாராட்டுறதுக்கும் தேதியும் குறித்தது ஒரு பெருமை. அதனால் அவங்க அந்த வானொலியில் தொலைக்காட்சியில் அவருடைய ஆற்றிய சேவை ஒரு மிகப்பெரிய சேவை. டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு இந்தியாவில் தலைசிறந்த விருது பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துருக்கிறவங்க. அவர்களுடைய பெருமையை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டும் அப்படின்றது. அப்புறம் உடனடியாக நம்மளுடைய தமிழ் மீடியாக்கள் எல்லாம் கூட அந்த விஷயமானது தமிழர் ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கிடைத்திருக்கிறது. அதே போல் பல்வேறு வானொலியின் காலாவதி என்ற அந்த நாடக நிகழ்ச்சி, மக்கள் மேடை நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளையும் அவர் கொடுத்ததோடு இல்லாமல் போட்காஸ்ட்லேயும் கியான் தர்சன், கியான் வாணி, எடுசாட், கியான் சேட்டலைட், அனுபவ் பாட்காஸ்ட், சைனிக் வாணி பாட்காஸ்ட், அப்படி ஓய்வு பெற்ற பிறகும் கூட தொடர்ந்து அவர் தன்னுடைய சேவையை இந்த துறைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. அவருக்கு கடவுள் நல்லா இன்னும் அவர் பெரிய சாதனைகள் புரிய வேண்டும். மென்மேலும் இந்த துறையில், பிராட்காஸ்டர் துறையில் பல சாதனைகளை புரிந்து தன்னுடைய நீண்ட ஆயுளோடு இன்னும் நல்ல சேமமோடு அவர் வாழ வேண்டும். அவர் தொடர்ந்து அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தை அங்கீகரித்து அதன் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் புத்தகம் குறித்தும் சமூக வானொலி குறித்தும் பல சுவாரஸ்ய தகவல்களை பகிரும் பொழுது,
2: மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். ரொம்ப எளிமையானவர், எல்லோருடனும் பழக்கூடியவர். அவரது தகவல் ஒலிபரப்புத்துறை இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் சிறந்த பணியாற்றி கொண்டு வருகின்றார். ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் த பிளேஸ் வேர் ஐ டிட் த ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் இன் 1970, ஃபார் விச் ரீசன் திஸ் பிரதர் ஆஃப் மிஸ்டர் சந்தர் இஸ் ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் ஹிஸ் மதர் was a principal of Raja Chetty Chetty school and then away home, and she used to participate in radio drama. My grandfather used to participate in radio programs

0: இன் தி ரேடியோ வாஸ் இன் எக்மோர் ஜஸ்ட் தட் புக் ஆல்சோ ஆனரபிள் மினிஸ்டர் இஸ் ரிலீஸ்ட் இட் ஸோ பிளட் மே தட் இஸ் ஆல்ரெடி த இன்ட்ரெஸ்ட் இன் தட் ஸோ வென் ஹீ வாஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ட்ராமா ஐ வாஸ் டூயிங் PhD அண்ட் டூயிங் ஒர்க் இன் ஈரோட் சார் சிக்கன் ஆக்கர் காலேஜ் ஸோ ஐ வாட் வெரி அப்செட் ஸோ ஐ ரோட் எ போஸ்ட் கார்ட் 10 paise I want to participate in radio program. And the letter came from All India Radio Madras. Why don't you come whenever you come to Chennai, you come and meet us. So I met him. Can you do a variety program for youth? 75 rupees. My total salary in that year old was 200 rupees. Here, 75 rupees. All my brothers and sisters and whoever is next door, neighbor, I made a program in this studio. We did not know anything, and then the person who recorded, I don't know whether she is still alive, so recorded it, you have not come prepared, get out from this studio. Then we went to that studio in behind CBS studio. I am able to come back to the same room. And I was working for 15 rupees a day, sometimes 0 rupees. So everybody liked me in this radio station. All the bureaucrats whom I have seen, DGs and ministers and everybody, I given me a free hand wherever I work.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர். சுதர்ஷன் நன்றியுரை தெரிவித்தார். இதுவரை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள்.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
1: நேர்களை தொடர்ந்து திரைகானம் கேட்போம். முதலில் உயிரே படத்திற்காக ஹரிகரன் பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி வரம் தரும் விதைகள் சிறப்பு சித்திரம் கேட்கலாம்.

0: இந்த நூற்றாண்டின் அதிகளவு வெப்பநிலை பதிவான ஆண்டு. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக வெப்பநிலை பதிவு. வெப்ப அலை முன்னறிவிப்பு, எல் நீனோ தாக்கும் அபாயம். இப்படி தினம் தினம் நாம் செய்திகளில் பார்த்து மனம் நொந்து கொண்டு மரங்கள் வளர்ப்பு மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும் என கருத்து தெரிவித்து வருகிறோம். ஆனால் அதற்காக நமது பங்காக என்ன நடவடிக்கை எடுத்து வருகிறோம்? சுற்றுச்சூழல் பிரச்சினை என்பது யாரோ ஒருவரது பொறுப்பு என பலரும் நினைப்பது தவறு. சூழலை காக்கும் பொறுப்பு நம் அனைவரது கடமை என்பதை உணர வேண்டும். ஒரு மரமானது ஓராண்டில் 10 முதல் 40 கிலோ வரை கரியமில வாயுவை உறிஞ்சுகின்றது. காய், கனி, மலர்கள், இலைகள், மரம், நிழல், மழை, பிராணவாயு என பலனை எதிர்நோக்காமல் மரங்கள் தங்கள் கடமையை செய்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற முனைப்புடன் செயலாற்றி வருகின்றன சில தன்னார்வ அமைப்புகள்.
1: என் பேரு சரண் சாய், நான் திருப்பூர்லேருந்து வரேன். எனக்கு பிடிச்ச மரம் வந்து தமிழ்நாட்டோட மாநில மரமான பனை மரம் மற்றும் தென்னை மரம். ஏன் பிடிக்கும்னா, சின்ன வயசுல வந்து நம்ம விளையாட போறப்போ அதிகமா இளநியும் பனை நொங்கும் நம்ம அதிகமா சாப்பிடுவோம். இப்போ வந்து அந்த இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குறப்போ அதோட அருமை இப்போ புரியுது. இப்போ அந்த மரம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ நம்ம மரம் வளர்த்தாதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா, கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, நிறையா குளோபல் வார்மிங் நடக்குது. சம்மர்ல வந்து எக்ஸஸ் ஹீட் நமக்கு வந்துச்சு, ஹீட் வேவ்ஸ் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு சூப்பர் அல்லினோ இப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் அல்லினோ வந்தா நிறைய வறட்சி நடக்கும், சர்ஃபேஸ் வாட்டர் எல்லாம் கம்மியாகி நிலத்தடி நீர்மட்டத்தை நம்பியே வாழ்ற மாதிரி ஆகும். அப்ப அதுக்கான மரம் தான் வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை வந்து ரீஸ்டோர் பண்ணும். மரம் என்ன பண்ணுன்னு கேட்டா, ஒரு மரம் நடுறப்ப வந்து இப்ப சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான ஏரியால அர்பனைசேஷன் நிறைய நடக்குது. அப்ப அந்த அர்பனைசேஷன்ல வந்து பொல்யூஷனாகவும் இன்க்ரீஸ் ஆகும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இண்டஸ்ட்ரீஸ் வரும். இப்ப அந்த பொல்யூஷன் வந்து கார்பன் எமிஷன் வந்து நிறைய அட்மாஸ்பியர் வைக்கும், பிளாக் கார்பனை. அப்ப அந்த பிளாக் கார்பன் இருக்கிறப்ப சூரியன்ல இருந்து வர ரேடியேஷன் வந்து அதை ட்ராப் பண்ணி வச்சு அந்த ஹீட்டை வந்து அட்மாஸ்பியர்லயே வச்சிருக்கும். அப்ப வந்து அதனால நிறைய மரங்கள் பாதிக்கப்படும். ஆகிறப்ப நம்ம மரம் வளர்த்தனோம்னா மரம் வந்து அந்த கார்பன் எமிஷன் அப்சர்வ் பண்ணி ஆக்சிஜனை வெளியே நிறைய விடும். அப்போ வந்து அந்த ஹீட் கம்மியாகும். ஒரு மரம் வந்து அது டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும்.

0: அதோட இலையில இருக்கிற நீரை வந்து வெளியே விடும். லேக்ஸ் ரிவர்லாம் எவாப்ரேஷன் பண்ணும், மரம் வந்து டிரான்ஸ்பிரேஷன் பண்ணும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஹியூமிடிட்டி லெவலை அட்மாஸ்பியர்ல இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அந்த ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து மழை நமக்கு நிறையா வரும். நிறையா மரம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி இந்த ஹியூமிடிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகி அந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டி ரீச் ஆனனே மழை நமக்கு நிறையா வரும். இப்போ கார்பன் எமிஷன் அதிகமாகிறதுனால இன்னொன்று என்ன நடக்கும்னு பார்த்தா வந்து ஹீட் அப்சர்வ் ஆகி ஆர்டிக் அண்டார்டிகா ஏரியாவில் இருக்கிற பனியிலெல்லாம் வந்து அந்த பிளாக் கார்பன்னால ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிடும் அந்த பனி. அப்போ வந்து அந்த பனி உருகி கடல் மட்டம் உயரும். அந்த கடல் மட்டம் உயர்றதுனால நம்ம கடலோட வாழ்ற மக்களுக்கெல்லாம் வந்து பாதிப்பு அதிகமாக வரும். அந்த கோஸ்டெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அதையும் தடுக்கும் நம்ம மரம் வளர்த்துறதுனால ஹீட்டு கம்மியாகிறதுனாலையும். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம இந்தியாவில் வந்து நியர்லி 25% ஆஃப் லேண்ட் வந்து ஃபாரஸ்ட்லேயும், தமிழ்நாட்டில் நியர்லி 24% வந்து லேண்ட் கவர் வந்து ஃபாரஸ்டாகவும் இருக்கு. ஆனால் நம்ம நேஷனல் ஆவரேஜ் பார்த்தா 33% டார்கெட் வச்சிருக்கோம். இதே நம்ம இன்னும் பிலோ ஆவரேஜில் தான் இருக்கும். அப்போது நம்ம இன்னுமே அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருமே அதுக்காக நம்ம வந்து வேலை செய்யணும். ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு வீட்டுக்கு ஒரு மரம், அந்த மாதிரி அவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான மரம், பேசிருக்கிறவங்க ஒரு மரம், அவங்க பர்த்டேக்காகட்டும் அவங்க ஆனிவர்சரிக்காகட்டும் ஒரு மரம், வருஷத்துக்கு ஒன்று இது பண்ணாலே நம்ம ஈஸியாக 33% அச்சீவ் பண்ணி நம்ம குளோபல் வார்மிங்கை ரெடியூஸ் பண்ணி நம்ம என்விரான்மெண்ட்டை நல்லா ஹெல்த்தியராக மாறு. தேங்க்யூ.
1: அனைவருக்கும் வணக்கங்க. நான் மகிழ்மதி உதயகுமார், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா கரடிவாவி ஊர்ல வெங்கடாந்தி சேர்ந்து படிக்கிறேனுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே இயற்கையோட பணிகள் மேல சின்ன ஆசை. எப்படி வந்துச்சுன்னா, பெற்றோர் கூட நான் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு இயற்கை பசுமை பணிகளுக்கு நான் போவேங்க. அதனாலயே நான் ஏதாச்சும் ஒரு ஆஸ்பிஷியஸ் டே அன்னைக்கு செடி நட்டுவேன், பிறந்த நாளுக்கு நட்டுவேன், தலைவர்களோட பிறந்த நாளுக்கு இந்த மாதிரி ஆஸ்பிஷியஸ் டே அன்னைக்கெல்லாம் செடி நட்டுவேனுங்க. என்னை சார்ந்திருக்க சில அமைப்புகள் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டம்னா, பசுமை தூதுவர், கிரீன் அம்பாசிடர் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டம் கொடுத்த அமைப்புகளுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க. எங்க ஊர்ல கோயில் பூமியில 5 ஏக்கர் நிலத்துல நாங்க ஒரு வனத்தை உருவாக்கி இருக்கோம்ங்க. அந்த வனத்துக்கு சொட்டு நீர் எல்லாம் போட்டு கம்பி வேலி எல்லாம் போட்டு பாதுகாப்பா உருவாக்கி இருக்கணும்ங்க. நாங்க சிட்டுக்குருவிகளோட அமைப்பு சேர்ந்து சிட்டுக்குருவிகள் பெட்டிகளை உருவாக்கிட்டு இருக்கோங்க. இந்த சிட்டுக்குருவிகள் பெற்றிய எதுக்கு உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை அதிகமாகணும் தாங்க. இதுவே நாங்கள் ஃப்ரீயாகவும் வீட்டில் பொருந்திட்டுருக்கோங்க. நாங்கள் நினச்ச மாதிரியே சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை இப்போ வர வர அதிகமாயிட்டே தானுங்க இருக்குது. இந்த அரசுக்கு எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, எங்களை போன்ற மாணவர்கள் குறிப்பிட்ட 10 மரங்கள் வச்ச ஒரு மதிப்பெண் கொடுக்குற மாதிரி பாடத்திட்டத்தை கொண்டு வர மாதிரி நான் கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.
2: விதை பந்துகளை பூமி உருண்டைகள் என்றும் அழைக்கின்றனர். இதனை ஜப்பானியர்கள் நெண்டோ டாங்கோ என அழைத்தனர். மண், தாவர உரம், வளர்ச்சிக்கு வித்திடும் நுண்ணுயிரிகள் என அந்த சிறிய கலவைக்குள் விதைகளை வைத்து பந்துகளாக தயார் செய்கின்றனர். இதனை மக்கள் யார் வேண்டுமானாலும் பயனற்று கிடக்கும் காலி இடங்களில் எரிந்துவிட்டால் போதுமானது என இதன் தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற முறையை கெரிலா கார்டனிங் என்று அழைக்கின்றனர். பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் இந்த எளிய முறையை இயற்கை வேளாண்மையின் முன்னோடியாக கருதப்படும் மாசானோபு குகுஓகா என்பவர் 2ம் உலகப்போர் காலங்களில் மீட்டெடுத்தார். ஒவ்வொரு முறையும் நைல் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு பண்டைய கால எகிப்து நாட்டில் வேளாண் நிலங்களை மீட்டெடுக்க இந்த உத்தி பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்படி விதைப்பந்துகள் எரியும் நடவடிக்கையை சீட் பாம்பிங் என குறிப்பிடுகின்றனர். சில சமயங்களில் ஒரு பகுதியில் புதிய இன மரங்களை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த விதைப்பந்துகள் எரியப்படுகின்றன. இந்தியாவின் சுற்றுச்சூழல் சவால்களுக்கு இது போன்ற விதைப்பந்து முறை நல்லதொரு தீர்வாக இருக்கும் என சூழல் ஆர்வலர்கள் நம்புகின்றனர். சிறிய முறையாக தென்பட்டாலும் பெரிய பலன்களை தரவல்லது என அவர்கள் கருதுகின்றனர். இந்தியாவில் காடுகள் அழிப்பு, நகர மாசு மற்றும் பருவகால பாதிப்புகள் போன்ற பிரச்சினைகள் மிக கடுமையாகி வருகின்றன. இதனால் இது போன்ற மறந்து போன பாதுகாப்பு நடைமுறைகள் இன்றும் அதிகம் தேவைப்படுவதாக கூறுகின்றனர். இதன் மிக எளிய பயன்பாட்டு முறை இந்தியாவில் உள்ள வித்தியாசமான நிலப்பரப்புகளிலும் மரம் நடவு என்பதை

0: சாத்தியமாக்கி வருகின்றன. இவை தரிசு நிலங்கள், நகரத்தில் உள்ள புறம்போக்கு நிலங்கள், அழிக்கப்பட்ட காடுகள் என அனைத்து பகுதிகளிலும் சூழலை நீடித்த வகையில் மீட்டெடுக்கும் வழியை ஏற்படுத்தி தருகிறது. தீவிர சூழல்களில் அந்த விதைகள் பாதுகாக்கப்படுவதற்கு அந்த மண்ணில் கலந்துள்ள ஊட்டங்கள் உதவி புரிகின்றன.
1: என்னுடைய பெயர் சரவணன். நான் வேலூர் மாவட்டத்தில் இருந்து வருகின்றேன். எனக்கு மரம் மிகவும் பிடிக்கும். மரம் வளர்த்தால் நமக்கு நிழலாகவும், மலைக்கு ஆதாரமாகவும், மற்றும் நாட்டு மக்களுக்கு ஒரு தேவையாகவும் மரங்கள் இன்றியமையாத ஒன்றாக செயல்படுகிறது. இன்றைய காலத்தில் மட்டும் மரங்கள் அழிந்து வருகிறது. அந்த மரத்தை பேணி காத்து நமது கடமையாகும். நம் கடமைகளில் ஒன்று மரத்தை வளர்ப்பது நமது அன்றாட தேவைகளில் ஒரு பயன்பாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். மரத்தை வளர்த்தால் தம் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், பலருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், பறவைகளோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும், இயற்கையோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். அதை அறிந்து நம் செயல்பட வேண்டும். மரம் நமக்கு மட்டுமில்லை, நம்மை சார்ந்தோருக்கும் பயனுள்ளதாக அமையும்.
0: குறைந்த முயற்சி அதிக பலன் என்ற அடிப்படையில் இந்த விதைப்பந்து எரிதல் முறை பல இடங்களில் கண்கூடான பலன்களை அளித்து வருகின்றன. இதனால் வேகமாக உருவாகும் நகரங்கள், காடுகள் அழிப்பு என்ற சூழல் இடைவெளியை போக்கும் வகையில் இந்த முயற்சிகள் அமைகின்றன. நீர்த்தட்டுப்பாடும், நிலம் சீரற்று இருக்கும், வறட்சி அதிகம் உண்டாகும் ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதிகளில் இதுபோன்ற விதைப்பந்து முயற்சிகள் பெரும் பலன்களை தந்து வருகின்றன. இந்த விதைப்பந்துகளை எரிந்தால் மட்டுமே போதுமானது என்பதால் குழந்தைகளும் ஆர்வமாக இந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் பிற வெளிநாட்டு வகைகளை தேவையின்றி நமது நிலத்தில் பயிரிடுவதை தவிர்ப்பது நல்லது எனவும் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
2: என் பேர் சுகந்தி, நான் உத்தரமேரூர்ல இருந்து பேசுறேன். மரங்கள் தான் இயற்கையோட வரப்பிரசாதம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் நன்மையை மட்டுமே தரக்கூடிய ஒரு ஜீவன் ஒண்ணு உண்டுன்னு சொன்னா அது மரங்கள் மட்டும்தான். இந்த உலகத்துல இப்ப மாசு ரொம்ப ஜாஸ்தி ஆக்கிட்டு வருது. இந்த உலகத்தை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு மரங்கள் நிறைய வளர்க்கணும். நம்ம முக்கியமா சுவாசிக்கிறதுக்கே நமக்கு காத்து வேணும்னா அதுக்கு மரங்கள் முக்கியம். மரங்கள் இருக்கிற இடமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தர்றது, நம்ம மனசுக்கு சந்தோஷத்தையும் தர்றது, மழை பொழிவு தர்றது. இப்படி பல நன்மைகள் மரத்திட்ட இருந்து நாம எடுத்துக்கிறோம். மரங்கள்ன்றது தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி, அதை விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நாமே அழிவு பாதையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி.
0: மேற்கு மலைத்தொடர், சுந்தரவன காடுகள் போன்ற இந்தியாவில் அதிகம் உணர்திறன் உள்ள பகுதிகளில் மரங்களை அங்குள்ள சூழலுக்கு ஏற்ற வகையில் பார்த்து நடவு செய்ய வேண்டும் என்றும் சூழலியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரியான முயற்சிகள் குறிப்பாக குழந்தைகளை உள்ளடக்கிய குழு நடவடிக்கைக்கு வழிகோலுகிறது. இவ்வாறு மரங்கள் வளர்க்கப்படுவதால் பல்லுயிர் பெருக்கத்திற்கு வித்திடுகிறது. பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் ஆதரவில் இயங்கி வரும் மனநல குறைபாடு கொண்டோருக்கான பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இயல்பு நிலை வாழ்க்கை பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்த விதைப்பந்து தயாரிப்பு பயிற்சி விழுதுகள் அமைப்பினரால் அளிக்கப்பட்டு வருகிறது.
3: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் இணை ஆணையர், செயல் அலுவலர். என்னுடைய பெயர் மாரிமுத்து. பழனி திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பசுமை அதிகரிக்கும் வகையில் மரக்கன்றுகள் நடுதல், மர விதைகள் விதைப்பந்துகளாக தயாரித்து தூவுதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கிரிவீதியில் சுமார் 600 மரக்கன்றுகள் நடப்பட்டு நன்றாக பராமரிக்கப்பட்டு தற்போது சுமார் 10 அடி உயரம் வளர்ந்துள்ளது. மேலும் பழனி மலைச்சரிவுகளில் சுமார் 20,000 மரப்பந்து விதைகள் தூவப்பட்டுள்ளது. மேலும் பழனி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு சொந்தமான பல்வேறு பயனில்லாமல் இருந்த நிலங்களில் சுமார் 20,000 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த மர விதைகள் தயாரிக்கும் திட்டத்திற்கு பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலமாக செயல்பட்டு வரும் மனநல காப்பகத்தில் தங்கியிருக்கும் பயனாளிகள் அவர்களுக்கு தினந்தோறும் பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவர்களை இயல்பு மனித வாழ்க்கைக்கு கொண்டுவதற்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு கொடுக்கப்படும் பல்வேறு பயிற்சிகளில் ஒன்றாக இந்த மர விதைகளை வைத்து விதைப்பந்துகள் தயாரிக்க அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவர்கள் நன்றாக பழகி அவர்கள் மூலமாக சுமார் 20,000 விதைப்பந்துகள் தயாரிக்கப்பட்டு இந்த பழனி மலை சரிவுகளில் தூவப்பட்டுள்ளது. அவர்களுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு பயிற்சி எடுத்து புத்துணர்ச்சி பெறுவதற்கு இது உதவிகரமாக இருக்கிறது. இவ்வாறு பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் திண்டுக்கல் மாவட்டம்

0: மாவட்டத்தில் பசுமை அதிகரிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பழனி திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலமாக அனைவருக்கும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் குப்புசாமி. நான் விழுதுகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக உள்ளேன். நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் நிறைய மரக்கன்றுகளை நட்டு வருகிறோம். அதே சமயம் நீர்நிலைகளையும் மேம்படுத்தி வருகிறோம். நீர்நிலைகளில் பிளாஸ்டிக் கலப்புகளை தடுப்பதில் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் பள்ளி மாணவர்கள் மூலமாக நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறோம். அதே சமயம் மரக்கன்றுகள் நடுவதில் எங்களுடைய கவனம் அதிகமாக உள்ளது. நிலத்தடி நீரை மேம்படுத்தக்கூடிய வகையில் இதுவரை 1.2 லட்சம் பனை விதைகளை நாங்கள் நடவு செய்துள்ளோம். எங்களுடன் பழனி தேவஸ்தான நிர்வாகம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மாவட்டத்தின் பல பகுதிகளில் மரக்கன்றுகள் நடுதல், விதைப்பந்துகள் தூதல் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இயற்கை சூழலின் அவசியத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக 2 முறை நாங்கள் விருதுகள் வாங்கியுள்ளோம். இது எங்களை மேலும் செயல்பட ஊக்கப்படுத்தும் வகையில் உள்ளது. இந்த ஆண்டு ஜூன் 5 முதல் அடுத்த ஆண்டு ஜூன் 5 இடையில் 1 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதற்கு இலக்கு நிர்ணயித்து அதற்கான பூர்வாங்க பணிகளை துவங்கியுள்ளோம். அதே சமயம் பழனி திருக்கோவிலின் சார்பாக மனநல காப்பகத்தில் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் நாங்கள் அவர்களுக்கு விதைப்பந்து தயாரிக்கும் பயிற்சியை கொடுத்து அவர்கள் மூலம் பெறப்பட்ட விதைகளை பழனி மலை மற்றும் கோவில் சார்ந்த இடங்களில் மரக்கன்று எங்கெல்லாம் நட முடியாதோ அந்த இடங்களில் இந்த விதைகளை கோவில் பணியாளர்களையும் அறங்காவலர்களையும் அதிகாரிகளையும் ஒருங்கிணைத்து நாங்கள் கடந்த 1 சில மாதங்களாக 50,000 விதைப்பந்துகள் வரை தூவியுள்ளோம். நன்றாக முளைத்து வந்துள்ளன. அதே சமயம் கிரிவீதியிலும் 30,000 பனை விதைகளை நடவு செய்து நிலத்தடி நீரை மேம்படுத்தும் வகையிலும் பழனி மலையின் சுற்றுப்பகுதிகளை பாதுகாக்கும் வகையிலும் நடவு செய்துள்ளோம். பொதுமக்கள் அனைவரும் நீர்நிலைகளை காப்பதிலும் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதிலும் உறுதியெடுத்துக்கொண்டு அனைவரும் இந்த நாட்டிற்கு நாம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லும் இயற்கையை காப்போமாக. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். என் பெயர் கிருஷ்ணகுமார். நான் ஒரு தனியார் வங்கியில் அதிகாரியாக பணிபுரிகிறேன். எங்களது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாசகத்தோடு சேர்ந்து விதைப்பந்துகள் பற்றியும் எடுத்துக் கூறுகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் விழுதுகள் அமைப்பினர் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் விதைப்பந்துகள் மற்றும் பனை விதைகளையும் எங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக தருகிறோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு தந்த விழுதுகள் அமைப்பைச் சேர்ந்த திரு குப்புசாமி அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: வணக்கம். எனது பெயர் நிவேதிதா. விழுதுகள் அமைப்புடன் இணைந்து விதைப்பந்துகள் தயாரித்து பழனியில் வரும் பக்தர்கள் மற்றும் எங்களது வாடிக்கையாளர்களுக்கு விநியோகித்து வருகின்றோம். விதைப்பந்து மூலம் மரங்களை வளர்த்து இயற்கையை பாதுகாக்க வழிவகை செய்கின்றோம். சின்ன விதைப்பந்து வீசி பெரிய மரங்களை உருவாக்குவோம். மண்ணில் விதைப்பந்துகள் தூவி வருங்கால சந்ததிக்கு பசுமையை உருவாக்குவதே எங்களது நோக்கமாகும். ஒவ்வொரு விதைப்பந்தும் ஒரு புதிய பூமிக்கான நம்பிக்கை. இயற்கையை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.
4: வணக்கம். எனது பெயர் தமிழ் நாயகன். பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக பழனி கொடைக்கானல் சாலையின் 2 பகுதிகளிலும் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை அப்புறப்படுத்தும் ஒரு தூய்மை பணியை மேற்கொண்டு வருவதோடு மரம் நடுதல், விதைப்பந்து வீசுதல் இந்த பணியை முக்கிய இலக்காக வைத்து பயணிக்கும் விழுதுகள் அமைப்புடன் சேர்ந்து நமது திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பல சேவை பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இதுபோன்று இளைஞர்கள், சமூக அக்கறையுள்ள பெரியோர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: நேயர்களுக்கு எங்கள் விழுதுகள் அமைப்பின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் பனை மரங்களிலிருந்து பனம் பழங்கள் பழுத்து கீழே விழ துவங்கும். அப்பொழுது விழும் பழங்களை எடுத்து சேகரித்து அதை உகந்த இடங்களில் விதைக்கலாம். அவ்வாறு விதைக்கும் பொழுது அந்த பனை காயும் பொழுதே விதைத்து விட்டால் விரைவில் அதனுடைய முளைப்பு திறன் பாதிக்கப்படாமல் நன்றாக முளைத்து வளர ஆரம்பித்துவிடும். இதுக்கு ஆண்டில் ஒரு மாதம் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி விதைகள் எல்லாம் எடுக்க முடியும். அதற்கு உகந்தது தமிழ்ல ஆடி மாதம், இங்கிலீஷ்ல ஆகஸ்ட். இந்த மாதங்களில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் விதைகளை சேகரித்து ஆங்காங்கு ஏதாவது ஒரு குளம், சாலை ஓரம், நெடுஞ்சாலை ஓரம், கிராம சாலைகள் ஓரங்களில் நீங்கள் சிறு குழி பறித்து உள்ளே போட்டு விட்டீர்கள். அடுத்து வரும் மழைக்காலங்களை நன்றாக முளைத்து ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். பனைமரம் நிலத்தடி நீரை சேமிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பனைமரத்தின் வேர்கள் பனைமரத்தின் உயரத்தை போல் 3 மடங்கு ஆழம் பூமியின் கீழ்ப்பகுதியில் செங்குத்தாக செல்லக்கூடியது. அவ்வாறு செல்லும் வேர்களின் ஒட்டி

0: மழை நீரானது பூமிக்குள் இறங்கும், பூமிக்குள் இறங்கும் நீரானது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தும்.
1: அப்பொழுது வறட்சி காலத்திலும் பனைமரம் பூமிக்கு அடியில் இருக்கும் நீரை உறிஞ்சி கொண்டு உயிர் வாழும் தன்மை உண்டு. 3 ஆண்டுகளுக்கு மழை இல்லை என்றாலும் பனைமரம் நிமிர்ந்து வளர்ந்து நிற்கும். ஆதலால் பனை வளர்த்து வினை அகற்றுவோம்.
2: மேலும் பனைமரங்களை மலையடிவார பகுதிகளில் நடவு செய்யும் பொழுது 5-6 ஆண்டுகளில் நன்றாக வளர்ந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட உயரத்தை எட்டும் பொழுது அந்த மரத்தினை தாண்டி யானைகள் மற்றும் இதர விலங்குகள் விவசாய நிலப்பகுதிகளுக்கு வருவது தடுக்கப்படும்.

0: காணலாம்.
1: விழுதுகள் அமைப்பு கடந்த 2018 முதல் சுற்றுச்சூழலை காக்கவும் நீர்நிலைகளை மீட்டெடுக்கவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மரக்கன்றுகள் நடவு செய்து வருகின்றனர். பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மரக்கன்று உற்பத்தி நடவு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் மரங்களின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துரைத்து வருகின்றனர். சாரண சாரணியர் மாணவர்கள் இந்த களப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு பிற மாணவர்களையும் ஊக்கப்படுத்தி வருகின்றனர். பழனி திருக்கோயிலினை சுற்றி கிரிவல பாதைகளில் 20,000 மேற்பட்ட கன்றுகள் நடவு செய்யப்பட்டு இன்று அவை நன்கு வளர்ந்து வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிழல் தரும் மரங்கள் அங்கு திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வரும் காலங்களில் நல்ல பலன்களை தரவிருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தற்போது கோவிலின் மலைச்சரிவுகளில் 30,000 விதைப்பந்துகள் தூவப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலையின் அடிவாரத்தில் 30,000 பனை மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. இதனோடு கூடவே 300 ஏக்கர் பரப்பளவிலான குளம் மற்றும் 7 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்வரத்து வாய்க்கால் தூர்வாரப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளதாக அங்குள்ள நிர்வாகிகளும் மக்களும் கூறுகின்றனர்.
2: எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சந்தோஷ்குமார். நான் தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்திலிருந்து வரேன். எனக்கு வந்து பொதுவாக வந்து இயற்கை வந்து நான் ரொம்ப விரும்புவேன். அது என்ன காரணம் அப்படின்னா, என்னோட கிராமத்தில் இருக்க சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையை வச்சு எனக்கு சிறு வயதுலேருந்து எனக்கு அதை பற்றி ரொம்ப ஆர்வமும் இதுவும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து இந்த சிறு வயதுல என்ன பண்ணுவேன்னா, சின்ன சின்ன மரம் செடி வளர்க்குறதுல வந்து எனக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்னோட வயது வர வர வர மரத்தை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மரம் வளர்ப்பு பற்றி என்னென்னலாம் விழிப்புணர்வு இருக்கணும்னு நான் தெரிஞ்சவங்க கிட்டலாம் நான் அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். சோ அதனாலயே நான் என்னோட பள்ளி படிப்பை முடிச்ச பிறகு என்னோட கல்லூரி படிப்புமே நான் வேளாண்மை படிப்பு எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். எங்க ஊர்ல வந்து தென்னை மரம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் எங்க ஊரோட காலநிலை மற்றும் மண் தட்பவெப்பநிலை தகுந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மரமா தென்னை மரம் இருந்துச்சு. இதை வந்து கற்பக விருட்சம் என்னும் இந்த மரத்தை சொல்லுவாங்க. இது வந்து வெப்ப மண்டல பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடிய மிக முக்கியமான ஒரு மரமாகும். இந்த மரத்துக்கு வந்து இதுக்குரிய மழை அளவு பார்த்தோம்னா, ஒரு 1300 மில்லிமீட்டர் முதல் 2000 மில்லிமீட்டர் மழை பெய்கிற ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மரம் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த தென்னை மரத்தை வந்து உணவு, எண்ணெய், பால் மற்றும் நிறைய மருத்துவ குணமிக்க எல்லாமே அடங்கியிருக்கும். இதன் மூலமாக வந்து எங்க ஊர்ல வந்து வேளாண்மையும் மற்றும் பொருளாதாரத்துல வந்து சிறந்து விளங்குறதாகவும் இருந்தது. தென்னை மரத்துல வந்து குடிசை தொழில்கள் வந்து 1,000,000 மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தரதுக்கும் இது ஒரு மூலாதாரமா இருந்துச்சு. இதையும் தாண்டி பார்த்தோம்னா, மண்ணரிப்பை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் தென்னை மரம் வந்து மிக முக்கிய பங்காற்றுகிறது. காரணம் என்னன்னா, தென்னை மரம் வந்து நம்ம வருங்கால தலைமுறை எல்லாருமே விதை பந்துகள் மூலமாகவும் நம்ம வந்து அடுத்தடுத்து வரவங்க எல்லாத்துக்கும் மரம் வளர்றதுக்குரிய ஒரு விழிப்புணர்வை வந்து நம்ம தெரியப்படுத்தணும். அதே மாதிரி இந்த தென்னை மரத்துல வந்து நெட்டை, குட்டை, வீரிய ஒட்டு என மூன்று ரகங்கள் இருக்கும். ஒவ்வொரு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே நம்ம பார்த்தோம்னா விதைகளை வந்து தேர்வு செய்து நம்ம வந்து தென்னை மரத்தை வந்து நடலாம். இதன் மூலம் வந்து சுற்றியுள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு பொருளாதாரத்துல வந்து சிறப்படைகிறதுக்கு உதவியாக இந்த தென்னை மரம் உள்ளது.
3: வணக்கம். என்னோட பேர் கார்த்திக். நான் சென்னை அம்பத்தூர்லேருந்து வரேன். இந்த மரம் அப்படின்றது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் சரி, இந்த உலகத்துக்கே இன்றியமையாத ஒன்றாகும். அப்படி இருக்க மரத்தை நம்மளாம் வளர்க்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மரம் அப்படின்றது இல்லைன்னா நமக்கு ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அதையும் தாண்டி மழை, தண்ணீர், இது ரெண்டுத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம் வந்து மரம் தான். மரம் இல்லைன்னா மழை வராது, மழை இல்லைன்னா தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வெயில் அதிகரிக்க முக்கியமான காரணமே மரங்கள் கம்மியாகி குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமானதுனால தான். நிறையா ஏரி, குளங்கள், ஆறுகள் இதெல்லாம் வறண்டு வத்தி போய் கிடக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே அதிகமாக மரங்களை நடுவோம். நான் என்னோட கல்லூரி படிக்கிற காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச மரங்களை நான் நட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சக நண்பர்களும் என்னோட ஆசிரியரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000 விதைப்பந்துகள் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் கோயம்பேடு, அதுக்கப்புறம் மக்கள் பொதுவாக அதிகமாக கூடுற இடங்களில் அவங்ககிட்ட கொடுத்து, நீங்கள் போகிற வழியில் இதை தூக்கி போடுங்க, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது காலி இடத்துல இதை தூக்கி போடுங்க, கண்டிப்பாக இது மரமாக வளரும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு 10,000 விதைகளை நாங்களே எங்கள் கையால் செஞ்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அதை பண்ணி முடித்த அடுத்த ஒரு 6 மாதம் கழித்து ஒரு 50,000 பனை விதைகளை நானும் என்னோட குழுவும் மற்றும் சில தன்னார்வலர்களும் சேர்ந்து

0: ஒரு விஷயத்தை பண்ணோம். அந்த பண விதிகளை இப்போ போய் பார்க்கும்போது அது ஒரு செடியாக முளைச்ச மரமாக மாறப்போகுது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நான் என்னோடய பெருமைக்கு சொல்லலை, இது என்னோடய கடமை. இது என்னோடய கடமை மட்டும் இல்லை, உங்களோட என்னோட நம்மளோட கடமை. உங்களுக்கு எப்போல்லாம் மரம் நடணும் தோணுதோ அப்போல்லாம் மரம் நடுங்க. எந்தளவுக்கு நம்ம மரங்களை நட்டு வளர்க்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட வருங்கால சந்ததிக்கு ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வருங்காலத்தில் ஆக்சிஜனை கூட நம்ம சிலிண்டரில் வாங்கி உபயோகிக்கிற ஒரு நிலைமை வரும். நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்மளோட பொறுப்பு தான். இயற்கை நமக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மரங்களை அதிகமாக நடுவோம், மாசற்ற சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். மரங்களை அதிகமாக வளர்த்தா நமக்கு மழை கிடைக்கும், மழை கிடைச்சா தண்ணி கிடைக்கும், தண்ணி கிடைச்சா விவசாயம் செழிக்கும். இந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டி நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது. மரம் வளர்ப்போம், மழை வளம் பெறுவோம், சுற்றுச்சூழலை காப்போம், நமது வருங்கால சந்ததிக்கு வாழ்வளிப்போம். நன்றி, வணக்கம்.
1: எங்கள் விழுதுகள் அமைப்பின் மூலம் 2027 ஜூன் மாத இறுதிக்குள் 100,000 மரக்கன்றுகளை உற்பத்தி செய்யும் நோக்கில் பழனி நகராட்சி நிர்வாகம், திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் பழனி அரசு கல்லூரிகளுடன் இணைந்து ஒரு நர்சரியை உருவாக்க திட்டமிட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் நாமே மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து மக்களுக்கு இலவசமாகவும் தேவையான இடங்களில் நடும்பொழுது பசுமை பரப்பை அதிகப்படுத்த முடியும். கன்றுகளை அதிக விலை கொடுத்து வாங்குவது தடுக்கப்பட்டு நிறைய இடங்களில் குறைந்த செலவில் நம்மால் நட இயலும். மேலும் 100,000 பனை விதைகளை சேகரித்து நடுவதற்காக திட்டமிட்டுள்ளோம். இதற்காக நகராட்சி நிர்வாகம் மற்றும் கல்லூரி நிர்வாகத்துடன் இணைந்து மாணவர்களை களப்பணிகளில் ஈடுபடுத்தி பனை விதைகளை சேகரித்து நீர்நிலைகள் மற்றும் குளக்கரைகள் இந்த இடங்களில் நடும்பொழுது அவை நன்றாக வளர்ந்து குளத்திற்கு பாதுகாப்பு அரணாகவும் விவசாயத்திற்கு உகந்த வருவாய் ஈட்டும் மரமாகவும் பனை திகழும் என்பதில் ஐயமில்லை. மேலும் பழனி வையாவுரி குளத்தை இந்த ஆண்டு தூர்வாரி கரை ஓரங்களை பலப்படுத்தி கரையின் வெளி உட்பகுதியில் பனை விதைகளும் வெளிப்பகுதியில் மரக்கன்றுகளையும் நடவு செய்வதால் ஒரு பசுமையான சூழலை உருவாக்க இயலும். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் உறுதி மொழி எடுத்துக்கொண்டு பல வகையான இயற்கை சூழலை காக்கும் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி வருகிறோம். எங்களுடைய இந்த பயணமானது இயற்கையை காக்கும் செயல்பாட்டை தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மூலம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் களப்பணியாற்றியும் செய்து வருகிறோம். மேலும் ஒவ்வொரு பள்ளி வளாகத்திலும் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்வதற்கு ஏதுவான இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளியில் சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மரக்கன்று உற்பத்தி செய்தல், விதைப்பந்துகள் தயாரித்தல் போன்ற பயிற்சிகளை வழங்கி பள்ளி அளவில் சிறு சிறு நர்சரிகளை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் அந்த பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களின் பிறந்தநாள், தாய் தந்தையரின் பிறந்தநாள், அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏதாவது ஒரு இடத்தில் அந்த மரக்கன்றுகளை நறும் பொழுது குறிப்பிட்ட காலத்தில் நாம் நமது இலக்கை எட்ட இயலும் என்பதால் இதை இளம் தலைமுறையான பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் எடுத்துச் செல்வதில் நாங்கள் அதிக முனைப்பு காட்டுகிறோம்.
2: கடுமையான சூழல், பூச்சி தாக்குதல் போன்றவற்றிலிருந்து விதைகளை பாதுகாக்கும் வகையில் இந்த விதைப்பந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. இதனால் பயன்படுத்தப்படும் அந்த பகுதிகளிலும் மேம்பட்ட மண்வளம், பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழலியல் மீட்டெடுப்பு உள்ளிட்ட நன்மைகள் ஏற்பட்டு வருவதாக பல ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. இனிவரும் காலங்களில் இடப்பற்றாக்குறை, மாறிவரும் சூழல் உள்ளிட்ட காரணங்களினால் மரங்களின் தேவை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும் என சூழல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நிலப்பரப்பு எதிர்ப்பு திறனை நீடித்த வகையில் மேம்படுத்த இயற்கையாக மரங்கள் வளரும்போதுதான் சிறப்பான பலன்களை தரும் என தெரிவிக்கின்றனர். உள்ளூர் மரங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தால் மட்டுமே பல்லுயிர் பெருக்கத்திற்கும் மண் அரிப்பினை தடுக்கவும் உதவும் என சூழல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். அவற்றால் உள்ளூர் பருவநிலைக்கு ஏற்ற வகையில் நிலைத்திருக்க முடியும் என்றும் நிலத்தடியில் நீரினை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கின்றனர். இந்த விதைப்பந்துகள் துளிர் விடுவதையும் தாவரமாக அவை தாக்குப்பிடிக்கும் திறனையும் கொண்டு துல்லியமாக சூழலியல் தாக்கத்தை கணக்கிட முடியும் என சூழல் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சில இடங்களில் GPS வசதியுடன் கூடிய விதைப்பந்துகளும் இடம் சார்ந்த பகுப்பாய்விற்காக பயன்படுத்தப்படுகின்றன. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் அனைவரும் மரங்கள் வளர்க்க முனைப்பு காட்ட வேண்டும் என்பதற்காக ஏக் பேட் மா கா நாம் என்ற இயக்கத்தை துவக்கி, அதாவது தங்களது தாயின் பெயரில் ஒரு மரம் நட்டு வளர்த்து பராமரிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொதுமக்களிடத்தில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் மரம் வளர்ப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என இந்த இயக்கத்தை முன்மொழிந்துள்ளார். இதனால் மக்களுக்கு இப்போதும் பின்னால் வரும் சந்ததியினருக்கும் பசுமையான வளமான

0: Amin Mamadzada in the 55 kg category. In hockey, India defeated Uruguay 3-2 in their third Pool A match of FIH Women's Nations Cup in New Zealand today. And Navi, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says technology can lead to progress only when it's democratized. Highlights use of technology in India's rapid digital transformation at Viva Tech Summit in Paris. Prime Minister also holds discussions with leading French business leaders on investment opportunities and expansion plans in India. Education Minister Dharmendra Pradhan chairs high-level review meeting to assess preparations for NEET UG re-examination scheduled on Sunday. Iranian President Masoud Pezeshkian describes newly signed MOU between Iran and US as a historic document. Ukraine strikes a Moscow oil refinery for the second time within a week. And Meenakshi Hooda advances to quarterfinals of World Boxing Cup 2026 in China. Four Indian boxers to be in quarterfinal action tomorrow. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே. யோக கலைகளில் ஒன்றான ராஜயோகா குறித்து பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்றுனர் பி கே ஜான்சிராணி பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியை கேட்கலாம். இப்ப இருக்க காலகட்டத்தில் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ராஜயோகா உதவுமா? அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸசைசஸ் இருக்கா?
4: டிஜிட்டல் வெல்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. மொபைல்லேருந்து நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 1 ஹவர் மொபைலை தொடக்கூடாது. நம்மளுக்கு நம்மளே ஒரு விரதம் பண்ணி எடுத்துக்கணும். காலையில் கண்ணை முடித்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து மொபைலை வந்து தொடக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவர், காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர். நம்ம இந்த ரூமில் தூங்குறோன்னா மினிமம் ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் மொபைலை வச்சிடணும் படுக்கிறதுக்கு முன்னாடி.
3: இது வந்து நம்ம மனசை நம்மளே கட்டுப்படுத்திருக்கிறதுக்காகவா, இல்லைனா மொபைல் வந்து ரேடியேஷன் இருக்கும் அந்த மாதிரி?
4: ரெண்டுமே. தூக்க கலக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, மொபைல் கையில் வந்துடுது. ஏன்னா அது சன்ஸ்காரமாக மாற்றிருக்கும், சரிங்களா, ஹேபிட் ஆயிடுச்சு.
3: ஆனா சில சமயம் நம்ம அந்த மாதிரி அடிக்டடா இருக்கும் போது நம்ம கிட்ட அதை விலக்கி வைக்கிறதே வந்து இன்னும் டிப்ரெஷனா இன்னும் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்களே மேம் நிறைய பேர். அதுக்கு என்ன பண்றது?
4: இது வந்து ஃபுல் டே விலக்கி வச்சா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, டிப்ரெஷன் வந்துடுறாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி தூரமா வச்சுட்டு படுத்தோம்னா அதுல டிப்ரெஷன் வராது. அது கொஞ்சம் வந்து வில் பவர் வேணும். அந்த வில் பவருக்கு தான் மெடிடேஷன் பண்ண போறீங்க. மெடிடேஷன் எதுக்காகனா வில் பவரை கொடுக்கும், மனசை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும், மைண்டு வந்து அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், இதெல்லாம் தான் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுனால. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளோட செயல் புரியணும். இப்போ வந்து டிஜிட்டல் வெல்னஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாங்க, வேலை ஏதாவது டென்ஷனு, பல பிரச்சனைகள் இருக்குது. நைட்டு படுக்கும் போது ரிலாக்ஸேஷன் ஏன் வந்து தூரமாக வைக்க சொல்கிறோன்னா, நம்ம படுத்த உடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு ரீல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. உள்ளே போக போக அது வந்து நெட்டு இல்லை, இது நெட்டில் வலை தானே, அந்த வலையில் போய் மாட்டிடுறாங்க. அப்புறம் வந்து டைம் போகிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் அந்த மொபைல்லேருந்து வர ரேடியேஷன் இருக்குல்ல, அது வந்து இரவை பகலாக காட்டுது. பிரெயின் வந்து இப்போ பகல் நடக்குது அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆக்சுவலாக அவங்க மொபைலில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரேடியேஷன் வந்து பகல்னு சொல்லுது பிரெயினுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெஷ் மைண்ட் ஆகிடும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் மொபைல் பார்த்துட்டு இருந்தா அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்க மொபைல் பார்த்து முடிகிறதுக்கு அந்த எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அப்போ தான் முடியுது. அப்போ 1 மணி 3 4 ஆகிடுது. அப்போ 3 o'clock மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறமா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 3 மணி 4 மணிக்கு மேலே தூங்கினா திரும்பவும் அடுத்த நாள் ப்ரோக்ராம், அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வருமா வராதா? இப்போ பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணுமா வேணாமா? 1-6 hours ரெஸ்ட் கொடுக்கணும்ல பிரெயினுக்கு. அது எந்த 6 hoursன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த உடல் இருக்கு இல்லைங்களா, இது 5 elements ஆக்கப்பட்டிருக்கு. இந்த வெளியில் இருக்கிற உலகமும் 5 elements ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். அது தூங்கும் போது தான் நாம் தூங்கணும். பூமி வந்து சாயந்தரம் 1-8 மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிக்குது. பறவைகள்லாம் ரிட்டர்ன் கூட்டுக்கு வருது. மனுஷங்க அப்போ தான் வேலையே ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து மிட்நைட் பிரியாணி, மிட்நைட் தோசாலாம் போகிறாங்க. அப்போ அந்த நைட்டில் வந்து சாப்பிட்றதோ

0: கண்ணு முழிக்கிறதுனாலயோ ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். இன்னொன்று வந்து ரெஸ்ட் வந்து நம்ம லிவருக்கு கூட 11 to 1 ரெஸ்ட் கொடுக்கணுமா, 11 to 1 நம்ம உள்ள உறுப்புகளுக்கு ரெஸ்ட் வேணும். அதனால நைட்டு 10 மணிக்கு மேக்சிமம் 11 அதுக்குள்ள படுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 6 hours டியூரேஷன், அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். அது பிரெயினுக்கு மட்டும் இல்லை, இந்த இன்டர்னல் பார்ட்ஸ் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்ட் வேணும். ஒரு 6 hoursல மினிமம் ஒரு 5 hours ஆவது டீப் ஸ்லீப்ல போனோம் நம்ம. அதுக்கு வந்து மொபைல் தூரமா இருக்கணும், பக்கத்துல இருந்தா நாம வந்து அதை பாத்துக்கிட்டே இருப்போம், டைம் போறது தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் தூங்கினாலும் அது வேஸ்ட் தான்.
1: காலையில ராஜயோகா பண்றது அதிகம் பலன் அளிக்கும்னு சொன்னீங்க, இது இந்த நேரத்துல மட்டும்தான் பண்ணணுமா இல்ல மெடிடேஷன் பிரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற நேரங்கள்லயும் பண்ணலாமா?
0: பிரம்ம முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கு, அமிர்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. 3:00 இருந்து 5:00, அதாவது 3:30 to 4:45 அந்த டைம்ல ஒரு 5 minutes பண்ணா கூட ரொம்ப நல்லது. ஏன்னா அப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப பிரம்ம தத்துவம் அப்படின்னு பரந்தாமம், அதுதான் நம்மளுடைய வீடு, அங்கிருந்து தான் டிராமா ஸ்டேஜில் நடிக்க வந்திருக்கோம். அந்த மேலே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடு, அதே பீஸ்ஃபுல்னஸ் அந்த விடியற் காலையில் இருக்கும். இங்கே அவ்வளவோ சாதனையாளர்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முடிச்சிருந்தவங்க. அதில் சில அஃபர்மேஷன் நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். விடியற் காலையில் நான் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டில் நான் இதை செய்ய போகிறேன், சாதிக்க போகிறேன், ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, நான் நல்லா இருக்கேன். சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போ ஆக்டிவேட் ஆகிற டைம் அது. நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உண்மையிலே நடந்த விஷயம். ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு 2 calls வந்து கட் ஆகிடுச்சு, அது வீல் சேரில் தான் இருக்காங்க. அவங்களால ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு ஆனால் நடக்க முடியல. இப்போ அவங்க வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமேல் லைஃப் லாங் இவரால் நடக்க முடியாது, அது உள்ளே போயிடுச்சு. அப்போ தான் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்மளுடைய மைண்டு மூலமாகவே நம்ம ஹெல்த்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், அது ஓடுற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு விஷன் கொடுத்தா தான் புரியும். அதுக்கு லாஜிக் வந்து கம்மி, விஷன் மாதிரி அதுக்கு புரிய வைக்கணும். அப்போ அவர் நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. இதுதான் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் 1/2 hour லாஸ்ட் 1/2 hour வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். அந்த டைமில் நாம் என்ன கொடுக்குறோமோ, என்ன ஃபீட் பண்ணுறோமோ அது வந்து அதை ஏற்றுக்கும். நம்மளோட மேக்ஸிமம் 80% எனர்ஜி சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. அது ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம். அதனால தான் அந்த டைமில் மொபைலோ அல்லது டிவியோ, ஏன்னா டிவி மொபைலெல்லாம் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், அது நிறைய நியூஸ் சேனல்ஸில் என்ன வருது, நிறைய நெகட்டிவ், ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அதை கேட்ச் பண்ணிக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், பாசிட்டிவான விஷயம். அந்த காலத்துலலாம் கடவுளை நினச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு படுப்பாங்க. காலையில் எழுந்த உடனே ப்ரேயர்ஸ் மெடிடேஷன் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போகும். அப்போ அவங்க லைஃபே நல்லா இருந்தது. நம்ம லைஃபை மாற்றணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் 1/2 hour ஃபர்ஸ்ட் 1/2 hour அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கூடாது. அப்புறம் நம்ம வந்து அந்த டைமில் நம்ம பாசிட்டிவான விஷயம் நினைக்கிறோம், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், இவர் அப்படி தான் நினச்சிருக்காரு, 3 months நினச்சிருக்காரு, அவரே நினச்சாரு, நான் 3 months நினைக்கிறோம் ஆனால் ஹெல்த்து ஆகவே இல்லையே, அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு விஷயம்னு, ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஒரு நாள் வந்து எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஏதோ வெளியில போயிருக்காங்க, ரிங் டோன் வருது, போன் வந்து தூரமா இருக்கு, இவர் வந்து வீல் சேர்ல இருக்காரு, அது ரிங் அடிச்சுட்டே இருக்கு. இவர் வந்து ஏதாவது முக்கியமான விஷயமா, எல்லாரும் வெளியில போயிருக்காங்களே, யாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு டக்குன்னு எழுந்து போய் அந்த போனை எடுத்துட்டாரு. வீல் சேர்ல இருந்தவர் 3 months இந்த ப்ராக்டிஸ் பண்றாரு, ஆனா நடக்க முடியல. அதாவது மனசுலயே ப்ராக்டிஸ், நடக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணல, மனசுலயே நான் நல்லா நடக்கிறேன், வேகமா போற மாதிரி கற்பனை தான் அது, ஆக்சுவலா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அவர் நிஜமாலுமே போய் அந்த போனை எடுத்துட்டாரு. எப்படி ஒர்க் ஆச்சு 2 calls, அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. எதனால, நம்மளோட இன்னர் கான்சியஸ்ல இருக்கிற பவர் வந்து எல்லாத்தோட பெரிய பவர்,
1: சோல் பவர். நிச்சயமா
0: இது வந்து ஹியூமன் மைண்ட்ல இருக்கிற பவர் வந்து உலகத்துல எதுக்குமே கிடையாது. ஒருத்தவங்க நினைச்சா என்ன வேணா சாதிக்கலாம், ஆனா நினைக்கிறதுக்கு தான் இந்த டைம் அலாட்மெண்ட். சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பற்றி பாசிட்டிவான விஷயம். இப்போ கேன்சர் மாதிரி பெரிய விஷயத்துலேருந்து சீக்ரெட்னு ஒன்று ஃபாரினர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் வந்து அவங்க சீக்ரெட்னு ஒரு ஃபிலிம் கூட எடுத்திருக்காங்க, புக் எழுதியிருக்காங்க, இது அப்ளை பண்ணியிருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்டு கூட 6 months அப்படியே ஃபுல் 4th stageலேருந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டாங்க. நம்ம கொடு

0: ஃபீட் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அஃபர்மேஷன். அது கொடுக்குற டைம் வந்து இந்த டைம். ஏன்னா அந்த டைமில் வந்து பிரெயினில் வந்து ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்னு வருது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் பிரெயின். இது வந்து பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப டீப் ஸ்லீப்பில் போயிட்டால் அது டெல்டா வேவ்ஸு, அதில் ரொம்ப டீப் ஸ்லீப்பு. கனவுலாம் வந்துச்சுன்னா அது தீட்டான்னு சொல்கிறோம். ஆல்ஃபா வேவ்ஸ் எப்போ வரும்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அறகுறையாக அப்படியே தூக்க கலக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைம். அந்த டைமில் தான் சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் டைம் அது. அதனால தான் அந்த டைமில் நம்ம மொபைலோ நெகட்டிவான விஷயம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட் பண்ணுறோமோ நம்ம லைஃப்பில் அது நடக்கும்.
1: இந்த நேரத்தில் வந்து பண்ணால் இன்னமும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. யூஸ்வலாக வந்து மெடிடேஷன் எல்லாம் வந்து நம்ம எப்போ ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு மெடிடேட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போது மற்ற நேரங்களெல்லாம் வந்துட்டு ராஜயோகா பண்ணக்கூடாதா, இல்லைனா வந்து அதுக்கும் இந்த மெடிடேஷனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, என்ன மாதிரிலாம் இது ரெண்டுமே வந்து வேறுபடுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா?
0: ஆக்சுவலாக வந்து இது வந்து முக்கியமான விஷயத்துக்காக நம்ம சொன்னது, வில் பவர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், ஏதாவது பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி நம்ம ஜென்ரல் ரிலாக்ஸேஷன், எப்போ வந்து மனசில் வந்து கவலை இருக்கோ அப்போ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 1 மினிட் பண்ணால் கூட போதும். 1 மினிட் மெடிடேஷன் இருக்குது. 1 ஹவருக்கு ஒன்ஸு 1 நிமிஷம் இப்போ நம்மளுடைய மைண்டில் வந்து தாட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வீலர் போகுது, 3 வீலர் போகுது, 4 வீலர் போகுது, பஸ் வந்து 6 வீலர், 4 விதமான வீலர்ஸ் அந்த வண்டி போயிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க, அதில் வந்து நில், கவனி, செல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முதல்ல ஸ்டாப், அந்த டைம் வரும்போது ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சிக்னல் வரும்போது அது போகுது, அது 1 நிமிஷம்தான். டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்மளுடைய மனசுக்கு கூட ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸு 1 மினிட் போதும். மனம்ன்றது ஒரு ரோடு வச்சுக்கோங்க, நெசசரி தாட்ஸ் வருது, வேஸ்ட் தாட்ஸ் வருது, பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ், 4 விதமான எண்ணங்கள் வருது. இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு ஒன்ஸு நிறுத்துறீங்க, தாட்ஸை நிறுத்தி அப்சர்வ் பண்ணுறீங்க எந்த மாதிரி எண்ணங்கள் வருது. இல்லை எது அலோவ் பண்ணலாம் அப்படின்னா நெசசரி தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், நெகட்டிவ் தாட்ஸ் வேஸ்ட் தாட்ஸ்னா ஸ்டாப் பண்ணலாம். அப்போ நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவாக ஒரு தாட் கிரியேட் பண்ணலாம். ஐ எம் பீஸ்ஃபுல் சோல், நான் வந்து பீஸ்ஃபுல் பீயிங், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப அன்பாக இருக்கேன். 1 நிமிஷம் நினைக்கலாம்ல, காடோட கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கூட வேணாம், 1 நிமிஷம் அவர்கிட்டருந்து வாங்கலாம். இல்லை நம்மளே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? அதை நம்ம எமர்ஜி பண்ணலாம். எப்படின்னா தாட்டு மூலமாக. இப்போ ஒரே ஒரு தாட்டு, நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம அந்த பீஸ் எமர்ஜி பண்ணலாம்.
1: ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மனநிலையை ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக வந்து நினைக்கிறாங்க. அதெல்லாம்
0: இல்லை, மணிக்கணக்காக யோகா பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். 1 ஹவருக்கு 1 நிமிஷம் யோகா பண்ணுறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இப்போ வந்து ஒரு நம்ம டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் கூட கிளாஸ் எடுக்கிறோம், அவங்களாம் கூட சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் சைலன்ஸில் இருந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது போகும்போது ஞாபகம் இருந்தாலும் சரி, கடவுளையோ அல்லது தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கணும். மெடிடேஷன் மெயின் வந்து தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறது. நான் அன்பாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், சந்தோஷமாக, ஏதோ ஒரு குணம் எடுத்துக்கணும், நான் வந்து அதுவாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான் மெடிடேஷன். அப்போ அந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிடுங்க, அப்போ ஃபுல் டே நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நடுவில் ஏதாவது டைம் கிடைக்கும் போது, இப்போ தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு அமைதி தேவைப்படுச்சுன்னா 1 செகண்ட் அமைதியாகிடுங்க. அது வந்து உங்களால் 1 மினிட் இருக்க முடியலனாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கலாம்ல. 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கும்போது நம்ம சோல் வந்து என்ன ஆகிடுதுன்னா ஃப்ரெஷ் ஆகிடும், அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சைலன்ஸ் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் கூட பண்ணலாம், 1 மினிட் பண்ணலாம், 5 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம், அது நம்ம கையில தான் இருக்கு.
1: 2014 இருந்து பிரதமர் தலைமையிலான மத்திய அரசின் முயற்சியால் உலகம் முழுவதும் June 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 33 வருடங்களாக நீங்க யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2014 முன்னாடி மக்களிடையே யோகா குறித்து இருந்த விழிப்புணர்வுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் பாக்குறீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: 2014 முன்னாடி வந்து வெளியில் பப்ளிக்காக யோகா பற்றி சொல்லி கொடுங்கன்னு கூப்பிடவே மாட்டாங்க. நாங்களாக போய் ட்ரை பண்ணுவோம், அவ்வளோவா கிடைக்காது. இப்போலாம் வந்து அவங்களா தான் கூப்பிட்டாங்க, தூர்தர்ஷனில் இருந்து அது மாதிரி மற்ற

0: இடத்துல இருந்து அவங்கள கூப்பிடுறாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. யோகா பண்றது நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லது, மன நலத்திற்கு. பிசிக்கல் எக்ஸசைஸும் பண்றாங்க, கூடவே நம்ம மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். அது ரெண்டுமே செய்யறதுனால உடலும் ஆரோக்கியமா இருக்கு, அதே சமயத்துல மனமும் ஆரோக்கியமா இருக்கு. இது ஒரு விழிப்புணர்வு உலகம் ஃபுல்லா வந்திருக்கு. இதில் வந்து நம்ம நல்ல வித்தியாசம் தெரியுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களுக்கு கூட வந்து கூப்பிடுறாங்க, யோகா டேயில் எங்கள் யோகாசனம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கூப்பிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்த யோகா பண்ணுறதுனால இந்த உடலும் நலமாக இருக்குது, மனசும் நலமாக இருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவர் தான் இனிஷியேட் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால உலகம் முழுவதும் இது பாசிட்டிவாக போயிட்டுருக்கு.
1: கண்டிப்பாக மேம், உடல்நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது மன அமைதி அப்படின்றத வந்து எல்லாருக்கும் ரொம்ப தெளிகிற மாதிரி புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30.
3: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ மாயத்துப்பாக்கி

0: நிர்மலா, அந்த ஆட்டுக்கு தண்ணி வைக்க மாட்டியா? ராத்திரிலிருந்து கத்திக்கிட்டே கிடக்குது, மனுஷன் தூங்க விடுதா. நிர்மலா,
1: ஏங்க நீங்க எந்திரிச்சு தண்ணி காட்டுறது? அந்த கெடா வேற என்னமோ நோக்காடு வந்த மாதிரி இருக்குது.
0: நோக்காடுனா விற்று காசு ஆக்க வேண்டியதானே? இருக்கிற பிரச்சனையில் வட்டி வாசி கணக்கையாச்சும் முடிக்கலாம்ல.
1: அந்த கெடாவுக்கு என்ன கோளாரோ, அந்த மாட்டாஸ்பத்திரியில் காட்டுனா ஏதாச்சும் மருந்து இருந்து கொடுத்து சரி பண்ணுவார்ல. பாவங்க சுணங்கி சுணங்கி விழுகுதுங்க.
0: அது மட்டுமா சுணங்கி விழுகுது? நானும் தான் இருக்கிற பிரச்சனையில் சுணங்குறேன். நேற்று என் தம்பிக்காரன் கூட போட்ட சண்டையில் சொத்து கையை விட்டு போயிருமோன்னு கவலையில் இருக்கிறேன். இன்றைக்கி அவன் வக்கீலோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து வாங்குவேன்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரே பதட்டமாக இருக்கு, கவலையாக இருக்கு, புரிஞ்சுக்க. அப்பாடா, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. என்ன, வீட்டில் யாருமே காணா? கடா மட்டும் தனியாக நிற்கிது. ஏன் கத்திட்டே இருக்க? எனக்கு ஒரு மோட்சம் கிடைக்காதா? பாரு, உனக்கு கூட திங்கிறதுக்கு புல்லு கட்டு இருக்கு, எனக்கு அது கூட இல்ல. சரி, ஒரு காப்பி தண்ணியாவது வச்சு குடிப்போம். இந்த சட்டிய எங்க வச்சுட்டு போன? இந்த பரன் மேல ஏறி பாப்போம். ஆட இங்க பாரு, சட்டி கிடைச்சிருச்சு. கருப்பு, நான் காப்பி தண்ணி வச்சு குடிக்க போறேன். நிர்மலா வந்து சமைச்சாதான் சோறு.
1: ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வா நிர்மலா.
1: என்னங்க காப்பி குடிச்சிட்டே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அது செமிக்கலையா? அங்க எதுவும்
0: கட்டுன புருஷன் வெறு வயிற்றோட காப்பி குடிச்சிட்டு இருக்கேன்.
1: ஐயோ, என்னங்க சொல்றீங்க, சாப்பிடலையா?
0: ஆமா ஆமா, நீ நிறைய சமைச்சு வச்சுட்டு போயிருந்தியல்ல சாப்பிடுறதுக்கு. இருமலா, என்னால முடியல, எனக்கு எப்பதா மோச்சம் கிடைக்குன்னு தெரியல. துப்பாக்கி எடுத்து வந்து என்னை சுட்டு நான் மோச்சம் அடைஞ்சிடுறேன்.
1: ஏங்க என்னங்க ஆச்சு, என்னென்னமோ பேசுறீங்க. பசி வந்தா நீங்களாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க கொஞ்ச நேரம் போடுங்க, இந்த நான் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க ஏங்க
0: என்னாச்சு என்னாச்சு நிர்மலா, ஏன் இப்படி பாத்திரத்தோட?
1: ஏங்க இந்த பாத்திரத்தையும் அங்க காப்பி போட்டீங்க?
0: ஆமா, அதுக்கு என்னப்பா?
1: ஐயோ, நான் என்ன சொல்ல, ஏங்க இது மோச்ச பாத்திரங்க, இதுல சமைச்சு சாப்பிடக்கூடாதே.

0: சாப்பிட்டா முத்தி அடைஞ்சிருவாங்கன்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்கங்க.
1: ஐயோ ஐயோ, அந்த பாத்திரம் ரொம்ப நாளா எங்க வீட்டுலதான் இருக்கு.
0: இல்லங்க, இன்னைக்கு அம்மாவாசை வேறங்க, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரே பயமா இருக்கு.
1: ஏதாச்சும் ஆனா நிம்மதியா, வாங்கின கடனை யாருக்கு கொடுக்க வேணாம்ல.
0: சும்மா இருங்க, சாமி காரியத்துல விளையாடாதீங்க. நம்ம எதுக்கும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமே.
1: கோயிலுக்கா? ஏய் நிர்மலா, இப்ப ஏது காசு செலவுக்கு? இங்க பாருங்களா, வேணாம். நான் என்ன சமைச்சா சாப்பிட்டேன், காபி வச்சுதானே குடிச்சேன், அதான் ஒண்ணு ஆகாது. பாரு, நீ போய் சமைக்கிற வேலையை பாரு, எனக்கு பசிக்குது.

0: பசி மோட்சம், துப்பாக்கி மோட்சம், துப்பாக்கி பாத்திரம்.
1: யார் அது தோண தோணு?
0: இந்த எடுத்துக்கொள், மோட்சத்திற்கான வழி, முக்திக்கான வழி.
1: நீ யாரு?
0: மனிதன் பிறப்பது இறப்பதற்குத்தான், பெறுவது இழப்பதற்குத்தான். இதை பிடி முதலில்.
1: என்னது, துப்பாக்கி தானே இது? ஏன் என்கிட்ட கொடுத்த? பொம்மை துப்பாக்கியா? ஆமா. நீ யாரு? உன் பேரு கேட்டு நீ சொல்லவே இல்ல.
0: முருகேசா, வேண்டுமென்றால் நீயே எனக்கு ஒரு பெயர் வைத்து விடு.
1: நானே உனக்கு பேர் வைக்கவா? பாக்குறதுக்கு பூதம் மாதிரி இருக்கிற, பூதம்னே கொடுக்கட்டுமா?
0: என்னமோ உன் விருப்பம். உன் கையில் இருக்கும் துப்பாக்கியில் ஐந்து ஐந்து தோட்டாக்கள் உள்ளன. அந்த ஐந்தும் உன்னுடைய முக்திக்கான வழி.
1: முக்திக்கான வழியா? அஞ்சு தோட்டாவா? ஆமா, முக்தி மோட்சம் அப்படின்னா என்ன பூதம்?
0: முருகேசா, உனக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இல்லாத பணத்திற்கும் இல்லாத மண்ணுக்கும் உன் தம்பியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாயே, அப்படிப்பட்ட வெற்று வாழ்க்கை நாடக மேடையில் நடிப்பதை விட்டுவிட்டு இறங்கி வந்து வேடிக்கை பார்ப்பதுதான் மோட்சம். அதற்கான வழிதான் இந்த மாய துப்பாக்கியில் உள்ள இந்த ஐந்து தோட்டாக்கள்.
1: பூதம், என்னென்னமோ உளர்ற. நீ எங்க இருந்து வந்திருக்கிற? உன் சொந்த ஊர் எது?
0: இதை பரன் மீது எடுத்த அந்த பாத்திரத்தை தொடுவதற்கு முன்பு, அல்லது நீ காப்பி அருந்துவதற்கு முன்பு யோசித்திருக்க வேண்டும்.
1: இப்ப என்னதான் வேணும் உனக்கு?
0: முருகேசா, இந்த துப்பாக்கியில் ஐந்து தோட்டாக்கள் இருக்கிறது. அதை வைத்து நீ யாரை சுடுகிறாயோ அவர்கள் உண்மையிலேயே இறந்து விடுவார்கள்.
1: அப்படியா? அப்ப நான் முதல்ல உன்னேதான் கொள்ளுவேன். நீதான் ரொம்ப ஓவரா பேச.
0: அது சாத்தியமற்றது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், மொத்தமாக ஐந்து தோட்டாக்கள் தான் இருக்கிறது. எதையும் வீணாக்கி விடாதே.
1: அப்ப நான் அந்த பழைய பாத்திரத்தையே சுட போறேன். நீ போயிருவேல்ல? எங்க அந்த பாத்திரம்? எங்க? இந்த இருக்கு, இந்த இருக்கு. இத வச்சுதானே என்னோட முன்னோர்கள் பூர்வீகம் மோட்சம்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற. இப்பவே சொல்றேன், இப்பவே நான் இதை சுடுறேன், இப்பவே இந்த பாத்திரத்தை சுட போறேன், சுட போறேன், சுட போறேன். சுட்டுட்டேன், நீ வேகமா போய் அந்த மோச்ச பாத்திரத்தை, அதான் நான் நேத்து காப்பி போட்டல, அதை எடுத்துட்டு நிர்மலா.
2: ஏங்க, அத சொல்லதாங்க உங்களை உசு பாத்திரம் உடஞ்சு போய் நம்ம போய் கோயில பூசாரிக்கிட்டு அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துருவோமா?
1: என்ன சொல்ற நிர்மலா, எப்படி உடஞ்சிச்சு?
2: அதாங்க, எனக்கும் பயமா இருக்குங்க. இப்ப என்னங்க பண்றது?
1: பூதம் கொடுத்த துப்பாக்கி, நம்ம சுட்ட மாதிரி பாத்திரம் உடஞ்சிருச்சு. இதுல உண்மை இருக்கா? சுஷோ, நாம காப்பி குடிச்சதுனால மாறிடுச்சா? சச்ச, இருக்காது இருக்காது. இந்த கனவு விஷயத்த நிர்மலா கிட்ட சொல்லுவோமா? இல்ல, வேணா வேணா, இது எல்லாமே பிரம்மதே. அது எதார்த்தம் பண்ணிருக்கோம்.
2: என்னங்க என்னங்க?

0: எனக்கு பயமா இருக்குங்க, ஏதாவது சொல்லுங்க.
1: அதெல்லாம் ஒண்ணு ஆயிருக்காது நிர்மலா. நிர்மலா நீ ஏன் பதற, நீ ஏன் பதற? இங்க பாரு, அது கையை தவறி பாத்திரத்தை கீழே போட்டிருப்ப, அது உடஞ்சிருக்கு.

0: முருகேசா, அயர்ந்து தூங்கிவிட்டாயா? திசைகள் நான்கு, அகிரினை விலங்கின் கால்கள் நான்கு, மண்டபத்தின் உறுதிக்கு தூண்கள் நான்கு, உன் மோட்சத்திற்கான வழி சொல்லும் மோட்ச துப்பாக்கியில் தோட்டாக்களும் நான்கு. முருகேசா, முருகேசா
1: வந்துட்டியா? நானும் உன நம்பவே மாட்டேன். அது என் பொண்டாட்டி நிர்மலா கை தவறி தட்டி விட்டதால அந்த பாத்திரம் உடஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆமா,
0: காண்டாமிருகத்தின் கொம்பு நீளமாக வளர்ந்தால் அது தலைக்கு அதுவே ஆபத்தாம். அது போல இருக்கிறது உன் எண்ணங்களின் வளர்ச்சி. சரி, எதற்கு இந்த பேச்சுக்கள்? இன்னும் நான்கு இருக்கிறது. இந்த முறை யாரை சுடப் போகிறாய்? இந்தா உன் மாய துப்பாக்கி. யாவையும் மாய வித்தைகளே. சில விஷயங்கள் நம்ப வைக்கும், சில விஷயங்கள் ஏமாற்றவும் செய்யும். எது மாயை என்பது உன் மோட்சத்திற்கு பிறகே தெரியும். சுடு.
1: இங்க பாரு, புதா மோட்சம் மோட்சம்னு சொல்றீல்ல, உண்மையிலேயே என்னை விட பாவம் அந்த கடாதன் கருப்புதான். நோக்காடு வந்து சுணங்கி போய் கிடக்கு, அது சுட்டா செத்துருமா?
0: நிச்சயமாக நீ சுட்டால் உயிரற்ற பாத்திரமே இல்லாமலானது. அகிரிலை தானே, அதற்கும் மோட்சமே.
1: இந்த பாத்திரம் உடஞ்ச கதைய வச்சு இந்த பூதம் நம்மளை ஏமாத்த பாக்குது. கடாவ கருப்ப சுட்டு பாப்போம், என்னதான் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும்ல. சரிப்பா பூதம், உனக்கு எனக்கும் ஒரு டீலிங். நான் அந்த கடாவை சுடுறேன், அது சாகலைனா நீ இனிமே வந்து இப்படி தொந்தரவு பண்ண கூடாது, சரியா?
0: சரி. வலுத்ததை விட்டு விட்டு இளைத்ததை குறிவைக்கும் அற்ப மனித புத்தி உனக்கு. உன்னிடம் கிடந்து சுணங்குவதற்கு பதிலாக அதற்கும் மோட்சம் கிடைத்தால் நன்மைதான். அதன் விதி அதுவே என்றால் அப்படியே ஆகட்டும்.
1: பூதம் சுட போறேன், அதுக்கு ஒண்ணு ஆகாட்டி நீ வந்து என்ன தொல்லை பண்ண கூடாது, சரியா? சுட போறேன், சுட போறேன், சுட. என்னாச்சு, என்னாச்சு ஆட்டுக்கு?
2: ஏங்க, என்னங்க ராத்திரியில?
1: ஒண்ணு இல்ல நிர்மலா, தண்ணி எங்க இருக்கு?
2: அங்கதாங்க இருக்கு, குடிச்சிட்டு தூங்குங்க.
1: சரி சரி சரி சரி. சத்தம் இல்லாம போய் ஆட்டுக்கு என்னன்னு பாத்துட்டு தண்ணி வச்சுட்டு வந்துருவோம்.

0: என்ன அசையாம கிடக்குது? என்னமோ ஆயிடுச்சு. எல்லாம் அந்த பூதத்தோட வேலையா? அந்த மோச்ச பாத்திரத்துல இருந்து இப்ப வெளியே வந்துருச்சா? அப்பனா, அப்ப எங்க முன்னோர்கள் நம்புனது நிசந்தானா? ஐயோ, இப்ப என்ன நடக்குது? இந்த ராத்திரி நேரத்துல என்ன பண்றது புரியலையே.
1: கருப்பு, கருப்பு!
0: ஐயோ, கடா எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ, கடா என்ன பாவம் செஞ்சிச்சு? நான் தான் கொண்டுட்டேனா? இந்த நடு சாமத்துல வாழ்க்கையில இப்படி நடக்கு.

0: நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, ஏய் பாலா போன பூதமே, ஒரு காப்பி குடிச்சது குத்தமா? அச்சுச்சு, அந்த பாத்திரம் எதுக்கு? எங்க வீட்டுல இவ்வளவு காலமா இருக்கு. பேசாம அந்த செத்த கடாவ எங்கேயாவது மறைச்சு வச்சிருவோம். வேணா வேணா, புதைச்சு வச்சிருவோம், புதைச்சு வச்சிருவோம். அப்படியே போ சத்தம்லாம். அப்பா கருப்பு, என்ன கருப்பு தூக்க முடியும் அப்பா?
1: பக்கத்துல இருக்க ஆத்துக்கு போய் புதைச்சு வச்சிருவோம்.

0: என்ன கட்டி போட்ட கிடவ காணோம்? ஏ கருப்பு, கருப்பு, ஐயோ ஓடி போயிருச்சா? பாவ நோக்காடு வந்த கிடவாச்சே, எங்கிட்டு ஓடுச்சுனே தெரியலையே.
1: மதுனி, மதுனி,
0: பாப்பா கணேசா, என்னப்பா காலங்காத்தால யாரோ கூட வந்திருக்காங்க?
1: மதுனி, சார் வந்து வக்கீல், டவுன்ல இருந்து வந்திருக்காரு, அண்ணனை பார்த்து பேசணும்னு சொன்னாரு. அண்ணே இருக்காரா?
2: வா கணேசா, வாங்க சார், உட்காருங்க.
0: அப்புறம் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க, நான் அந்த கிடா எங்க போச்சுன்னு தெரியல, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேனே.
2: நல்ல வேலை கிடா ஓடிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டா. சரி நிர்மலா, நீ போய் என்னன்னு பார்த்துவா, போ.
1: அண்ணே, இவர் தான் வக்கீல் சாரு, எனக்காக பேச வந்திருக்காரு, நம்ம சொத்து பிரச்சனைக்காக. இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம்ண்ணே.
2: இங்க பாருங்கண்ணே சார், நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா,
3: பாருங்க முருகேசன், நீங்க வாங்கின அமௌண்ட்டுக்கு உங்க தம்பி ப்ரூஃப் வச்சிருக்கிறாரு, அதனால அது வட்டியெல்லாம் சேர்த்து இப்ப உங்க பங்கு அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க உங்க சொத்து பங்க எழுதி கொடுத்துட்டா நல்லது, இல்லனா ஜப்தி பண்ற அளவுக்கு கூட எங்களால போக முடியும். இது உங்க அண்ணன் தம்பி தகராறு தான், இருந்தாலும் உங்க தம்பி ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதான் சொல்றேன்.
1: அண்ணே, நீ வேற வக்கீல் வச்சாலும் சரி, இல்ல எழுதி கொடுக்கறதுனாலும் சரி, என்னன்னு யோசிச்சு சொல்லுனே. நீ பார்த்து வச்ச வாழ்க்கை தானே எனக்கு, ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஒரு முறை இருக்கலண்ணே, கொஞ்சம் பார்த்து செய்யணே.
3: அப்புறம் நோட்டீஸ்ல போட்டிருக்கிற தேதிய பாத்துக்கங்க, அதுக்குள்ள நீங்க வேற வக்கீல பார்த்து அடுத்த நடவடிக்கை எடுக்கணும், இல்லனா வந்து கையெழுத்து போட்டுருங்க.
1: நல்லா யோசிச்சு முடிவு பண்ணனே. அடுத்து நாம அண்ணன் தம்பியா இல்ல மனுதாரர் எதிர்மனுதாரான்னு வக்கீல் கோர்ட்டுன்னு நீ அலைஞ்சா உனக்கு தானே காசு வேஸ்ட்டு. உன் தம்பியா சொல்றேன், வாங்கின காசுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருனே. உன்னோட நிலைமை சரியில்லை, அதான் சொல்றேன், பார்த்து பண்ணுனே, நாங்கள் வரோம்.

0: என்ன பூதம் வந்துட்டியா? ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பிய, உன்ட நிறைய பேசணும்.
1: முருகேசா, பேச்சு அது மனித உயிரின பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அம்சம். அது மட்டும் இல்லாதிருந்தால் உயிரின சங்கிலியில் அவனும் ஒரு சாதாரண பகுதியாக நிம்மதியாக வாழ்ந்திருப்பான். நீ என்னிடம் பேசுவதற்கு முன்பாக இன்னும் உன்னிடம் மூன்று தோட்டாக்கள் மட்டுமே இருக்கின்றன, ஞாபகம் இருக்கட்டும்.
0: புதமே, நான் உங்ககிட்ட பேசணும் தேடி வந்ததே அதுக்கு தான். நீ உண்மையானு தெரியாது. இந்த துப்பாக்கி, அந்த தோட்டா, இதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. இது வெறும் கனவு தான் நான் நம்புறேன். இருந்தாலும் நான் என்னால அடக்க முடியாத வெறியில கேக்குறேன். அதனால இந்த கனவுல இந்த மூணாவது குண்டை என் தம்பி கணேசனை நோக்கி சுட போறேன்.
1: இது உன் பழிவாங்கும் உணர்வு. நான் யாருக்கும் அறிவுரை சொல்வதில்லை, ஆனால் நீ கண்மூடித்தனமாக எடுத்த முடிவு காரணமாக சொல்கிறேன். இந்த மூன்றாவது குண்டை பயன்படுத்த நீ உன் தம்பியை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறாய். ஜாக்கிரதை.
0: இதோ

0: உயிருக்கு உயிரா பாசம் காட்டி வளர்த்த, தோளுக்கு தோளா என் வாழ்க்கையில கூட நிற்பா என்று நினைத்த, பணத்தாசையில அண்ணனை மறந்த என் தம்பிய நோக்கி நான் சுட போறேன், சுட போறேன்.
1: என்னங்க என்னங்க ஏங்க, ஒரு முக்கியமான விஷயம்.
0: என்ன நிர்மலா, நிர்மலா தம்பிக்கு
1: தம்பிக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
0: கணேசனுக்கு என்ன ஆச்சு நிர்மலா?
1: உங்க தம்பிக்கு பயங்கரமா அடிபட்டனால. இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமா?

0: கணேசனுக்கு என்ன ஆச்சு?
1: உங்க தம்பிக்கு பயங்கரமா அடிபட்டனால. இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமா? எங்க என்ன சொன்னாலும் கணேசன் நம்ம புள்ளங்க.
0: கடவுளே, என்ன காரியம் செஞ்சிட்டு? நான் என் தோள்ல போட்டு வளர்த்த என் தம்பி என்ன அப்பா மாதிரி சொல்லுவாரே, அந்த பிஞ்சு குழந்தை என்கிட்ட பெரியப்பா அப்பா எங்கன்னு கேட்ட, நான் என்ன சொல்லுது? ஐயோ ஐயோ, மொத்த சொத்து தம்பிக்கே போனாலும் சரி, என் தம்பி கடைசி உயிரோட திரும்பி வந்தாங்கடு. நிர்மலா, நீ முன்னாடி போய்கிட்டே இரு, தம்பி வைப் விமலா போய் பாரு, அவளுக்கு ஆறுதல் சொல்லு. நிர்மலா,
1: கணேசன் நம்ம புள்ள உழைச்சுக்குவாங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க.
2: நிர்மலா போயிட்டாளா? போட்டு போட்டு, ரொம்ப தூரம் போயிட்டா. இப்ப அந்த மாத்திரை எடுத்து போட்டு தூங்கி பூதத்தை சந்திக்கிறேன், அப்பதான் இதுக்கு என்னன்றது தெரியும். ஆமா.

0: முருகேசன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். முருகேசா, முருகேசா,
1: பூதம்
0: திக்கற்று திசை மறந்து போனவனுக்கு திசைகள் இரண்டே. அந்த மாய துப்பாக்கியில் உன் ஏவலுக்காக காத்திருக்கும் தோட்டாக்களும் இரண்டு மட்டும்தான்.
1: உனக்கு என்னதான் வேணும்? என் வாழ்க்கையில வந்து என்னை இப்படி சோதிக்கிற திக்கத்தை வேண்டியா திசை தெரியாம ஓடிட்டு இருக்கேன். ஒன்னும் தெரியாத அப்பாவி என் தம்பி, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் தான் காரணமா? இல்ல, இல்லவே இல்ல, இருக்காது. புதா, நீ பொய் சொல்ற, நீ என்னை ஏமாத்துற, இது எல்லாமே மாயை.
0: உன் மனைவி அவள் வாயால் சொன்ன உண்மைகளை உன் செவிதனில் கேட்டாள். நீ ஏவிய குண்டு மாய துப்பாக்கியை விட்டு வெளியேறியதும் உன் தம்பியை படுக்கையில் படுக்க வைத்து விட்டது. இன்னும் இரண்டு குண்டுகள் யார் மீது செலுத்தப் போகிறாய்?
1: நீ சொல்ற எதையுமே நம்ப மாட்டேன். இது எல்லாமே கனவு. ஆரம்பத்தில இருந்து அந்த பாத்திரம் உடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு என் தம்பிய பத்தின செய்தி வந்த வரைக்கும் நான் ஒன்ன சொல்றேன், நான் ஒன்னதான் சொல்ல போறேன்.
0: அதற்கு வாய்ப்பில்லை என்று ஆரம்பத்திலேயே கூறியதை மறந்து விட்டாயா? எனக்கே இப்போதுதான் ஆர்வமாக இருக்கிறது. அந்த இரண்டு தோட்டாக்களை நீ யார் மீது பிரயோகிக்க போகிறாய் என்று.
1: இந்த நாலாவது குண்ட
0: நன்றாக யோசித்து சொல்.
1: என் உயிருக்கு உயிரான என் மனைவி நிர்மலாவை பார்த்து சுட போறேன். என்னை இதுல இருந்து காப்பாற்றக்கூடிய வலிமை படைச்சவ அவ மட்டும்தான். நான் இந்த மாய கனவுல அவளை சுட்ட பிறகு நிர்மலா திரும்பி வந்து என்னை பார்க்க போறான். அவளோட நான் வாழ போறேன். இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அன்பே நிர்மலா, இது துப்பாக்கியின் தோட்டம் அல்ல, பாச பிணைப்பின் உண்மையான சாட்சி. திரும்பி வா நிர்மலா, என்னை இந்த மாய வலையிலிருந்து மீட்டெடு. சுட போறேன். என்னாச்சு நிர்மலா? நிர்மலா, நிர்மலா, நிர்மலா, எந்திரி, நான் வந்துட்டேன். நிர்மலா, நிர்மலா, என்ன பயமுறுத்தாது நிர்மலா. நிர்மலா, நிர்மலா, நீ என்னை விட்டு போயிட்டியா? அந்த பூதம் சொன்னதுதான் சரின்னு நிரூபிச்சிட்டியே. என் அன்பு, காதல், பாசம், ஆசை, இது எல்லாத்துக்கும் ஒரே விளக்கமாக இருக்கிற நீயே என்னை விட்டு போயிட்டியா?

0: நிர்மலா, இந்த உலகத்துல அண்ணன் தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா நீ இல்லாம ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நிர்மலா, சொந்தனு இப்ப யாருமே எனக்கு இல்லையே. ஐயோ, அந்த பாவப்பட்ட கடவுள் கொண்டது நான் தாங்கிற உண்மை தெரியாம செத்து போயிட்டேயே. நிர்மலா, நிர்மலா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. என்னோட சொத்துக்கள், யாச தம்பி, என் அன்பு மனைவி நிர்மலா, இப்படி எதுவுமே இல்லாத வாழ்க்கையில நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஏ பூதமே, நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்கிற, இந்த மாய கனவு விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்ட. இப்ப நான் என்ன பண்ண போறது தெரியுமா பூதமே? இதோ என்னோட அஞ்சாவது தோட்டாவ, அந்த கொடூரமான அஞ்சாவது தோட்டாவ. என்ன பார்த்து சுடுறே, என் மூளை மீது சுடுறே, அதுலதான் பஞ்சகமும் சுயநலமும் சந்தேகமும் நிறைஞ்சிருக்குது. இந்த வாழ்க்கையில இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனி இந்த மனித வாழ்க்கையில நான் அடைய விரும்புறது நீ சொன்ன அந்த மோட்சந்தா, அந்த மோட்சந்தா. விடைபெறுகிறே.
1: மோட்சம், மோட்சம் என்று அலைந்தாயே முருகேசா, மோட்சம் என்றால் என்ன? சுயநலம், இரக்கமின்மை, சந்தேகம், அருகில் இருப்போரை துச்சமெனக் கருதும் மேம்போக்கு, இப்படி அனைத்தையும் துறந்து அன்பு செலுத்தி வாழ்வதும் மோட்சம்தான். முருகேசா, மற்றவரிடம் அன்பு, பழி பாவங்களுக்கு நாணுதல், சேர்த்ததை பிறருக்கு வழங்கும் ஒப்புரவு, உறவினர்களுடன் முகதாட்சண்யம், உண்மை பேசுதல் எனும் ஐந்து தூண்கள் தாங்கி நிற்கும் சான்றாண்மை எனும் மாளிகை வாழ்க்கையில் வாழ்வை வாழ். முருகேசா, எழுந்திடு, எழுந்திடு.
0: என்னாச்சு, நான் சாகலையா? உயிரோட தான் இருக்கனா? ஆமா, எல்லாமே கனவுதான். ஆனாலும் இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்த அந்த கெட்ட குணங்கள்லாம் அழிஞ்சு என்ன நல்ல மனுஷனா மாத்தின அந்த பூதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இப்பவே மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்குது. இனிமே என்கிட்ட இந்த தாங்குற கர்வம் இல்லாம சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழ்வேன். ஆஹா, புது மனுஷனா மாறிட்டேன். என்ன போன் அடிக்குது? நிர்மலாதான் கூப்பிடா, என்ன இருக்கு? ஹலோ,
2: என்னங்க? நான் தாங்க பேசுறேன்.
0: சொல்லு நிர்மலா, தம்பி எப்படி இருக்காப்ல?
2: ஏங்க, உங்க தம்பி கணேசன் ஆபத்து கட்டத்துல இருந்து தாண்டி ஆச்சாங்க. இன்னும் ரெண்டு நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிருவாராங்க, டாக்டர் சொன்னாங்க.
0: ரொம்ப சந்தோஷம் நிர்மலா, ரொம்ப சந்தோஷம். இந்த தம்பியை பார்க்க இப்பவே நான் கிளம்பி வர்றேன்.
3: நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மாய துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் முருகேசனாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், நிர்மலாவாக ஆர் ஷானவாஸ் பேகம், பூதமாக எஸ் ஞானசுந்தர், வக்கீலாக எஸ் கார்த்திகை தீபன், கணேசனாக எல் என் ஜி ரவிசங்கர் ஆகியோர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி எஸ் எம்

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியில் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். இப்போது நாம் கலந்து கொள்ளவிருக்கும் நிகழ்ச்சி காற்றோடு கலந்திடவா. தொடக்கமாக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், படம் மெல்ல திறந்தது கதை.

நேரம் 10:39:45. மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிப்பது கேஜே யேசுதாஸ் சசிரேகா பாடியுள்ள பாடல் படம் உறவை காத்த கிளி.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.5 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையளவு 1 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 83%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை

0: சென்னையில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ். பதிவான மழையளவு 18.2 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 90%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். மத்தியாலை 7:30 கிலோ ஹெட்ஸில் நாளை மாலை 5:10 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் சார்பில் நடைபெறும் ரோஜ்கார் மேளா 2026 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வு நேரடி ஒலிபரப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்பது காலை இதில் காந்தி அஞ்சலி. தமிழ் அமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 4 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு கலவரங்களின் போது நிகழும் பாலியல் வன்புணர்வுக்கான ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை. 7:45 நகர்வலம் நிகழ்ச்சியில் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவோம், எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 8:02-8:30 திரைக்காணம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 9 அரங்கிசையில் திருப்புலிவனம் இ உத்தரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவொற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம். சோழர் காலத்திய செப்பேடுகள் பங்கேற்பவர் முனைவர் இ ஜீவா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் சி பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் உரை வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் ஜோனால் அவர்கள். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைக்காலம். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. கன்னட மொழி பாடல் இயற்றியவர் தொட்டா ரங்கே கவுடா அவர்கள். இசையமைத்திருப்பவர் பி ஆர் கீதா அவர்கள். நாளை மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் அனுராதா அவர்கள். 7:35 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம். காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே மனோகரன் அவர்களின் அனுபவங்கள், மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 9:15 செய்திச்சுழர். 9:30 அரங்கிசை, இதில் கொல்கட்டா பத்மாவதி சரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர் சிங். 10:45 காற்றோடு கலந்திடவா. நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi today projected India as a global hub of innovation and technology while addressing the